நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 சர்வணா மாதம் 7ஆம் நாள், பராபவ வருடம் ஆடி மாதம் 13ஆம் நாள், 2026ஆம் வருடம் ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது. நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில்

0: முட்டைக்குள் குஞ்சு போல உடம்புக்குள் உயிர் இருக்கிறது. உடம்புக்கும் உயிருக்கும் இடையே உள்ள உறவு காலம் வந்ததும் முட்டையை தனியே விட்டுவிட்டு பறவை பறந்து போவதை போன்றதாகும். குறள் எண் 338 அதிகாரம் நிலையாமை.
1: குடம்பை தனி தொழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு.
0: முட்டைக்குள் குஞ்சு போல உடம்புக்குள் உயிர் இருக்கிறது. உடம்புக்கும் உயிருக்கும் இடையே உள்ள உறவு காலம் வந்ததும் முட்டையை தனியே விட்டுவிட்டு பறவை பறந்து போவதை போன்றதாகும். குறள் எண் 338 அதிகாரம் நிலையாமை.
2: நாலொரு குரல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய தினம் ஒழிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் முனைவர் ஏ சாகிதா பேகம் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலையில் பக்தி பாடல்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. முதலாவதாக ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் பள்ளி வேளாண் துறை வேளாண் விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 7:00 அறிவோம் 1000. 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 நலமாய் வாழ மருந்தின் மகத்துவம் பற்றிய தகவல் தருகிறார் மருந்தாளுநர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றலாக வளம் வருகிறது. 8:15 ஆங்கில செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 திருநெல்வேலி மனோன்மணியம் சுத்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். 9:00 அரங்கிசை. அரங்கிசையில் வி பாரத்குமார் அவர்களுடைய பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்களுடைய வயலின், திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்களின் மிருதங்க இசை கேட்கலாம்.

காலை 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு மதுரை தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை, ஆணையம்பட்டி கணேசன் அவர்களுடைய ஜலதரங்கம் இசை கேட்கலாம், 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம், பசுமை பேசும் மாடித்தோட்டம், மாடித்தோட்ட அமைப்பாளர் சரண்யா அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் பகுதியில் பூக்கள் பூத்து குலுங்கும் பாலைவனம் பற்றிய தகவல்கள், உங்களுக்காக இந்திய வடிவக்கலை ஓவியங்கள், இதில் தஞ்சை வடிவக்கலை குறித்து தகவல் வழங்குபவர் ஓவியக்கலை பயிற்றுனர் டாக்டர் ஏ. பிருந்தா அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரை தென்றல், 2:40 விளையாட்டு அரங்கம், வாட்டர் போலோ விளையாட்டு வீரர் பி. பிரவீன் அவர்களுடன் நேர்முகம், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு எமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறும், மாலை 5:30 குரளமுதத்துடன் மீண்டும் தொடரும், 5:32 மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கில செய்திகள், 6:10 ஒருபட பாடலாக வளம் வருகிறது, 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி. ராம்குமார் அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் மண்புழுக்களின் மகத்துவம், தயாரிப்பு உத்திகளும் குறித்து, திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழக

0: வேளாண்புலத்தில் பணிபுரியும் முனைவர் ஆர். பபிதா அவர்களுடன் நேர்முகம் பகுதி ஒன்று கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனைகள், நிறைவாக விடைபெறும் முன் போன்ற பகுதிகள் இடம்பெறுகின்றன. 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 இது நம்ம ஏரியா. மதுரை சௌராஷ்டிரா கல்லூரி மாணவர்கள் வழங்கும் அணு ஆயுதம் உரை வழங்குகிறார் மாணவர் துஷ்யந்த். தங்கத்தின் விலை மதிப்பு கலந்துரையாடலில் பங்கேற்பவர் சூரிய பிரகாஷ், சூரியகுமார் மற்றும் சேது. வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் தமிழ் கலாச்சாரம் அன்றும் இன்றும் ஜே. பொன்ராஜ் மற்றும் ஜே. தமிழ்ச்செல்வி, க. இலக்கிய ஆகியோர் கலந்துரையாடல். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கை விமர்சனம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:30 வானொலி நாடகம், வானொலி நாடக விழாவில் மௌனவிரதம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனிவாசன், அமைப்பு எஸ். விஜயகுமார், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். அதைத் தொடர்ந்து 9 மணிக்கு ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் திருவாரூர் எஸ். சுவாமிநாதன் அவர்களுடைய புல்லாங்குழல் இசை, எம் ஏ. சுந்தரேஸ்வரன் அவர்களுடைய வயலின், கே. வி. பிரசாந்த் அவர்களுடைய மிருதங்கம். 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேர ஒளிப்பதிவு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 நமது ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெற்று மறுநாள் காலை 5:45 ஒளிபரப்பாகும். இவையாவும் நமது ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டீர்கள். இனி அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
4: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410. Yeah.

0: அக்காமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு டைம் எங்கக்கா இருக்குது?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டாக எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமாக செஞ்சு நிதானமாக கிளம்பி நிதானமாக சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இனி தொடர்வது காலை 6:05 நிமிடத்திற்கான ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆதிபராசக்தி என்றால் பிரபஞ்சத்தின் தொடக்கமான முதல் சக்தி என்று பொருள்படும். இந்த சக்தி ரூபத்தை நாம் அகிலாண்டேஸ்வரி, பார்வதி, துர்கா என்று பல பெயர்களில் அழைக்கிறோம். சிவபெருமானின் மனைவியாகவும் அமைதியான கருணை வடிவமான தாய் தெய்வமாக பார்வதி மற்றும் உமா என்ற பெயரில் அழைக்கிறோம். தீய சக்திகளை அழிக்க தோன்றும் உக்கிரமான மற்றும் சக்தி வாய்ந்த வடிவமாக காளி மற்றும் துர்கையை நாம் வழிபடுகிறோம். கிராமப்புறங்களில் பெரிதும் வழங்கப்படும் மாரியம்மன் மழைக்கும் நோய்களை தீர்க்கும் சக்தி
1: வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: பிறர் குற்றம் சுட்டுதல். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பது நம் முன்னோர் வாக்கு. எது குற்றம் என்பதை நாம் முதலில் கண்டுணர வேண்டும். பொய் பேசாத, குற்றம் என்றால் என்னவென்றே அறியாத ஒரு காலத்தில் நம் தமிழ் சமூகம் இருந்துள்ளது என்ற உண்மையை நம்மால் நம்ப முடிகிறதா? அது எப்படி? நரியே தந்திரம் செய்து ஏமாற்றுகிறது என்று கதைக்கிறோம். மனிதனாக பிறந்தவன் எப்படி பொய் சொல்லாமல் அடுத்தவனை ஏமாற்றாமல் வாழ்ந்திருக்க முடியும்? இங்குதான் தொல்காப்பியர் நமக்கு சான்றுரைக்கின்றார். திருமணத்திற்கான இலக்கணத்தை கூறுமிடத்தில் தொல்காப்பியர், பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்று ஆதாரம் காட்டியுள்ளார். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் என்று தொல்காப்பியர் கூறியிருப்பதிலிருந்து பொய் குற்றம் தோன்றாத தெரியாத மக்கள் கூட்டம் ஒரு காலத்தில் வாழ்ந்துள்ளது, அந்த உண்மையை நாம் உணரத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட தெளிந்த குற்றமற்ற தமிழ்ச் சமூகம் காலப்போக்கில் மனித கூட்டத்தின் நாகரிக வளர்ச்சியை நெறிப்படுத்த அந்தந்த காலத்துக்கும் சூழலுக்கும் இடத்துக்கும் ஏற்புடையது எதுவோ அதுவே நன்மையை கொண்டதாக, ஏற்பில்லாதது எதுவோ அதுவே காலத்தால் தவிர்க்கப்பட வேண்டியதாக மாறிவிடுகிறது. அதே காலத்துக்கும் சூழலுக்கும் இடத்துக்கும் பொருந்தி வராதது, ஏற்க முடியாதது எதுவோ அதுவே குற்றமாகி போனது. அத்தகைய ஏற்பில்லாதவற்றை கட்டுக்குள் கொண்டு வர சட்டங்கள் இயற்றினர். குற்றம் களைய சட்டம் பிறப்பித்தனர். எனவே குற்றத்தை களைதல் என்பதே காலத்தின் தேவை, மானுட மதிப்பீட்டின் தேவையே ஒழிய குற்றத்தை குத்தி காட்டுதல் அல்ல. குத்தி காட்டுதலுக்கும் சுட்டி பேசுதல்

0: ஆற்றுதலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. குத்தி காட்டுதல் என்பது மேலும் மேலும் ஒருவனை திருந்த விடாமல், சிந்திக்க விடாமல் செய்துவிடும். சுட்டி காட்டுதல் என்பது திருந்தி வாழுவதற்கு வழிகாட்டும். எனவே காலமறிந்து, இடனறிந்து, பொருளறிந்து நாம் பிறர் குற்றங்களை சுட்டி காட்ட வேண்டும். சிலர் நிதானமில்லாமல், பதற்றத்தால் சில செயல்களை செய்யும் பொழுது அது நல்விளைவுகளை தராமல் எதிர்விளைவுகளை தந்துவிடுகின்றது. அந்த அனுபவ மொழியே பதறிய காரியம் சிதறும் என்ற பழமொழியாகியது. இந்த நிதானமில்லாத பதற்றமாகியவரின் குறையை சுட்டிக்காட்டி திருத்தம் செய்ய வேண்டிய கடமை நமக்குண்டு. எப்படி திருத்துவது? பதறாத காரியம் சிதறாது என்ற நேர்மறை சொற்களை அவர்களின் கரம் பிடித்து சொல்லிப் பாருங்கள். பதற்றமுற்றவரின் மனம் அமைதியாகும், அவரது செயல் சீராகும். ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல தலைவர் சூழலுக்கும் இடத்துக்கும் பொருந்தி வராதது, ஏற்க முடியாதது எதுவோ அதுவே குற்றமாகிப் போனது. அத்தகைய ஏற்பில்லாதவற்றை கட்டுக்குள் கொண்டு வர சட்டங்கள் இயற்றினர். குற்றம் களைய சட்டம் பிறப்பித்தனர். எனவே குற்றத்தை களைதல் என்பதே காலத்தின் தேவை, மானுட மதிப்பீட்டின் தேவையே ஒழிய குற்றத்தை குத்தி காட்டுதல் அல்ல. குத்தி காட்டுதலுக்கும் சுட்டி பேசுதலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. குத்தி காட்டுதல் என்பது மேலும் மேலும் எப்போதும் நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். அதனால்தான் வள்ளுவப் பெருந்தகை தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று எச்சரிக்கின்றார். உண்மை, இனிமை, அன்பு, பொறுமை, மரியாதை ஆகிய ஐந்து பண்புகளையும் பிறர் குற்றத்தை சுட்டிக்காட்டும்போது நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதனை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் நமது சொற்கள் பிறர் மனங்களை புண்படுத்தாமல் பண்படுத்தும் என்ற பக்குவத்தோடு நாம் அவர்களை அணுக வேண்டும். குற்றம் செய்யாத மனிதரில்லை, நாமும் குற்றம் செய்தவர்தான். நம் குற்றத்தை நாம் முதலில் நியாயப்படுத்தி பேசாமல் அதனை களைந்துவிட்டு பிறர் குற்றம் சுட்டுதலே மனிதனுக்கு மனிதன் செய்யும் மானுடக் கடமையாகும். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றங் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு என்ற குறட்பாவை நம் வாழ்வின் அருட்பாவாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே தவறை சுட்டிக்காட்டுவது அறிவு, அன்போடு சுட்டிக்காட்டுவது பண்பு, திருந்தி வாழ்வதற்கு வழிகாட்டுவதே மனிதநேயம். மலரட்டும் மனிதநேயம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: இனி தொடர்வது பக்தி மாலையில் பக்தி பாடல்கள்.

இறைவனை வழிபடும் நேரமாக பக்தி மாலையில் பக்தி பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒலிக்கும் பாடல் முகமது கலீல் மற்றும் பி எஸ் சசிரேகா ஆகியோர் குரல்களில்.

இறைவனை வழிபடும் நேரமாக பக்தி மாலையில் பக்தி பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் வடிக்கும் அடுத்த பாடலாக வின்சென்ட் ஜோஸ் அவர்கள் குரலில் இதோ பாடல், காற்றலைகளில்.

நாம் இணைந்திருந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. பக்தி மாலையை ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்தோம். மீண்டும் நாளை பக்தி மாலையில் காலை 6:15 காலை ஒளிபரப்பில் பக்தி மாலையில் சந்திக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி தொடரவிருக்கிறது.

0: நிலையத்தில் நேரம் 6:35. இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 13 2026 ஜூலை மாதம் 29 புதன்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 2026 ஜூலை மாதம் 29 புதன்கிழமை ஆகிய இன்றும் வலி நிவாரண ஆயில் மற்றும் தைலம் தயாரித்தல் பயிற்சி இலவசமாக வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சிகள் குறிப்பிட்ட தேதியில் காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9488575716. முன்பதிவு செய்ய தொலைபேசி எண்கள் மீண்டும் ஒரு முறை 9488575716. இந்த இலவச பயிற்சியை பெற்று பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தின் இயக்குனர் கேட்டுக்கொள்கிறார். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் ஜூலை மாதம் 30 சூரிய உலர்த்தி பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச நேரடி வகுப்பில் முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9488575716. பதிவு செய்ய காலை 10 முதல் மாலை 4 வரை அழைக்கலாம். சூரிய உலர்த்தி பற்றிய இலவச நேரடி பயிற்சி வகுப்பில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் கேட்டுக்கொள்கிறது. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் ஜூலை மாதம் 31 வெட்டிவேர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டு நேரடி பயிற்சி நடைபெற உள்ளது. இலவச நேரடி பயிற்சி வகுப்பில் முன்பதிவு செய்து கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள் 9488575716. இந்த இலவச நேரடி வகுப்பில் பதிவு செய்ய காலை 10 முதல் மாலை 4 வரை அழைக்கலாம். வெட்டிவேர் மதிப்பு கூட்டு சாகுபடி மற்றும் நேரடி இலவச பயிற்சி வகுப்பில் முன்பதிவு செய்து பங்கு பெற்று பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் கேட்டுக்கொள்கிறது. இந்திய மத்திய அரசிடமிருந்து வந்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. பாராகுவா டைக்ளோரைட் கலைக்கொல்லி மருந்தை உற்பத்தி, இறக்குமதி, விற்பனை, விநியோகம் மற்றும் பயன்படுத்துதல் ஆகியவற்றுக்கு தடை விதிக்க மத்திய அரசு வரைவு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மிகவும் நச்சுத்தன்மை கொண்ட ரசாயனமாகவும் விழுங்கினால் கடுமையான நச்சுத்தாக்கம் உயிரிழப்பை ஏற்படுத்துவதாலும் இதற்கு குறிப்பிட்ட எதிர்மருந்து இல்லாததாலும் மண், நீர் மற்றும் சுற்றுச்சூழலை தீவிரமாக பாதிப்பதாலும் பாராகுவா டைக்ளோரைட் கலைக்கொல்லி மருந்திற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. தொழிற்சாலைகள், நீர்நிலைகள், போக்குவரத்து, சந்தை பகுதிகள், தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் பகுதிகளில் இந்த பாராகுவா டைக்ளோரைட் மண், நீர், உணவு ஆகியவற்றை மாசுபடுத்தி நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பாராகுவா டைக்ளோரைட் கலைக்கொல்லி மருந்தின் உற்பத்தி, இறக்குமதி, விற்பனை, விநியோகம் மற்றும் பயன்பாடு தடை செய்யப்பட்டுள்ளது. தடையை மீறுபவர்கள் மீது 1968 பூச்சிக்கொல்லி சட்டத்தின்படி 3 வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும். பாதுகாப்பான மாற்று கலைக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துமாறு மத்திய அரசு கேட்டுக்கொள்கிறது. இதனால் பாராகுவாட்டின் ஆபத்துகளை அறிந்து மீதமுள்ள இருப்புகளை பாதுகாப்பாக அகற்றுமாறும் ஜூலை மாதம் 30 பண்ணைகள் மற்றும் கிடங்குகளை உள்ள பாராகுவாட் இருப்புகளை அகற்றுமாறும் பாதுகாப்பான மாற்று மருந்துகளை பயன்படுத்துமாறும் அரசு வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்படுகிறது. இதனால் விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலத்துறையில் பாராகுவாட் டைக்ளோரைட் கலைக்கொல்லி மருந்தை உற்பத்தி, இறக்குமதி, விற்பனை, விநியோகம் மற்றும் பயன்படுத்துதல் ஆகியவற்றுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது.

0: வாடிப்பட்டி வட்டார வேளாண் விரிவாக்கம் மையங்களில் அரசின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு மானியத்தில் தக்கை பூண்டு விதைகள் வழங்கப்பட்டு வருகிறது. மண்ணின் வளத்தை அதிகரிக்கவும் உகந்த இயற்கை உரமாக மாற்ற தக்கை பூண்டு சிறந்த பயிராகும். மண்ணில் நைட்ரஜனை நிலைநிறுத்தி உவர் மற்றும் மணல் நிலங்களை சீர்படுத்துவதுடன் மண்ணில் நீரை தேக்கி வைக்கும் திறனை அதிகப்படுத்துகிறது. ஈரப்பதத்தை மேம்படுத்தி மண் அரிப்பை தடுக்கிறது. இவை வயல்களில் அடர்த்தியாக வளர்வதால் பிற களைகள் முளைப்பதை தடுக்கிறது. மேலும் வேர் நூர் புழுக்களை கட்டுப்படுத்த உதவுகிறது. வாடிப்பட்டி, சோழவந்தான் மற்றும் நாச்சிக்குளம் வேளாண் விரிவாக்க மையங்களில் தக்கை பூண்டு விதைகள் 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது என வேளாண் உதவி இயக்குனர் தெரிவிக்கிறார். விவசாயிகளின் நலனுக்காகவும் மாநிலத்தின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசால் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026 செயல்படுத்தப்படுகிறது. தரமான விதைகள் மற்றும் இடுபொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதும் நெல் உற்பத்தி மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதும் இயந்திர நடவு அல்லது நேரடி விதைப்பிற்கு 1 ஏக்கருக்கு ₹4000 வரை மானியமும் அதிகபட்சம் 2 ஏக்கர் வரை மானியம் வழங்கப்பட உள்ளது. விவசாய பெருமக்களே, இந்த திட்டத்தின் பயன்களை பெற அக்ரீஸ் நெட் அல்லது உழவர் செயலி வாயிலாக பதிவு செய்து பலன் பெறுங்கள். மேலும் அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையத்தை அணுகியும் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026 பதிவு செய்து பயன்பெறலாம். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் பள்ளியின் வேளாண் துறை விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: பல பயிர்களுக்கான பாசன முறைகளுக்கான அட்டவணை, அதில் பயிர்னு பார்த்தோமா தேங்காய். தேங்காயில் சொட்டு நீர் பாசனத்துக்கு தேவையான தண்ணீரின் அளவு 75 to 100 liters ஒரு நாளைக்கு. மற்ற முறைகளில் தேவைப்படும் நீரின் அளவு 200 to 300 liters. இதை சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்துறதுனால நமக்கு மீதப்படும் தண்ணீரின் அளவு 45 liters. இதுவே திராட்சை பழங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் தேவைப்படும் தண்ணீரின் அளவு 25 to 40 liters வரை நமக்கு தேவைப்படும். இதுவே மற்ற முறையில் நம்ம தண்ணீர் வந்து நம்ம பாய்ச்சும் போது அதனுடைய நீரின் அளவு 90 to 100 liters தேவைப்படும். இதில் சொட்டு நீர் பாசனத்தில் நமக்கு மீதப்படும் தண்ணீரின் அளவு 48 liters. இதுவே மாமரத்துக்காக தான் 30 to 50 liters வரைக்கும் நமக்கு தண்ணீர் தேவைப்படும். இது சொட்டு நீர் பாசனத்தில். மற்ற முறையை நம்ம பயன்படுத்தும் போது 70 to 100 liters, இதில் மீதியாகும் நமக்கு தண்ணீரின் அளவு 50 liters. அடுத்தது சப்போட்டா. சப்போட்டாவில் சொட்டு நீர் பாசனத்துக்கு தேவைப்படும் தண்ணீரின் அளவு 20 to 30 liters. மற்ற முறை நீர்ப்பாசனம் நமக்கு பயன்படுத்தும் போது நீரின் அளவு 70 to 100 liters. இந்த சொட்டு நீர் பாசனத்தில் நமக்கு மீதியாகும் தண்ணீரின் அளவு 50 liters.
0: இதுவரை இன்று ஒரு செய்தியில் சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் பள்ளியின் வேளாண் துறை விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழித்து சென்றது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. காலை 6:45 நிமிடத்திற்கான மாநில செய்திகள்.

0: தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவது குறித்து மத்திய அரசு துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் பதவியேற்ற 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய தடகள வீரர் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். நிதி, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, தொழில்நுட்பத் துறைகளின் உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவது தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நீடித்த வளர்ச்சியை நோக்கி செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்போது வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டு மக்களின் நலன்களுக்கான ஆட்சி முறையை தொடரவும் உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சித் திட்டங்களில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பது குறித்தும் மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். முக்கிய துறைகளில் இளம் தொழில் முனைவோரின் தீவிர பங்களிப்பை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் 5 புத்தகங்கள் வெளியீட்டு விழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த புத்தகங்கள் குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். இதில் பங்கேற்றது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், குடியரசுத் தலைவரின் சேவை மனப்பான்மை, மன உறுதி, அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான அர்ப்பணிப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தலைமைத்துவம் ஆகிய விழுமியங்களை இந்த புத்தகங்கள் வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவரின் ஊக்கமளிக்கக்கூடிய இந்த பயணத்தில் இவை அவருக்கு மரியாதை அளிப்பதுடன் எதிர்கால சந்ததியினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களிடையே போதைப் பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே பட்டப்பகலில் கல்லூரி மாணவர்கள் மீது 15 பேர் கொண்ட போதைக் கும்பல் கத்தியால் தாக்குதல் நடத்திய சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களும் வியாபாரிகளும் அதிகம் கூடும் மாநகரின் மையப்பகுதியில் அரங்கேறிய இந்த தாக்குதலால் மக்கள் அலறியடித்து ஓடும் நிலை ஏற்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவம் மாநில அரசின் நிர்வாக தோல்வியை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று கூறியுள்ள திரு நயினார் நாகேந்திரன், இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தாவேக்கு சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரமேஷ், கார்த்திக் ஆகிய இருவரும் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் அவர்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அவர்கள் மறு உத்தரவு வரும் வரை காலையும் மாலையும் சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி முன் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும், சாட்சிகளை கலைக்கக்கூடாது, விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் ஆகிய நிபந்தனை விதித்து ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை

0: செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது. இந்த விருதுக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து விண்ணப்பிக்க விரும்புவோர் வரும் 31ஆம் தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட விளையாட்டு அலுவலகம் கேட்டுக் கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அறிவியல், இலக்கியம், விளையாட்டு, மருத்துவம், கல்வி, தொழில்நுட்பம், சமூக நலம், பொதுப்பணிகள், தொழில்கள் மற்றும் இதர பிரிவுகளில் மிகவும் குறிப்பிடத்தக்க மற்றும் அசாதாரண பணிகள் ஆற்றியவர்களுக்கு மேன்மை புரிந்த பணிகளுக்காக மத்திய அரசு பத்ம விருது வழங்குகின்றன. வரும் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறும் குடியரசு தின விழாவில் பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளன. தகுதியுடையவர்கள் அதற்கான இணையதள முகவரியில் வரும் 31ஆம் தேதி விண்ணப்பத்தை பயன்பெறலாம். விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்த ஆவணங்களுடன் பெரம்பலூர் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்திற்கு நேரில் வந்து சமர்ப்பிக்க வேண்டுமாறு மாவட்ட விளையாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
1: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடி தபசு விழாவின் முக்கிய நிகழ்வான சங்கர நாராயணர் அம்பாளுக்கு காட்சி கொடுக்கும் வைபவம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருத்தலத்தில் ஆண்டுதோறும் ஆடி தபசு திருவிழா வெகு விமரிசையாக 12 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். இவ்விழாவின் சிகர நிகழ்ச்சியாக அரியும் சிவனும் உலகிற்கு ஒன்றே என்று பக்தர்களுக்கு உணர்த்தும் வகையில் ஆடி தபசு காட்சி கொடுக்கும் நிகழ்வானது நடைபெற்றது. அப்போது கோமதியம்மன் சங்கர நாராயண சுவாமியை 3 முறை வலம் வந்து இருவரும் மாலை மாற்றிக்கொண்ட பின்னர் சங்கர நாராயணராக தபசு காட்சி கொடுத்தார். இதனை முன்னிட்டு தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக சுமார் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் நாளை ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மாநிலத்தின் பிற மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வரும் 31ஆம் தேதிகளில் கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். உலக அளவில் கப்பல் துறை பணியாளர்களை வழங்கும் நாடுகளில் இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளதாக பிம்கோ ICS ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. நாகாலாந்தின் கோபானாலாவில் கடந்த 13ஆம் தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் கிரிதி எல்லைப் பகுதியில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தலைவர் மிசர் பெசராவை பாதுகாப்பு படையினர் நேற்று கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததாக சிறுவர்கள் உட்பட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இணைப்புக்கான கட்டணம் செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றத்திற்காக லஞ்சம் பெற்ற புகாரின் பேரில் 2 ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் துறைப்பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் நேற்று பந்தய தூரத்தை 27 நிமிடங்கள் 49 வினாடிகளில் கடந்து 2வது இடத்தை பிடித்து இந்த பிரிவில் முதல் முறையாக வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆஸ்திரேலியாவின் கியூ ராபின்சன் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்தின் டேவிட் முலார்கி வெண்கலப்பதக்கமும் வென்றனர். மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளு தூக்குதல் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் குத்துச்சண்டை போட்டிகளில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார், பிரியா கங்காஸ், ஆடவர் பிரிவில் ஜடுமானி சிங் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்க வாய்ப்பை உறுதி செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு

0: இலக்குகளை எட்டுவது குறித்து மத்திய அரசு துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் பதவியேற்ற 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய தடகள வீரர் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 6:55:13.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
3: பருவ மாற்றத்தில் சில முக்கிய இடர்பாடுகள் உண்டாகி உலகம் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. முதலாவதாக உலக வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் கோடைகால வெப்ப அலைகள் மனிதர்களின் ஆரோக்கியத்தை நேரடியாக பாதிக்கிறது. இரண்டாவதாக துருவப் பகுதிகளில் பனிமலைகள் வேகமாக உருகுகின்றன. இதன் விளைவாக கடல் மட்டம் உயர்ந்து சில கடலோர பகுதிகள், சில கடலோர நாடுகள், சில கடலோர பெரும் நகரங்கள் எதிர்காலத்தில் மூழ்கும் அபாயம் உள்ளது. மூன்றாவதாக மழைப்பொழிவின் முறை மாறுகிறது. இதனால் கடும் வெள்ளம் சில இடங்களில் நீண்டகால வறட்சி ஏற்படுகிறது. இதனால் விவசாயத்தில் சமநிலை மாறுபட்டு உணவு பஞ்சம் ஏற்படுகிறது. நான்காவதாக விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுவதால் விதைத்த பயிர்கள் வறட்சியால் கருகுகின்றன. சில நேரங்களில் வெள்ளத்தால் முழுமையாக அழிகின்றன. இதனால் உணவு பாதுகாப்பு என்பது மனித குலத்திற்கு கேள்விக்குறியாக ஒன்றாகவே உள்ளது. ஐந்தாவதாக குடிநீர் பற்றாக்குறை அதிகரிக்கிறது. ஏரிகள், குளங்கள், ஆறுகள் வறண்டு போகின்றன பருவகால மாற்றத்தால். ஆறாவதாக உயிரின பல்வகைத்தன்மை பாதிக்கப்படுகிறது. பல அரிய தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அழிவின் விளிம்பை எட்டியுள்ளன. ஏழாவதாக மனிதர்களின் ஆரோக்கியமும் பாதிக்கப்படுகிறது. வெப்ப அலைகள், காற்று மாசுபாடு தொடர்ந்து அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கும் பருவகால நிலை தொற்று நோய்களின் பரவல்களை அதிகரிக்கிறது. மேலும் முறையற்ற உணவு பழக்க வழக்கம் போன்ற காரணத்தால் ஊட்டச்சத்து குறைபாடும் ஏற்படுகிறது. முறையற்ற உணவு பழக்கம் ஏற்படுவதற்கு பருவகால பொய்ப்பால் விவசாயத்தில் ஏற்படும் மாற்றங்களும் முக்கிய காரணங்களாக உள்ளது. இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் பருவகால மாற்றத்தால் ஏற்படும் நிலைமை நமது நாட்டிலும் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் தெளிவாக காணப்படுகிறது. சில ஆண்டுகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சென்னையில் 2015 ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு நாம் அறிந்ததே. சில ஆண்டுகளில் மிக கடுமையான வளர்ச்சியும் சென்னை, பெங்களூரு போன்ற நகரங்களிலும் நீர் பற்றாக்குறை நிலவியுள்ளது. வெப்ப அலைகள் அதிகரித்து உள்ளன. விவசாயிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கின்றன. கடலோர மாவட்டங்களில் கடல் அரிப்பு அதிகரித்துள்ளது. நீர்வள மேலாண்மை மிகவும் அவசியமானதாக மாறியுள்ளது. எனவே காலநிலை மாற்றம் அல்லது பருவகால மாற்றத்தை தடுக்கும் சிறந்த தீர்வுகளாக முதலாவதாக அதிக அளவில் மரக்கன்றுகளை நட்டு அவற்றை பாதுகாக்க வேண்டும். ஒரு மரம் பல ஆண்டுகள் நமக்கு நிழல், மழை, தூய காற்று மற்றும் வாழ்வதற்கான ஆதாரத்தை வழங்குகிறது. இரண்டாவதாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களை பயன்படுத்த வேண்டும். சூரிய ஆற்றல், காற்றாலை மின்சாரம், நீர்மின் உற்பத்தி போன்றவற்றை அதிகரிக்க வேண்டும். மூன்றாவதாக பொது போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். தனிப்பட்ட வாகன பயன்பாட்டை குறைத்தால் காற்று மாசுபாடும் குறையும். நான்காவதாக மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். தேவையில்லாத மின் விளக்குகள் மற்றும் மின் சாதனங்களை அணைத்து வைப்பது கூட சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் ஒரு நல்ல பழக்கமாகும். ஐந்தாவதாக பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். துணிப்பைகள், காகித பொருட்கள் மற்றும் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் போன்றவற்றை ஊக்குவிக்க வேண்டும். ஆறாவதாக மழைநீர் சேகரிப்பை ஒவ்வொரு வீடு, பள்ளி, அலுவலகம், தொழிற்சாலையிலும் அரசு கட்டாயமாக்க வேண்டும். ஏழாவதாக இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க வேண்டும். வேதியியல் உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். எட்டாவதாக பள்ளி மாணவர்களிடமிருந்து பொதுமக்கள் வரை சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். சிறு வயதிலிருந்தே இயற்கையை நேசிக்கும் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும். ஒவ்வொருவரின் பொறுப்பாக பருவகால மாற்றத்தை தடுக்கும் அரசின் முயற்சிகள் மட்டும் போதாது, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தனது பொறுப்பை உணர வேண்டும். நம்மால் முடிந்த சிறிய மாற்றங்கள்

0: இன்று தொடங்குவோம். ஆரோக்கியமான சுற்றுச்சூழல், பாதுகாப்பான பூமி, வளமான எதிர்காலம் ஆகியவற்றை நாம் குழந்தைகளுக்கு விட்டுச் செல்வோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, வழங்கியவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்க இருப்பது அறிவோம் 1000. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போகிறது தேன் பற்றி தான். தேன் எப்போவுமே கெட்டு போகாது. ஈஜிப்டில் 3000 வருஷம் பழமையான தேன் கூட இன்னும் சாப்பிட்றாங்களாம். காரணம், தேனில் தண்ணீர் ரொம்பவே கம்மியாக இருக்குது, அதனால தான் பாக்டீரியா வளரவே முடியாது. ஆச்சரியமாக இருக்குல்ல? நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கும் பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், எஸ் ஜானகி குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 7:05. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவோம் 1000. காலையில் பிளாக் காஃபி குடிக்கிறதுனால 30% மூளை ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதான். ஸோ எல்லாருமே பிளாக் காஃபி ட்ரை பண்ணலாமா? நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கே.ஜே. யேசுதாஸ் குரலில் கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மூத்த மருமகளே, இது உனக்கு.
4: இதுக்கு இப்ப என்ன அவசரம்?
3: அட அம்மா சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது எம்பேத்திக்கு.
5: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
6: எல்லாமே
3: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
7: ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேரம் 7:11. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்க இருப்பது மதுரத் தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசினார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த மசோதா மீதான விவாதத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நேற்று தொடங்கி வைத்து பேசினார். இந்த சட்டத்திருத்தத்தில் இடம்பெற்றுள்ள பல்வேறு முக்கிய அம்சங்களை அவர் எடுத்துக் கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 வரை சிறை தண்டனையும் 10 ரூபாய் அபராதமும் விதிக்க இதில் வகை செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை விரைந்து விசாரிக்க ஏதுவாக விரைவு நீதிமன்றம் அமைப்பதற்கும் சட்ட திருத்தத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் விவாதத்தில் உரையாற்றிய நிலையில் இன்றும் விவாதம் தொடர்ந்து நடைபெறும். தில்லியில் மகளிருக்கு சமூக பாதுகாப்பும் பொருளாதார அதிகாரமும் வழங்கும் வகையிலான தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பு நிதியாண்டின் மாநில பட்ஜெட்டில் 5,110 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக கட்டாய நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. எனினும் குற்ற வழக்குகள் தொடர்பான பதிவுகள் உள்ளவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க மேற்குவங்க அரசு முடிவு செய்துள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இம்மாநிலத்தில் நீட் தேர்வு முறைகேடு உள்ளிட்ட பிரச்சினைகளை வலியுறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்ட 16 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அந்த அமைப்பின் முக்கிய தலைவர் மிசிர் பெஸ்ரா பாதுகாப்பு படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். தன்பாத் கிரீத் எல்லைப்பகுதியில் மாநில காவல்துறையினர் துணை ராணுவ படையினர் இணைந்து அவரை கைது செய்ததாகவும் அவரை பற்றிய தகவல் அளிப்போருக்கு 1 ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர். மெஹனாத் என்ற பெயருடைய மாவோயிஸ்ட் மண்டல குழுவின் உறுப்பினராகவும் அவர் செயல்பட்டு வந்தார். நாகாலாந்தின் கோபானாலாவில் கடந்த 13 தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அசாம் துப்பாக்கி படையினர் சென்ற வாகனத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் வீரர் ஒருவர் உயிரிழந்தார். 4 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை நாகாலாந்து காவல்துறை மேற்கொண்ட நிலையில் தற்போது தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகத்தின் அறிவிக்கையை சுட்டிக்காட்டி நாகாலாந்து காவல்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை

0: சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சிவசாகர் மாவட்டத்தில் மட்டும் நேற்று 7 பேர் மழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தனர். இதனிடையே பல்வேறு மாவட்டங்களிலும் வெள்ள நீர் வடிந்து வருவதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலைமை சீரடைந்து வருவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெள்ள பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை சேவைகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப தொடங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க உத்தரவிட்டுள்ளார். 30 நாட்களுக்கும் மேலாக காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் கேரள மாநிலத்தின் 7 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வரும் சனிக்கிழமை வரை இந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு சுமார் 1.5 மணி நேரம் நீடித்ததாகவும் ஆக்கப்பூர்வமான வகையிலும் சுமூகமான முறையிலும் அமைந்ததாகவும் வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் திரு கரோலின் தெரிவித்துள்ளார். எனினும் இரு தலைவர்களின் சந்திப்பு குறித்து எந்த விவரமும் அவர் வெளியிடவில்லை. சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்த இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்க அதிபருடனான தமது பேச்சுக்கள் சுமூகமான முறையில் இருந்ததாக கூறினார். பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் ஆதரவளிக்கக்கூடிய வகையிலும் அணு ஆயுதங்களை ஈரான் வைத்திருக்கவில்லை என்பதை உறுதி செய்யும் பொதுவான இலக்குடனும் தமது பேச்சுக்கள் அமைந்ததாகவும் திரு நெத்தன்யாகு தெரிவித்தார். ஈரான் விவகாரத்தில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். நிதி, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, தொழில்நுட்பத் துறைகளின் உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவது தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நீடித்த வளர்ச்சியை நோக்கி செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்போது வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டு மக்களின் நலன்களுக்கான ஆட்சி முறையை தொடரவும் உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சித் திட்டங்களில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பது குறித்தும் மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். முக்கிய துறைகளில் இளம் தொழில் முனைவோரின் தீவிர பங்களிப்பை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் நேற்று பந்தய தூரத்தை 27 நிமிடங்கள் 49 வினாடிகளில் கடந்து 2வது இடத்தை பிடித்து இந்த பிரிவில் முதல் முறையாக வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆஸ்திரேலியாவின் கீவ் ராபின்சன் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்தின் டேவிட் முலார்கி வெண்கலப்பதக்கமும் வென்றனர். மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளு தூக்குதல் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜீந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் குத்துச்சண்டை போட்டிகளில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார், பிரியா கங்காஸ், ஆடவர் பிரிவில் ஜடுமானி சிங் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்க வாய்ப்பை உறுதி செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை.

என்று மேற்கு வங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப்பை சந்தித்து பேசினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:25.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ மருந்தின் மகத்துவம். தகவல் தருகின்றார் மருந்தாளுநர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள்.
4: கொரோனா வந்து வேக்சின் சொல்லுவோம், அப்ப வேக்சின் என்ன, அது ஒரு நுண்ணுயிர், அது ஒரு கிருமி. நம்ம வந்து இப்ப போலியோ மேலட்டிஸ் அது ஒரு கிருமி, அது உடம்பு அட்டாக் பண்ணி நமக்கு வந்து இது வருது. அதே வைரஸ் அதே கிருமியை தான் நம்ம கொடுக்குறோம். அந்த கிருமியை வந்து அதனுடைய வீரியத்தை குறைத்து இல்லை வந்து அதனுடைய பவரை இது பண்ணி அது கொடுத்தோம்னாக்கா நம்ம முள்ளால் எடுக்க வேண்டிய அந்த பழமொழி மாதிரி எல்லா வேக்சின்ஸும் நோய் வருமும் தடுப்போம் சொன்ன மாதிரி வேக்சின்ஸ் எல்லாம் நோய் வராமல் தடுப்பதற்குண்டான மருந்துகள். இப்போ போலியோ மேலட்டிஸ், ஹெப்படைட்டிஸ், அப்புறம் வந்து டிடி வேக்சின்ஸு, இதெல்லாம் வந்து மருந்து நுண்ணீர் கிருமிகள். இந்த நுண்ணீர் கிருமி ரொம்ப லோ டோசஸில் கொடுத்தோம்னாக்கா உடம்புல போய் நம்ம ஒரு இம்யூனிட்டி சக்தியை கூட பண்ணு, அது வந்து நம்மளை வந்து நோய் எதிர்க்கும் சக்தியை கூட பண்ணு.
5: நீங்கள் சொல்கிறது ஆன்டிபாடிஸ்
4: இதெல்லாம் more antibodies, immunoglobulin G. அதுதான் நம்ம வந்து நோயை வராமல் தடுப்பதற்கு உண்டான ஒரு இம்யூனோகுளோபுலின் ஜி, இம்யூனோகுளோபுலின் எம், இம்யூனோகுளோபுலின் டி, இம்யூனோகுளின் இங்கிறது தான் வந்து அந்த வந்து நோய் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால் வந்து சில நுண்ணீர் கிருமிகள் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது வேக்சின்ஸ் எல்லாம் நுண்ணீர் கிருமிகள்
5: இருக்குது.
4: அது வந்து தரமான முறை. தற்சமயம் நாம் இந்த நிலையை சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் என்னாக்கா, இன்றைக்கு நம்ம அரசாங்கத்தில் உள்ள எல்லா ஒரு வேக்சின்ஸும் நல்ல தரமாக உற்பத்தி செய்யப்பட்ட மருந்துகளை நல்ல ஒரு கோல்டு செயின் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி நல்ல ஒரு முறையில் இன்றைக்கி விநியோகப்படுத்துகிறாங்க மக்களுக்கு. இது ஒரு ஒரு பாராட்டப்பட்டக்க ஒரு விஷயம். நம்ம எல்லா கவர்மெண்ட்டும், தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா, எல்லா கவர்மெண்ட்டும் அவங்க நல்ல ஒரு ஸ்டோரேஜ், அந்த ஒரு வேக்சினுங்கிறது பொதுவாக வந்து 2-15 டிகிரி செல்சியஸில் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கணும். வச்சா தான் அந்த பொட்ட அதெல்லாம் நுண்ணீர் கிருமிகள், அதெல்லாம் அதுக்கு லைசன், அதுக்கு அந்த டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் அது ஆக்டிவாக இருக்கும். இது நல்ல ஒரு ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்.
5: அதில் வந்து எல்லா மருந்துகளையும் போட்டிருப்பாங்க. குளிரூட்டப்பட்ட அறையில் வைங்க, சேவ் இன் கோல்ட் டெம்பரேச்சர், சேவ் இன் ரூம் டெம்பரேச்சர், நிறைய இருக்கும் இல்லையா. இப்போ சில மருந்துகள் பார்த்தோம்னா, இப்போ மருந்து கடைகள் நிறையா நாங்கள் அந்த பாட்டிலெலாம் பார்க்குற, இப்போ சில மருந்துகள்லாம் வந்து அரக்கு கலர், அதாவது ப்ரௌன் கலர் பாட்டிலில் தான் இருக்குது. அதுக்கு அடிப்படையான காரணம் என்ன?
4: நான் தரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன் சார். சில இது வந்து சில மருந்துகள் வந்து சன்லைட்டை, சூரிய வெளிச்சத்தில் என்ன ஆகும்னாக்கா அது வந்து தன்மை குறைஞ்சிரும், இல்லைன்னா அது வந்து டிகாம்போஸ் ஆகிடும், அதனால் வந்து பக்க விளைவுகள் வரும். அந்த ஆம்பர் கலர், ப்ரௌன் கலர் பாட்டில் வச்சுப்பாங்க, அது வந்து இந்த சன்லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும்.
5: ஸோ இட் புக விடாது.
4: ஆமாம், புக விடாது. அதனால தான் வந்து நம்ம சொல்கிறோம், எல்லா மெடிசனும் கீப் இன் ஏ கூல் ட்ரை பிளேஸ், ப்ரொடெக்டட் ஃப்ரம் சன்லைட்.
3: மருந்தின் மகத்துவம். தகவல் வழங்கினார் மருந்தாளுநர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று காலை 8:30 திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்வின் வானொலி தொகுப்பை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். கேட்க தவறாதீர்கள்.

0: தகவல். உரை வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன்.
1: சில பேரை இப்படி சொல்கிறது உண்டு, அடுத்தவங்களை அனுசரித்து நடந்துக்க தெரியல, அவன் என்ன சார் மனுஷன் அப்படிம்பாங்க. சக மனிதர்களோடு எப்படி பழகிறது அப்படின்னு தெரியாததுனாலேயே பல பேர் இன்றைக்கி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வசதி வாய்ப்புலாம் சரியாக இருக்கும், ஆனால் வாழ்க்கை சரியாக இருக்காது. இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுறது பழகிறதுங்கிறது தெரியாததுனால தான் இந்த அவஸ்தை. சரி, இந்த அவஸ்தை இல்லாமல் வாழறது எப்படி? இதுக்கு அனுபவசாலிகள் சில வழிமுறைகளை சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நம்ம நாக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். வார்த்தைகளை வந்து கொட்டி விட்டு அதுக்கப்புறம் அள்ள முடியாமல் கடந்து கஷ்டப்படக்கூடாது. எப்படி பேசுகிறோங்கிறதும் முக்கியம், பேசுகிறப்ப எப்படி முகத்தை வச்சுருக்கிறோங்கிறதும் முக்கியம். அன்பாக பேசினாலும் நல்லாயிருக்கும், அப்படி பேசுகிறப்ப ஆதரவாக அவர் தோல் மேலே ஒரு கையை போட்டுக்கிட்டு பேசினா இன்னமும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது விஷயம், இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்ப வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது. கொடுக்குற வாக்குறுதி குறைச்சலாக இருக்கணும். அப்படி கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றணும். நாம் ஒருத்தரை பாராட்டுறோம் அல்லது அவரை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறோம்னா அது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். நம்ம பாராட்டு அல்லது விமர்சனம் அடுத்தவருடைய முன்னேற்றத்துக்கு உதவுறது மாதிரி இருக்கணும். நாம் சொல்கிறத கேட்டுட்டு அவன் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துடக்கூடாது. எப்பவும் உற்சாகமாக இருக்கணும், முகம் அலர்ச்சியாக இருக்கணும். மனுஷன் இருந்தால் வருத்தம் கவலை ஏமாற்றம் எல்லாம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் மனசில் இருக்கட்டும். அந்த வருத்தமும் கவலையும் ஏமாற்றமும் சேர்ந்துக்கிட்டு நம்ம முகத்தில் இருக்கிற மலர்ச்சியை மூடி மறைக்கிறதுக்கு நாம் இடம் கொடுத்துடக்கூடாது. எந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்ட பேசினாலும் வெளிப்படையாக பேசணும், திறந்த மனசோடு பேசணும், மூடி மறைச்சி முன்னு முழுங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்போ விவாதம் பண்ணுங்க, அது தப்பு இல்லை, ஆனால் வாதாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணலாம், ஆர்கியூ பண்ணக்கூடாதான். நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை நாம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த நல்ல குணங்களே நம்மளை பற்றி எடுத்து சொல்லணும், அது மாதிரி நடந்துக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்கக்கிட்ட உள்ள கெட்ட குணங்களை பற்றி அவசியம் இல்லாமல் நாம் பேச வேண்டியதில்லை. உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்களா, அப்படி அவங்க பேசுகிறதுல உண்மை இல்லையா அப்படின்னா அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை, விட்டுடலாம், அது தானாக போயிடும். ஒரு நாலஞ்சு பேரோட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க, யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க. தமாஷா பேசலாம், ஆனால் உங்கள் தமாஷ் வந்து அடுத்தவங்களை வந்து கேலி பண்ணுறதா இருக்கக்கூடாது. நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே அப்படிங்கிற தவிப்பு நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, அது தேவையில்லை. உங்கள் செயல்பாடுகள் தெளிவாக இருக்கட்டும், பாராட்டு தானாக அவங்கள தேடிட்டு வரும். இன்னொரு மனுஷனுடைய மனசில் கௌரவமான ஒரு இடத்த பிடிக்கணும்னா நாம் இந்த குணத்தையெல்லாம் நம்மக்கிட்ட வளர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து அனுபவசாலிகள் சொல்லியிருக்கிற குறிப்புகள். இந்த குறிப்புகளை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும், அது முக்கியம். தப்பாக புரிஞ்சுக்கிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? இதை கேளுங்க, ஒருத்தர் வந்தார், சார் அடுத்தவங்க தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு அன்பாக பேசணும்னு சொன்னீங்க, அப்படி தான் பேசினேன், அவர் முதுகை கூட தட்டி கொடுத்தேன், என் வேலை போயிட்டுது சார், வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னார். யாருக்கிட்ட அப்படி பேசுனீங்கன்னு கேட்டோம். என் முதலாளிகிட்ட சார் அப்படிங்கிறார் ரொம்ப சோகமாக.
0: நேர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். உரை வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன்.
2: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
2: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
3: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
2: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
3: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
2: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
4: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
3: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
2: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
3: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
4: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்க இருப்பது இன்று ஒரு

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் கேட்க இருப்பது மதுரை தென்றல். இந்த புதிய காலையில் புதிய வாய்ப்புகளோட ஸ்டார்ட் பண்ணலாம் மதுரை தென்றல. நிகழ்ச்சியில் முதன் பாடலா முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில கேட்கலாம்.

நேரம் 7:41. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். வலம் வந்து கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா தலைவாசல் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 7:47. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இந்த காலை வேளையில மதுரை தென்றல் ஒழிச்சிட்டு இருக்கு. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலா கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 7:52. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். இந்த இனிய காலை வேளையில உங்க முதல் காஃபியோட ஃப்ரெஷ்ஷான மார்னிங் பீட்ஸா தான் கேட்டுட்டு இருக்கோம். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலா 3 பிறை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில கே ஜே ஏ சுதாஸ் குரல்ல கேட்கலாம்.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, உன் வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்ட போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஒட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லோ பல்லோ,
0: இங்கே உட்காரங்கி நான் பாத்துக்கிறேன்.
1: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். வளம் வர இருப்பது மதுரை தென்றல். புதிய காலை, புதிய வாய்ப்பு, புதிய நம்பிக்கை. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில முதல் பாடலா ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 8:04. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ் வலம் வந்து கொண்டிருக்கிறது. மதுரை தென்றல் உங்க பிஸியான ஒர்க் ஷெட்யூல் இடையில மார்னிங் பீட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா இந்தியன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 8:11. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். வலம் வந்து கொண்டிருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா பாரதி திரைப்படத்திலிருந்து பவதாரிணி குரல்ல கேட்கலாம்.

0: இதுவரை மதுர தென்றல் கேட்டோம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: மார்னிங் நியூஸ். குட் மார்னிங்.

0: திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள பாபு சிதம்பரனார் கலையரங்கத்தில் நேற்று முற்பகல் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் பங்கேற்று மாணவ மாணவியருக்கு பட்டங்கள் வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்தோரை வரவேற்று பேசிய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் நா சந்திரசேகர் அவர்கள் பட்டம் பெறும் மாணவர்கள் குறித்தும் பல்கலைக்கழகத்தின் சிறப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தார். அவர் உரையாற்றுகையில்,
1: As our graduates step into a new chapter of their lives, it is a both fitting and inspiring to reflect on the achievements they have earned, the challenge they have overcome, and the opportunities that await them. This year, the university is conferring degrees upon 37,877 graduates across bachelor's, master's, MPhil, and PhD program. Of these, 871 graduates will receive their degree in person. We are proud to honor 113 outstanding students with gold medals in recognizing of their exceptional academic achievements. It is particularly gathering to note that women graduates have secured the highest number of gold medals and endowment medals, exemplifying the excellent leadership and empowerment of women. Furthermore, 758 scholars will be awarded PhD degree, reaffirming our commitment to advancing research. Over the past 3 decades, the university has emerged as a leading institution in southern Tamil Nadu, serving the districts of Tirunelveli, Thoothukudi, Tenkasi, and Kanyakumari.
0: இந்நிகழ்ச்சியின் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்ட கொச்சியில் அமைந்துள்ள கேரள மீன்வளம் மற்றும் கடல் ஆய்வு பல்கலைக்கழகத்தின் நிறுவன துணைவேந்தர் பேராசிரியர் பி மதுசூதன குரூப் அவர்கள் பட்டமளிப்பு விழாவில் பேருரையாற்றி சிறப்பித்தார். கல்வியையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி மாறிவரும் உலகத்திற்கேற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். மேலும் அவர் தமது உரையில்,
2: You receive not merely a degree today, but a mandate to think deeply, to act responsibly, and lead courageously in a rapidly changing world. Science is not merely a body of knowledge. It is a way of thinking, one that the world needs now more urgently than ever before. Your graduate today is not just a scientist or a technocrat, but a custodian of truth, interpreter of nature, and architects of the future. We gather at a time when science is defining, force shaping destiny of humanity, from the depth of ocean to the frontiers of artificial intelligence, from climate system to molecular biology. Yet the real question before you, what science can do, but what science must do for humanity, for nature, and for the future. Think of Tamrapani River. It flows steadily, navigating rocks, bends, and obstacles, yet never losing sight of its destination. Failure is not the opposite of success. It is part of it. Choose purpose over mere livelihood. A career may sustain you, but purpose will define you. Use your knowledge not just to learn, but to contribute, to solve problems, to uplift communities, and creating a changing world.
0: பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமையேற்ற மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் மாணவ மாணவியருக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினார்கள். பாரத பிரதமரின் தொலைநோக்கு திட்டமான விக்சித் பாரத் 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் இலக்கை எட்டுவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். மேலும் அவர் தமது உரையில்,
3: Now the future is with you, my dear friends. But my thing is that you are the people who can have, you can conceive and you can materialize the future of this state of our Tamil Nadu and of that

திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:40. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். வலம் வர இருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பாம்பே திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்

நேரம் 8:47. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். வலம் வந்து கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில இனிமையான பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலா சத்யா திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் மற்றும் லதா மங்கேஷ்வர் குரல்ல இளையராஜா இசையில கேட்கலாம்.

நேரம் 8:52. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். வலம் வந்து கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலா பாக்ஷா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரல்களை கேட்கலாம்.

0: என்னன்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி.
2: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, மதுரை.

0: பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
1: இதுவரை மதுரை தண்டல் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி அரங்கிசை, வி பரத்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம். பாதமே துணை பரமசிவா, ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளத்தில் கோபாலகிருஷ்ண பாரதி பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

பாதமே துணை ஐயனே ஹம்சத்வனி ராகம் ஆதித்தாளத்தில் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் கேட்டீர்கள். இனி அபராதமுலனோர்வ தியாகராஜர் கீர்த்தனை ரசாளி ராகம் ஆதித்தாளம்.

நேரம் 9:33. 15 நொடி. ஆகாஷ் வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் வி பரத்குமார் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சாமிக்கு சரி எவரே கேதாரகவுளை ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளத்தில் பாபநாசம் சிவன் பாடல்.

அரங்கிசை. இதுவரை வி. பரத்குமார் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் வி. பாலாஜி அவர்கள் மிருதங்கம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்க இருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கேட்கலாம்.

நேரம் 10:05. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் வலம் வந்து கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். பாடல்கள் தான் வாழ்க்கையோட பயணம் செய்வது. அப்படிப்பட்ட இனிமையான பாடல்களை எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில கேட்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து கமலஹாசன் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் கேட்கலாம்.

பிற்பகல் 11 மணிக்கு வனங்களின் காவலன் புலிகள். சர்வதேச புலிகள் தின சிறப்பு நிகழ்ச்சி. வழங்குபவர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசுவாமி நாயுடு மெமோரியல் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. காளிராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ. விக்னேஷ். கேட்க தவறாதீர்கள்.

நேரம் 10:12. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். வலம் வந்து கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில மெல்லிசையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடலாக பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: கோவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 10:18. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். சுதி சேரும் இசையோடு மெல்லிசையான மெட்டுகளை எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில கே எஸ் சித்ரா மற்றும் மனோ குரல்கள்ல கேட்கலாம்.

நேரம் 10:23. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ் வலம் வந்து கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். சுட்டெரிக்கும் வெயிலுக்கு இடையே இதமான ராகங்களை எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலா சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 10:28. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். ஒலித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல்ல இன்னிசையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடலா இதே கோவில் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

கம பமக சர் பாப்ப நின்னிதாத சாச நின்னிக்காக பரணி சகம பாப்ப கூட்டத்திலே கோயில் பூரா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட தகிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கடகிட தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தக திருகிடம் திருகிடம் திரு

நேரம் 10:33. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடலில் அடுத்த பாடலா எஜமான் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரல்களில் கேட்கலாம்.

10:34. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். ஒழித்து கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக என் பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்திலிருந்து சித்ரா குரல்களில் கேட்கலாம்.

ஒலித்த பாடல் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் அடுத்த பாடலா என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 10:54. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இன்னிசையான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலா இதயம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11 மணி.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். வனங்களின் காவலன் புலிகள், சர்வதேச புலிகள் தின சிறப்பு நிகழ்ச்சி. வழங்குபவர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. காளிராஜ் அவர்கள்.
3: வரையறுக்கப்பட்ட கம்பீரம் புலி நாள் ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம். இந்தியாவில் தேசிய புலிகள் தினம் ஆண்டுதோறும் ஜூலை 25 கொண்டாடப்படுகிறது. இது சர்வதேச புலிகள் தினம் என்றும் அழைக்கப்படுகிறது. புலிகள் உணவுச் சங்கிலியின் உச்சியில் விளங்கும் முதன்மை வேட்டையாடும் விலங்குகளாகும். அவற்றை பாதுகாப்பது அவற்றின் இயற்கையான வாழ்விடங்களையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. இது காடுகளின் பரந்த அளவிலான பல்லுயிர் மற்றும் சூழலமைப்புகளுக்கு நேரடியாக துணை புரிகிறது. இத்தினத்தின் நோக்கம் வாழ்விட பாதுகாப்பு மற்றும் வேட்டையாடுதலுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இத்தினத்தின் நோக்கமாகும். புலித்திட்டம் 1973 தொடங்கப்பட்டது மற்றும் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் NTCA போன்ற அரசு முன்னெடுப்புகள் மூலம் பெரிய பூனை இனத்தைச் சேர்ந்த விலங்குகளின் புலிகள் போன்றவை எண்ணிக்கையை பாதுகாப்பதில் இந்தியா அடைந்துள்ள பெரும் வெற்றியை இத்தினம் குறிக்கிறது. ஏன் ஜூலை 29? காட்டுப்புலிகளின் எண்ணிக்கை வேகமாக குறைந்து வருவது குறித்த உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவற்றை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை ஊக்குவிக்கவும் நாம் ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினத்தை கொண்டாடுகிறோம். 2010

ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடைபெற்ற புலிகள் உச்சி மாநாட்டில் டைகர் சம்மிட் தீர்மானிக்கப்பட்டது. கடந்த நூற்றாண்டில் காட்டுப்புலிகளின் எண்ணிக்கை 97% வரை சரிந்துவிட்ட நிலையில் கவலைக்குரிய நிலையை எதிர்கொள்ள புலிகள் வாழும் 13 நாடுகள் இந்த மாநாட்டில் ஒன்றிணைந்தன. சில நோக்கங்களுக்காக அவர்கள் ஜூலை 29 ஆண்டுதோறும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக அறிவித்தனர். அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளுதல், வேட்டையாடுதல், சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகம், வாழ்விட இழப்பு மற்றும் பருவநிலை மாற்றம் ஆகியவற்றால் ஏற்படும் ஆபத்துகளை முன்னிலைப்படுத்துதல், சூழல் மண்டலங்களை பாதுகாத்தல், புலிகளை பாதுகாப்பது என்பது அவை சார்ந்திருக்கும் பரந்த வனச்சூழல் மண்டலங்களையும் பல்லுயிர் வனத்தையும் பாதுகாப்பதாகும் என்பதை வலியுறுத்தல், பாதுகாப்பு இலக்குகளை முன்னெடுத்தல், காட்டுப்புலிகளின் எண்ணிக்கையை இருமடங்காக்குவதை நோக்கமாக கொண்ட Tiger into 2 என்னும் லட்சியமிக்க சர்வதேச முயற்சியை செயல்படுத்துதல், புலியை பற்றி பூனை குடும்பத்தின் மிகப்பெரிய உறுப்பினர்களான புலிகள் தங்களின் தனித்துவமான ஆரஞ்சு நிற உரோமம், கருப்பு கோடுகள் மற்றும் வலிமையான உடலமைப்பால் அடையாளம் காணப்படுகின்றன. ஆசியாவை தாயமாக கொண்ட உச்சநிலை வேட்டையாடிகளான இவை மிகுந்த வலிமை வாய்ந்தவை. மாமிச உண்ணிகள் மேலும் வாழ்விட இழப்பு மற்றும் சட்டவிரோத வேட்டை காரணமாக காடுகளில் பெருமளவு அருகி வரும் நிலையில் உள்ளன. இதன் அறிவியல் பெயர் பான்தீரா டைக்ரிஸ். தற்போது 6 இனங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் தனித்தனி அறிவியல் பெயரையும் வாழிடப் பகுதியும் கொண்டுள்ளன. வங்காள புலி, அதனுடைய உரியல் நேம் பான்தீரா டைக்ரிஸ், இந்தியா மற்றும் நேபாளம், வங்காளதேசம். சைபீரியா புலி, அமூர் புலி, பான்தீரா டைக்ரிஸ் அலிட்டிகா, ரஷ்யாவின் தூரக்கிழக்கு பகுதி. சுமத்ரா புலி, பான்தீரா டைக்ரிஸ் சுமத்ரே, சுமத்ரா இந்தோனேஷியா. இந்தோ சீனோ புலி, பான்தீரா டைக்ரிஸ் கார்பெட்டி, தென்கிழக்கு ஆசியா. மலேயா புலி, பான்தீரா டைக்ரிஸ் ஜாக்சன், மலாயா தீபகற்பம். தென்சீனா புலி, பான்தீரா டைக்ரிஸ் அமோனியாசிஸ், தென்சீனா. புலிகளின் தனித்துவமான பண்புகள். இதன் உடலில் தனித்துவமான கோடுகள் அமைந்துள்ளன. மனிதர்களின் கைரேகைகளைப் போலவே எந்த 2 புலிகளுக்கும் ஒரே மாதிரியான கோடு அமைப்பு இருப்பதில்லை. இந்த கோடுகள் அவற்றின் தோளிலேயே அமைந்திருப்பவை. எனவே ஒரு புலியின் ரோமம் முழுவதுமாக நீக்கப்பட்டாலும் அதன் கோட்டு அமைப்பு தொடர்ந்து தெரியும். வேட்டையாடுவதில் நரித்தனம். புலிகள் சூழலுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வதில் வல்லவை. இரையை தங்களுக்கு அருகில் வரவழைப்பதற்காக மான் போன்ற சில பாவனங்களை இந்த புலிகளே குரல் மூலம் எழுப்புகின்றன. பெருந்தீனிக்காரர்கள் இவை. உணவுச் சங்கிலியின் உச்சியில் உள்ள வேட்டையாடிகளான புலிகள் பசியுடன் இருக்கும்போது ஒரே வேளையில் 36 kg 80 pounds வரை இறைச்சியை உண்ணக்கூடியவை. சிறந்த இரவு பார்வை உடைய அந்த புலிகள் மனிதர்களை விட இவற்றின் இரவு பார்வை திறன் சுமார் 6 times அதிகம். இதனால் இவை இரவில் மிகச் சிறப்பாக வேட்டையாட முடிகிறது. உரத்த கர்ஜனை. புலியின் கர்ஜனையில் மனிதர்களால் கேட்க முடியாத அதிர்வெண் கொண்ட இன்ஃப்ரா சவுண்ட் அலைகளும் அடங்கியுள்ளன. இந்த ஆழமான கம்பீரமான அதிர்வெண் காரணமாக அடர்ந்த காடுகளுக்குள்ளும் இவற்றின் கர்ஜனை வெகு தூரம் கேட்கிறது. பாப்கார்ன் வாசனை. சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் புலியின் சிறுநீர் வெண்ணெய் தடவிய பாப்கார்ன் வாசனையைப் போலவே இருக்கும். ஆச்சரியமூட்டும் கண்கள். பல புலிகளின் கருப்பு நிற காதுகளின் பின்புறத்தில் ஓசெல்லி எனப்படும் வெள்ளை நிற புலிகள் உள்ளன. இவை போலி கண்கள் போல செயல்பட்டு வேட்டையாடும் பிற விலங்குகள் பின்முறந்து தாக்குவதை தடுக்க உதவுவதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். எல்லைக்கு உட்பட்ட அலைச்சல். தனித்து வாழும் ஒரு புலியின் எல்லை மிகவும் பரந்ததாக இருக்கலாம். வேட்டையாடும் போது இவை ஒவ்வொரு இரவும் 10 to 16 kilometers வரை பயணம் செய்யும். புலிகள் நாள் முழுவதும் என்ன செய்கின்றன? புலிகள் தீவிரமான மற்றும் அரிதாக நிகழும் வேட்டையாடுதலுக்கு தேவையான ஆற்றலை சேமித்து வைப்பதற்காக ஒரு நாளில் 20 hours வரை ஓய்வெடுக்கின்றன. அவை முக்கியமான விடியற்காலை, அந்திப்பொழுது மற்றும் இரவு நேரங்களில் சுறுசுறுப்பாக செயல்படுகின்றன. காடுகளில் வெளித்திருக்கும் நேரத்தை 12 miles தூரம் வரை அவை அலைந்து திரிந்து தங்கள் எல்லைகளுக்குள் கண்காணித்தல், உடலை சுத்தம் செய்தல், உடல் சூட்டை தணிக்க நீந்துதல் மற்றும் இரையை பிடித்தல் ஆகியவற்றை செலவிடுகின்றன. தூக்கம் மற்றும் ஓய்வு 16 to 20 hours. வேட்டையாடுவதற்கு மிகப்பெரிய அளவிலான ஆற்றல் தேவைப்படுவதால் புலிகள் தங்கள் நாளின் பெரும்பகுதியை உயரமான புல்வெளிகள் அல்லது அடர்ந்த புதர்கள் போன்ற குளிர்ந்த தனிமையான இடங்களில் தூங்கியோ அல்லது குட்டி தூக்கம் போட்டோ கழிக்கின்றன. ஓய்வெடுப்பது மனிதர்களிடமிருந்து மறைந்திருக்கவும், பகல் நேர வெப்பத்தை தணிக்கவும், தங்கள் செயல்பாட்டு நேரத்தை இரவு நேர இரைகளின் நடமாட்டத்துடன் ஒத்திசைக்கவும் உதவுகிறது. வேட்டையாடுதல் மற்றும் உணவு உட்கொள்ளுதல் 1 to 2 hours. புலிகள் தனித்து செயல்பட்டு மறைந்திருந்து பாய்ந்து தாக்கும் வேட்டையாடிகள் ஆகும். உணவை தொடர்ந்து துரத்தி பிடிப்பதற்கு பதிலாக அவை தங்கள் உடலில் உள்ள கோடுகளை பயன்படுத்தி மறைந்திருந்து அமைதியாக நெருங்கி சரியான தருணத்தில் பாய்கின்றன. 6 or 7 days மட்டுமே அவை வேட்டையாடினாலும்
பசியுடன் இருக்கும் ஒரே

புலி இரவில் 34 கிலோ வரை இறைச்சி உண்ணக்கூடியது. அவை பிடித்த இரையை நிம்மதியாக உண்பதற்கு காட்டின் மறைவான பகுதிக்கு பிடித்த உணவை இழுத்துச் செல்கின்றன. எல்லைகளை கண்காணித்தல் மற்றும் அடையாளமிடுதல். புலிகள் மிகப்பெரிய பரப்பளவை தங்கள் எல்லைகளாக கொண்டு தனித்து வாழும் இயல்புடைய விலங்குகள். விழித்திருக்கும் போது அவை தங்கள் எல்லைகளை சுற்றி நடந்ததை கண்காணிப்பதிலும் நேரத்தை செலவிடுகின்றன. சிறுநீர் கழித்தல் மற்றும் மலம் கழித்தல், மரங்களில் ஆழமான கீறல்களை ஏற்படுத்துதல் போன்ற வாசனை அடையாளங்களை விட்டுச் செல்வதன் மூலம் அவை மற்ற விலங்குகளுடன் தொடர்பு கொள்கின்றன மற்றும் ஊடுருவும் விலங்குகளை எச்சரிக்கின்றன. உடலை சுத்தம் செய்தல் மற்றும் சமூக தொடர்பு. வீட்டு பூனைகளைப் போலவே புலிகளும் தங்கள் விழித்திருக்கும் நேரத்தில் கணிசமான பகுதியை உடலில் சுத்தம் செய்வதையும் சொரசொரப்பான நாக்கை பயன்படுத்தி அழுக்கை நீக்கி தங்கள் ரோமங்களை மென்மையாகவும் மனமற்றதாகவும் வைத்துக் கொள்கின்றன. இனச்சேர்க்கை அல்லது தன் தாய் குட்டிகளை வளர்க்கும் காலங்களைத் தவிர மற்ற நேரங்களில் அவற்றுக்கிடையான சமூக தொடர்புகளை மிக குறைவாகவே இருக்கும். 2 ஆண்டுக்கு 1 முறை 2 அல்லது 4 குட்டிகள் இந்த புலிகள் இடுகின்றன. மனிதர்கள் ஒரு காலத்தில் விலங்குகளை பார்த்து அஞ்சுவதில் புலிக்கு முதலிடம் உண்டு. அதன் உடல் எடை 100 லிருந்து 300 கிலோ வரை இருக்கும். உடலின் எடையும் அதன் நீளம் 8 to 13 அடி வரையிலான நீளமும் மனிதர்களை அச்சுறுத்துகளில் ஒன்று. அப்படிப்பட்ட புலிகளின் சர்வதேச தினம் ஜூலை 29 பசி இல்லாத போது மிருகங்களை கொல்வதில்லை. சிங்கம் ஆனால் சிங்கத்தை காட்டுக்கு அரசன் என்று கூறுவார்கள். இருந்தாலும் கிழக்காசிய நாடுகளில் புலிய காட்டின் அரசன் என்று சொல்லப்படுகிறது. புலியின் நெற்றியில் ஒரு அடையாளம் உள்ளது. அந்த அடையாளம் சீன எழுத்து போன்று இருக்கும். அந்த அடையாளத்தின் அர்த்தம் என்னவென்றால் அரசன் என்று அர்த்தம். அதனால் அந்த நாடுகளிலே காடுகளுக்கு அரசன் புலி என்று அடையாளமிட்டுள்ளனர். புலி பூனை இனத்தைச் சேர்ந்தது. புலியின் உடல் பழுப்பு கலந்த வெளிர் சிவப்பு நிற தோலை உடையது. உடல் முழுவதும் வெள்ளை மற்றும் கருப்பு நிற கோடுகள் விரவி கிடக்கும். இந்த கோடுகள் மனிதர்களின் கைரேகளை போன்றது. இது தன் உடலை புல்வெளியில் மறைத்து விலங்குகளை வேட்டையாட உதவுகிறது. புலி உடலின் நடுப்பகுதியும் அடிப்பகுதியும் வெண்ணிறத்தில் உள்ளன. முகத்தை சுற்றி ஒரு வெண்ணிற வளையம் காணப்படுகிறது. புலி இனங்களில் 9 இனங்கள் இருந்தன. இப்போது 6 இனங்கள் மட்டும் உள்ளன. மற்ற 3 இனங்கள் அழிந்துவிட்டன. புலிகளின் உணவு. புலிகள் பெரும்பாலும் மான்களை விரும்பி சாப்பிடும். அடுத்து காட்டுப்பன்றி, நீர் எருமை, கொம்பு மான்கள், இதோடு கரடி, நாய், சிறுத்தை, முதலை மற்றும் மலைப்பாம்புகளையும் வேட்டையாடும் தன்மை கொண்டது. இது தண்ணீரில் நன்றாக நீந்தும் தன்மை கொண்டது. அப்படி நீந்தும் தன்மை கொண்டு உள்ளதால் இது மீன்களையும் வேட்டையாடக்கூடிய தன்மை உள்ளது. புலிகளின் எண்ணிக்கை. 1990களில் புலிகளின் எண்ணிக்கை அனைத்து பகுதிகளையும் சேர்ந்து 100,000 நம்பர்ஸ் இருந்தது. இன்று 3,000 to 4,500 வரை இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. தற்போது புலியினங்களின் எண்ணிக்கை இனவாரியாக பெங்கால் டைகர், சுமேரியன் டைகர், இண்டோ சீனா டைகர் என்று பல வகையான புலிகள் உள்ளன. வரலாற்று ரீதியாக புலிகளின் வாழ்விடம் துருக்கியில் தொடங்கி தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் வரை நீள்கிறது. ஆசிய கண்டத்தின் கடற்கரை பகுதிகளிலும் வாழ்விடம் கொண்டிருந்தது. இப்போது தென்கிழக்கு ஆசிய பகுதிகள், சீனா மற்றும் ரஷ்யா கிழக்கு பகுதிகளில் புலிகள் வாழ்ந்து வருகின்றன. புலிகளின் வசிப்பிடம். புலிகள் அனைத்து வித பருவகாலங்களிலும் வாழும் தன்மை கொண்டது. செடிகொடிகள், அடர்ந்த காடுகள், மரங்கள் மற்றும் மாங்க்ரோவ் காடுகள், சதுப்புநில காடுகள் புல்வெளிகளிலும் வாழும் தன்மை கொண்டது. புலிகளின் இனப்பெருக்கம். புலிகளின் இனப்பெருக்கம் மாதங்கள் நவம்பரிலிருந்து ஏப்ரல் வரை. இனப்பெருக்க காலம் 16 வாரங்கள். ஒரு முறைக்கு 3 to 4 குட்டிகள் வரை ஈனும் தன்மை கொண்டது. குட்டி போட்ட 8 வாரங்கள் வரை புலிக்குட்டிகள் தாய்ப்புலிகளிடம் இருக்கும். 2.5 வருடங்கள் தாய்ப்புலியை விட்டு வெளியே வந்துவிடும். புலிகள் தனிமையாக வாழும் பழக்கமுடையது. அது வேட்டையாடுவதற்கு உகந்த பரந்த இடங்களிலே வாழ்வதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடியது. இந்தியா. அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியா அதிக எண்ணிக்கையிலான புலிகள் உள்ள நாடாக உள்ளது. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 25 புலிகள் சரணாலயத்தை உருவாக்கியுள்ளது இந்தியா. 2007 நடத்தப்பட்ட புலிகளின் கணக்கெடுப்பில் இந்திய வனப்புலிகளின் எண்ணிக்கை தோராயமாக 1411 என்று குறைந்துள்ளதாக சொல்கிறது. அந்த அறிக்கையிலே புலிகளின் எண்ணிக்கை குறைவிற்கு சட்டவிரோதமாக வேட்டையாடுதலே காரணம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. பாலியல் முதிர்ச்சி. பெண் விலங்குகள் சுமார் 3 முதல் 4 வயதிலும் ஆண் விலங்குகள் சுமார் 4 முதல் 5 வயதிலும் பாலியல் முதிர்ச்சி அடைகின்றன. புலிகளின் இனப்பெருக்க சுழற்சி எஸ்ட்ரஸ் சுழற்சி என்று பெயர். ஒரு பெண் புலி 3 முதல் 9 வாரங்களுக்கு 1 முறை சினை பருவத்தை அடைகின்றன. மேலும் அதன் கருத்தரிக்கும் காலம் 3 முதல் 6 நாட்கள் வரை நீடிக்கும். வெப்பமண்டல காலநிலைகளில் பெண் விலங்குகள் ஆண்டு முழுவதும் இனப்பெருக்கத்திற்கு தயாராகலாம். இருப்பினும் மிகவும் குளிர்ச்சியான மாதங்களில் நவம்பர் முதல் ஏப்ரல் வரை இனச்சேர்க்கை அதிகமான நடைபெறுவதாக தெரிகிறது. மித வெப்பமண்டலங்களில் பெண் விலங்குகள் குளிர்கால மாதங்களில் மட்டுமே பருவமடைந்து இனப்பெருக்கம் செய்கின்றன.

0: இனப்பெருக்கம். பெண் உயிரினங்கள் இனப்பெருக்கத்திற்காக தங்கள் தயார்நிலையை வெளிப்படுத்துகின்றன. பருவமடைவதற்கு சில நாட்களுக்கு முன்பு பெண் விலங்கு ஒன்று தனித்துவமான வாசனை கொண்ட சிறுநீரை வெளியிட்டு தனது எல்லை பகுதியை அடிக்கடி அலையாடப்படுத்தும். இனப்பெருக்க காலத்தில் பெண் விலங்கு ஆண் விலங்கை கவருவதற்காக நாள் முழுவதும் அடிக்கடி சத்தமிடக்கூடும். புலிகள் பொதுவாக ஒன்றையொன்று வட்டமிட்டு சத்தமிடுவதன் மூலம் தங்கள் காதல் சடங்கை தொடங்குகின்றன. புணர்ச்சி குறிய நேரத்திற்கு 5 அல்லது 6 நாட்களுக்கு அடிக்கடி நடைபெறும். பெண் புலிகள் தூண்டப்பட்ட அண்டவிடுப்பு செய்பவை. அதாவது இனச்சேர்க்கையின் போது பெண் புலி கருவுறுதலுக்காக ஒரு முட்டையை வெளியிடுகிறது. அண்டவிடுப்பை தூண்டி கருமுட்டை கருவுறுதை உறுதி செய்வதற்கு பல நாட்கள் நீடிக்கும் இனப்பெருக்கம் செயல்பாடுகள் தேவைப்படலாம். ஆண் மற்றும் பெண் புலிகள் இரண்டும் தங்கள் வாழ்நாளில் பல துணைகளை கொண்டிருக்கலாம். பற்கள் மிகவும் கூர்மையான கோரை பற்கள் இரையை கடிக்க பயன்படுகின்றன. மான் மற்றும் காட்டுப்பண்டி போன்ற விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டு முடிந்தவுடன் மீதமுள்ள உணவை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடத்தில் வைத்து ஒரு நாளைக்கு 36 கிலோ வரைக்கும் உணவை எடுத்துக்கொள்ளும் தன்மை உடையது. வாழ்விடம் காடுகள் மற்றும் புல்வெளிகளில் தனியாக வாழக்கூடிய இயல்பு உள்ளவை. புலிகளின் கர்ஜனை சத்தம் 3 கிலோமீட்டர் தொலைவு வரை கேட்கும் ஆற்றல் கொண்டது. புலிகள் தண்ணீரில் நன்றாக நீந்தக்கூடியவை மற்றும் அதிக தூரம் பாய்ந்து இரையை பிடிக்கும் திறன் கொண்டவை. இது ஒரு ஊன் உண்ணி. இது மான்கள் காட்டெருமை ஆடு மற்றும் அனைத்து விலங்குகளையும் வேட்டையாடக்கூடிய தன்மை உள்ளவை. தங்கள் தாய்விடம் உயிர் வாழ்வதற்கும் வேட்டையாடுவதற்கும் தேவையான முக்கிய திறன்களை கற்றுக்கொள்கின்றன. நீந்துதல் மற்றும் உடல் சூட்டை தணித்தல். மற்ற பூனை இனங்களைப் போலல்லாமல் புலிகள் தண்ணீரை விரும்புகின்றன. வெப்பமான நாட்களில் உடல் சூட்டை தணிக்க அவை ஆறுகள் ஓடைகள் நீர்நிலைகளை தேடிச் சென்று அவற்றில் மூழ்கி மகிழ்கின்றன. அவை மிகச்சிறந்த நீச்சல் திறனை கொண்டவை. பெரிய ஆறுகளை கடக்க நீண்ட தூரம் எளிதாக நீந்தக்கூடியவை. இந்தியாவில் புலிகள் ஒரு கலாச்சார சின்னமாகவும் மிக முக்கியமான சூழியல் ஆதாரமாகவும் விளங்குகின்றன. நாட்டின் தேசிய விலங்காக திகழும் இவை உலகளாவிய இயற்கை நிதியம் வேர்ல்டு வைல்ட்லைஃப் ஃபண்ட் போன்ற அமைப்புகளின் முயற்சிகளுக்கு மையமாக உள்ளன. மேலும் இவை ஈட்டும் பெரும் சூழல் சுற்றுலா வருவாய் உள்ளூர் சமூகங்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவுகிறது. உயிரியல் ரீதியாக பார்க்கையில் புலிகள் உணவுச் சங்கிலியின் உச்சத்தில் இருக்கும் வேட்டையாடும் விலங்குகளின் மற்றும் குடை இனங்கள் அம்பர்லா ஸ்பீஷிஸ் ஆகும். இவற்றை பாதுகாப்பது என்பது பரந்த காடுகள் எண்ணற்ற உள்நாட்டு சுற்றுலா தலங்கள் மற்றும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரங்களுக்காக திகழும் நிதி அமைப்புகள் ஆகியவற்றை பாதுகாப்பதாகும். சூழியல் சமநிலை மற்றும் முக்கியமான உயிரினம் புலிகள் உணவுச் சங்கிலியின் உச்சியில் இருக்கும் வேட்டையாடும் விலங்குகளாகும். மான் மற்றும் காட்டுப்பன்றி போன்ற பெரிய தாவர உண்ணிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதன் மூலம் இவை அளவுக்கு அதிகமான மேய்ச்சலை தடுக்கின்றன. இந்த காடுகளும் புல்வெளிகளும் இயற்கையாகவே மீண்டும் வளர உதவுகிறது. இதன் விளைவாக மண்ணின் வளம் பாதுகாக்கப்படுகிறது, மண்ணரிப்பு தடுக்கப்படுகிறது மற்றும் பல்லுயிர் பெருக்கம் நிலைநிறுத்தப்படுகிறது. வாழ்விடம் மற்றும் நீர்பிடிப்பு பகுதி பாதுகாப்பு. ஒரு புலி வேட்டையாடுவதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் பரந்த நிலப்பரப்பு தேவைப்படுவதால் அவற்றை பாதுகாப்பது என்பது தானாகவே பெரிய தொடர்ச்சியான நிலப்பரப்புகளை பாதுகாப்பதாக அமைகிறது. இத்தகைய பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் முக்கியமாக கார்பன் சேமிப்பு பகுதிகளாக செயல்படுகின்றன. மேலும் இந்தியாவின் 200க்கும் மேற்பட்ட ஆறுகள் புலிகள் காப்பகங்களில் உருவாகின்றன அல்லது அவற்றின் வழியாக பாய்கின்றன. எனவே நீர் விநியோகத்தை சீராக்குவதற்கும் வெள்ளத்தை தடுப்பதற்கும் அருகிலுள்ள சமூகங்களுக்கு தண்ணீர் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் இந்த வாழ்விடங்கள் இன்றியமையாதவை.
1: வருகிறது புலி வருகிறது காட்ட விட்டு நாட்டுக்குள்ளே கிடுகிடுன்னு நடுங்க வைக்குது வீட்டு.

பழிய வாங்க நினைச்சது நான் வேட்டக்காரன்.

நன்மைகள் மற்றும் சூழல் சுற்றுலா. புலிகள் காப்பகங்கள் பொறுப்பான சூழல் சுற்றுலாவை ஊக்குவிக்கின்றன. இது காடுகளில் வசிக்கும் மற்றும் கிராமப்புற சமூகங்களுக்கு முக்கியமானதாகவும் வருமானத்தை ஏற்படுத்தவும் வேலைவாய்ப்பை வழங்குகிறது. காட்டை அழிப்பதற்கு பதிலாக உயிருள்ள வனவிலங்குகள் மூலம் வருவாய் ஈட்டுவதால் புலிகள் இருப்பு உள்ளூர் மக்கள் தங்கள் இயற்கை சூழலை பாதுகாப்பதற்கான நேரடி ஊக்கத்தை அளிக்கிறது. கலாச்சாரம் மற்றும் தேசிய முக்கியத்துவம். சிந்து சமவெளி நாகரிகம் காலத்திலிருந்தே இந்தியாவில் புலிக்கு ஆழ்ந்த வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் உள்ளது. வலிமை, சுறுசுறுப்பு மற்றும் கம்பீரம் ஆகியவற்றின் அடையாளமாக திகழும் வங்காள புலி இந்தியாவின் தேசிய விலங்காக உள்ளது. இது நாட்டுப்புற கதைகளில் போற்றப்படுவதோடு துர்காதேவி உள்ளிட்ட பல இந்து தெய்வங்களுடனும் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. உலகில் காட்டுப்புலிகள் அழிவின் விளிம்பில் இருப்பதால் இந்தியாவின் பாதுகாப்பு முயற்சிகள் மிகவும் முக்கியமானவை. இன்று உலகின் மொத்த காட்டுப்புலி எண்ணிக்கையில் 70% அதிகமானவை இந்தியாவில் உள்ளன. புலித்திட்டம் ப்ராஜெக்ட் டைகர் போன்ற அர்ப்பணிப்பு முயற்சிகளால் எண்ணிக்கை சுமார் 3682 உயர்ந்துள்ளது. இந்தியாவில் புலிகளின் காப்பகங்கள். 2026 நிலவரப்படி இந்தியா 18 மாநிலங்களில் 84,487 கிலோமீட்டர் பரப்பளவில் 58 அறிவிக்கப்பட்ட புலிகள் காப்பகங்களை கொண்டுள்ளது. உலக காட்டுப்புலிகளின் எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட 75% இந்த காப்பகங்கள் உள்ளன. மத்திய பிரதேசத்தில் உள்ள மாதவ புலிகள் சரணாலயம் 2025 58வது காப்பகமாக அறிவிக்கப்பட்டது. இந்த வனப்பகுதிகள் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தால் நிர்வகிக்கப்படுகின்றன. இது முக்கியமான வனவிலங்கு சரணாலயங்களில் மாநில வாரியான அளவு உள்ளது. 2025 நிலவரப்படி 58 புலிகள் காப்பகங்கள் 18 மாநிலங்களில் பரவியுள்ளன. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு, ராஜஸ்தான், அஸ்ஸாம், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம் மற்றும் அருணாச்சல பிரதேசம், பிற மாநிலங்களில் உத்தரகாண்ட், பீகார் ஆகிய மாநிலங்களில் இந்த புலிகள் காப்பகம் உள்ளது. முக்கிய சுற்றுலா புள்ளி விவரங்கள். பெரிய புலிகள் காப்பகம் நாகார்ஜுனா மற்றும் ஸ்ரீசைலம். சிறியது அஸ்ஸாமில் நமேரி. அதிக அடர்த்தி கார்பரேட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட். தனித்துவமான அம்சம் நம்தபா அருணாச்சல பிரதேசம். 1973 தொடங்கப்பட்ட புலிகள் காப்பக திட்டத்தின் கீழ் மொத்தம் 9 புலி காப்பகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் மட்டும் 5 புலி காப்பகங்கள் அறிவிக்கப்பட்டன. களக்காடு முண்டந்துறை, முதுமலை புலிகள் காப்பகம், ஆனைமலை புலிகள் காப்பகம், சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், சில்லுவத்தூர் மற்றும் மேகமலை புலிகள் காப்பகம். புலிகள் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள அமைப்புகள். இந்தியாவில் புலிகள் பாதுகாப்பு சட்டப்பூர்வமான அரசமைப்புகளால் நிர்வகிக்கப்படுகிறது. மேலும் வேட்டையாடுதலுக்கு எதிரான நடவடிக்கைகள், வாழ்விட பாதுகாப்பு மற்றும் வனவிலங்கு மோதல் தணிப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்த தேசிய

மற்றும் சர்வதேச தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் விரிவான அமைப்பால் இது ஆதரிக்கப்படுகிறது. சட்ட ரீதியான அரசு அமைப்புகள் மற்றும் முன்னெடுப்புகள். தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் NTCA இந்த சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சத்தின் கீழ் உள்ள ஒரு சட்டப்பூர்வமாக அமைப்பாகும். இந்த புலி திட்டத்தை நிர்வகிப்பதோடு இந்தியாவின் புலிகள் காப்பகங்களின் வேலையமைப்பிற்கு மேற்பார்வை மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் நிதியுதவியும் வழங்குகிறது. மேலும் விவரங்கள் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் இணையதளத்தில் கிடைக்கின்றன. உலகளாவிய புலிகள் மன்றம் GTF புதுதில்லியை தலைமுறையமாக கொண்ட இந்த புலிகள் பாதுகாப்பிற்காக பிரத்யேகமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரே அரசுகளுக்கிடையான இலாப நோக்கற்ற சர்வதேச அமைப்பாகும். சட்ட ரீதியான அரசமைப்புகள் மற்றும் முன்னெடுப்புகள். தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் NTCA இது சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பாகும். இந்த புலி திட்டத்தை நிர்வகிப்பதோடு இந்தியாவின் புலிகள் காப்பகங்களின் வலையமைப்பிற்கு மேற்பார்வை தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் நிதியுதவியும் வழங்குகிறது. மேலும் விவரங்கள் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் இணையதளத்தில் கிடைக்கின்றன. உலகளாவிய புலிகள் மன்றத்தின் இணையதளம் வழியாக அவர்கள் உலகளாவிய மற்றும் பிராந்திய நோக்கங்களை கண்டறிதல். அரசு சாரா நிறுவனங்கள் NGOக்கள் மற்றும் கூட்டாண்மைகள் வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் இந்தியா மற்றும் மாநில வனத்துறைகள் NTCAவுடன் இணைந்து கேமரா பொறிகளை அமைத்தல், புலிகளின் எண்ணிக்கையை மதிப்பிடுதல் மற்றும் புலி வழித்தடங்களை பாதுகாத்தல் போன்ற பணிகளில் ஈடுபடுகிறது. WWF இந்தியாவின் நமது புலிகளை பாதுகாப்போம் தளத்தில் அவர்களின் பிரச்சாரங்களை கண்காணிக்கின்றனர். வனவிலங்கு பாதுகாப்பு அறக்கட்டளை WCT நமது புலிகளை காப்பாற்றுவோம் சேவ் அவர் டைகர்ஸ் என்ற பொது பிரச்சாரத்திற்காக அறியப்பட்ட WCT உள்ளூர் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வேட்டையாடுதலுக்கு எதிரான முகாம்கள் மற்றும் மோதல் தனிப்பிரிவுகளுக்கு ஆதரவளிக்கிறது. ஷட்புடா நிலப்பரப்பு புலி கூட்டமைப்பு SLTP மத்திய இந்தியாவில் உள்ள ஷட்புடா மலைத்தொடர் முழுவதும் செயல்படும் அடித்தட்டு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பு. இது மோதல்களை தணிப்பதற்கும் உள்ளூர் சமூகங்களுக்கு நிலையான வாழ்வாதாரங்களை வழங்குவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஷட்புடா நிலப்பரப்பு புவி கூட்டமைப்பு தளத்தில் அவர்கள் உள்ளூர் முயற்சிகளை பற்றி படிக்கவும் உதவுகிறது. புவி ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு அறக்கட்டளை TRACT உள்ளூர் பங்குதாரர்களை பாதுகாக்கவும் ஒருங்கிணைத்தல், வேட்டையாடுதலுக்கு எதிரான ரோந்து பணிகளை மேற்கொள்ளுதல் மற்றும் பெரிய பூனைகள் பற்றி உள்ளூர் மக்களின் கண்ணோட்டத்தை மாற்றுதல் ஆகியவற்றின் அதிக கவனம் செலுத்துகிறது. டைகர் வாட்ச் ரத்தம் போரின் புலிகளின் இலக்காக கொண்டு பாக் மித்ரா திட்டம் மற்றும் சமூக கல்வி ஆகியவற்றில் கவனம் செலுத்தி சமூகம் சார்ந்த பாதுகாப்பு திட்டத்தை இயக்குகிறது. ஆரண்யா வடகிழக்கு இந்தியாவில் மானஸ் கசிரங்கா மற்றும் சூழல் ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டில் கவனம் செலுத்தும் ஒரு முன்னணி ஆராய்ச்சி அடிப்படையிலான அரசு சாராமைப்பு இது. பொருளாதார முக்கியத்துவம் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதன் மூலம் உள்ளூர் சமூகங்களுக்கு பொருளாதார நன்மைகள் கிடைக்கின்றன. புலிகள் காப்பகங்கள் மற்றும் தேசிய பூங்காக்கள் சுற்றுச்சூழல் மூலம் வருவாய் ஈட்டப்படுகின்றன. நிலையான சுற்றுலா உள்ளூர் வாழ்வாதாரங்களுக்கு ஆதரவளிப்பதோடு இயற்கை பாதுகாப்பையும் ஊக்குவிக்கிறது. இந்த புலிகள் தினம் கொண்டாடப்படுவதன் நோக்கம் அழிந்து வரும் புலிகளை பாதுகாப்பது, அவற்றின் இயற்கையான வாழிடங்களை பாதுகாப்பது மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாகும். வாழ்விட பாதுகாப்பு புலிகள் வாழும் காடுகள் மற்றும் வாழிடங்களை அழிவிலிருந்து காப்பாற்றுவது, விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, புலிகளின் எண்ணிக்கையை பெருக்குவதன் அதன் அவசியத்தை பற்றி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, வேட்டையாடுவதை தடுத்தல், புலிகள் சட்டவிரோதமாக வேட்டையாடுவதை எதிர்த்து உலகளாவிய நடவடிக்கைகளை எடுப்பது, புலிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவது மற்றும் காடுகளின் சூழலை மேம்படுத்துவது, காட்டில் உணவு சங்கிலி பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் மக்களுக்கு உணவு சங்கிலி பற்றி எடுத்துக் கூறவும் இத்தினம் முக்கியமாக கொண்டாடப்படுகிறது. காடுகளில் புலிகள் இருப்பதன் முக்கிய நன்மைகள் காட்டின் சமநிலையை பேணுதல், தாவரங்களை பாதுகாத்தல் மற்றும் நீர்வளத்தை மேம்படுத்தல் ஆகியவை ஆகும். தாவர பாதுகாப்பு தாவர உண்ணிகள் அதிகமாகி காடுகளை அழிப்பதை தடுத்து மரங்கள் மற்றும் செடிகளின் வளர்ச்சியை பாதுகாக்க உதவுகிறது. உயிரின சமநிலை மான் போன்ற தாவர உண்ணிகள் விலங்குகளின் எண்ணிக்கையை கட்டுக்குள் வைத்து காட்டின் உணவுச் சங்கிலியை சீராக பராமரிக்க உதவுகிறது. நீர்வள பாதுகாப்பு புலிகளை காக்கும் இடங்கள் அடர்ந்த காடுகளாக இருப்பதால் மழைநீரை சேமிக்கவும் நிலத்தடி நீரை உயர்த்தவும் உதவுகிறது. புலிகள் தினத்தில் மனிதனின் முக்கிய பங்கு புலிகளை பாதுகாப்பதில் மனிதர்களின் பங்கு மிக முக்கியமானதாகும். இதில் காடுகளை பாதுகாத்தல், வேட்டையாடுதலை தடுத்தல், விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் ஆகியவை முக்கிய பணிகளாகும். காடுகளை பாதுகாத்தல் புலிகள் வாழும் வாழிடங்களையும் மரங்களையும் பாதுகாத்தல் நமது கடமையாகும். வேட்டையாடுதலை தடுத்தல் புலித்தோல் அதன் நகங்களுக்காக அவற்றை வேட்டையாடுதல் ஆகியவற்றை தடுத்தல் நமது பூர்வீக கடமையாகும். விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் வனவிலங்குகளின் முக்கியத்துவத்தை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு மற்றும் பரப்புரைகளை செய்தல், வனத்துறை உதவியாளருடன் சென்று வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பு அளித்தல், கல்லூரி மாணவர்களிடையே புலிகளை பற்றிய விழிப்புணர்வு எடுத்துரைத்தல் தனி மனிதனை

0: கடமையாகும். இது மட்டுமல்லாமல் புலிகள் நம் காட்டிற்கு முக்கியமான உயிரினங்களாகும். ஏனென்றால் புலிகள் உணவுச் சங்கிலியை சீராக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் அனைவரும் ஒன்றிணைந்து புலிகளை அழிக்காமல் வேட்டையாடாமல் காடுகளை பாதுகாத்தும் அதனின் தரத்தை உயர்த்துவதும் நம்மளுடைய ஒவ்வொருவரின் இன்றியமையாத கடமையாகும். காடுகளை பாதுகாப்போம், புலிகளை பாதுகாப்போம்.
1: இதுவரை வனங்களின் காவலன் புலிகள் சர்வதேச புலிகள் தின சிறப்பு நிகழ்ச்சி கேட்டோம். வழங்கியவர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. காளிராஜ் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்க இருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் தான் கேட்க போறோம். நிகழ்ச்சியில முதல் பாடலா எந்திரன் 2 படத்திலிருந்து கேட்கலாம்.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: Enna thambi, oru maadhiriya irukringa?
2: Anne, yen kadaila ellame nalla porul, ana vyaparam சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்னே. என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
4: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

11:38 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாட்டா ஏ ஆர் ரஹ்மான் இசையில ஐ திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 11:44. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். கேட்டுட்ருக்கோம் கிளாசிக்கான சாங்ஸ் தான். அடுத்த பாட்டா ரெமோ திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் அனிருத் ரவிச்சந்திரன் குரலில் கேட்கலாம்.

நேரம் 11:49. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் ஒரு கிளாசிக்கான பீட்ஸ் தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்த ஒரு கிளாசிக்கான பீட்ஸ் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் இசையில் பென்னி தயாள் மற்றும் அர்ஜித் மற்றும் தர்ஷா குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 11:54. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை வானொலி நிலையத்தில் கேட்டுட்டு இருக்கிறது மதுரை தென்றல். அடுத்த பாடலா பைரவா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இதுவரை மதுரை தென்றல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 12:10 இசை மேடை ஆணையம்பட்டி கணேசன், ஜலகதரங்கம் இசை. 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 என்னுயிர் தோழி வாங்க பேசலாம். பசுமை பேசும் மாடி திட்டம் மாடி தோட்ட அமைப்பாளர் சரண்யா அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தொடர்ந்து தெரிந்து கொள்வோம். பூக்கள் பூத்து குலுங்கும் பாலைவனம் பற்றிய தகவல் உங்களுக்காக. இந்திய வடிவக்கலை ஓவியங்கள், இதில் தஞ்சை வடிவக்கலை குறித்து தகவல் வழங்குபவர் ஓவியக்கலை பயிற்றுனர் டாக்டர் ஏ. பிருந்தா அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:15 மதுரை தென்றல், 2:40 விளையாட்டு அரங்கம். வாட்டர் போல் போலோ விளையாட்டு வீரர் பி. பிரவீன் அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை அறிக்கை. 3:00 பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். மாலை 5:30 குரல் அமுதம். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள் மெட்டி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள். வழங்குபவர் பி. ராம்குமார். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் மண்புழுக்களின் மகத்துவம் தயாரிப்பு உத்திகளும் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழக வேளாண் புலத்தில் பணிபுரியும் முனைவர் ஆர். பபிதா அவர்களுடன் நேர்முகம் பகுதி 1. வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் ஆகியன. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 இது நம்ம ஏரியா. மதுரை சௌராஷ்டிரா கல்லூரி மாணவர்கள் வழங்கும் அணு ஆயுதம் உரை வழங்குகிறார் மாணவர் துஷ்யந்த். தங்கத்தின் விலை மதிப்பு கலந்துரையாடலில் பங்கேற்பார் சூரிய பிரகாஷ், சூரஜ்குமார், சேது. வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் நேர்முகம். தமிழ் கலாச்சாரம் அன்றும் இன்றும் ஜே. பொன்ராஜ், ஜே. தமிழ்ச்செல்வி, கா. இலக்கியா ஆகியோரின் கலந்துரையாடல். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கை குறித்த விமர்சனங்கள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:30 வானொலி.

நாடக விழா சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மௌன விரதம் நாடகம் எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன், அமைப்பு எஸ் விஜயகுமார், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். ஒன்பது மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:30 அரங்கிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, எம் ஏ சுந்தரேஸ்வரன் வயலின், கே வி பிரசாத் மிருதங்கம். 10:00 நாடாளுமன்றம் குறித்த கேள்வி நேரம். ஒளிப்பதிவு டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 எமது ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.

0: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: இதுவரை ஆலயாம்பட்டி கணேசன் அவர்களின் ஜலதரங்க இசை கேட்டீர்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
0: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253133.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிரும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
2: தொடர்வது தமிழ் செய்திகள்.
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் 2 இன்றும் நடைபெற்று வருகிறது. பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த மசோதா குறித்து உரையாற்றி வருகின்றனர். மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா, காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்களை வென்ற ஹர்ஜேந்தர் கவுர், குல்வீர் சிங் உள்ளிட்டோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். கேள்வி நேரத்தை அவர் தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை நண்பகல் 12 வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் தேர்வு முறைகேடு தடுப்பு திருத்த மசோதா குறித்து விவாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலங்களவை இன்று கூடியதும் நிலக்கரி, சுரங்கம், எஃகு அமைச்சகத்தின் நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன. எதிர்க்கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உலகின் 70% புலிகள் இந்தியாவில் உள்ளதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இயற்கையுடன் இணைந்து வாழ்வது நமது கலாச்சார பாரம்பரியம் என்று அவர் கூறியுள்ளார். அறிவியல் அடிப்படையிலான திட்டங்கள் மூலம் புலிகள் பாதுகாக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதில் வன அலுவலர்கள், விஞ்ஞானிகள், வன ஆர்வலர்களின் பங்களிப்பிற்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள பதிவில் புலிகளை பாதுகாப்பதில் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உள்ள 58 சரணாலயங்களில் 3682 புலிகள் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதற்கு அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது நாட்டின் பல்லுயிர் பெருக்கத்திற்கு புலிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதில் நாட்டின் சாதனையை பாராட்டுவதாக அமைச்சர் கூறியுள்ளார். உலக அளவில் புலிகளை பாதுகாக்கும் வகையில் கடந்த 2010 ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடைபெற்ற உச்சி மாநாட்டின் போது ஆண்டுதோறும் ஜூலை 29 புலிகள் தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. கடந்த 2010 உலக அளவில் 3200 புலிகள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை 5711 அதிகரித்துள்ளது. இதனிடையே புலிகள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து தமிழகத்தின் கோவை மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குநர் திரு கணேசன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
4: புலிகள்ங்கிறது வந்து ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு முக்கியமான உயிரினம். அந்த அனிமல் பாதுகாக்கப்படும் பட்சத்துல அதை சார்ந்திருக்கிற மற்ற அனைத்து உயிரினங்களும் பாதுகாக்கப்படும். ரொம்ப சொல்லப்போனா உலகத்துல 70% வயல்ல இருக்கிற டைகர் எல்லாமே இந்தியாவில தான் இருக்கு. கிட்டத்தட்ட 3700 டைகர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 50 டைகர் ரிசர்வ் இருக்கு. 50

0: டைகர் ரிசர்வ்ல முதுமலை புலிகள் காப்பகங்கிறதுங்கிறது இது ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் டைகர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் டைகர் இருக்கிறது இந்த இடத்துல. காரணம் என்னன்னா இங்க ஒரு மூணு ஸ்டேட் வந்து கனெக்டடா இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த புலிகள் காப்பகத்துல இருக்கிற பழங்குடி மக்கள் அந்த உயிரினங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அவங்களுக்கு ரொம்பவே இருந்திருக்கு. அவங்க தான் பாதுகாத்துருக்காங்க. அதுக்காக இந்த வருஷம் குளோபல் டைகர் டேக்கு தீம் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்களை மையமாக கொண்டு புலிகளின் எதிர்காலத்தை பாதுகாத்துக்கோம். முதுமலை புலிகள் காப்பகத்தில் நாங்கள் சென்சஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லாமல் கேமரா ட்ராப் மாடலில் பண்ணுறோம். ஒவ்வொரு தனித்துவமான புலிகளை கண்டுபிடிச்சு எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம்.
1: குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்நாளையொட்டி மக்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில் மக்களுக்கு குரு பூர்ணிமா வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு குருவும் ஞானத்தை மட்டுமின்றி நேர்மறை எண்ணங்களையும் அளித்து வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது கலாச்சாரத்தில் குரு முக்கியமான இடத்தை வகிப்பதாக தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் நமது நாட்டின் கலாச்சாரம் நேர்மை மனித நேயத்திற்கு எடுத்துக்காட்டாக குரு பூர்ணிமா கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாக இருந்த குருமார்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளார். சந்த் சிரோமணி குரு ரவிதாஸ் மகாராஜின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் மாகே கல்வி வளாகம் அடுத்த கல்வியாண்டில் திறக்கப்பட உள்ளதாக அதன் துணைவேந்தர் திரு பிரகாஷ் பாபு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாகேயின் சலாக்காராவில் 3 ஏக்கர் நிலம் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கான அரசாணை கடந்த ஜனவரி 2 வெளியிடப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த கல்வி வளாகத்தின் மூலம் மாகே, கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகாவைச் சேர்ந்த மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பதிவாளர் திரு குணசேகரன், முனைவர் ராஜேஷ் விஸ்வநாதன், துணை பதிவாளர் திரு மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக திரு பிரகாஷ் பாபு அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கேரள மாநிலத்தில் திருவோணம் பண்டிகை அடுத்த மாதம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஹூப்ளியிலிருந்து சேலம், ஈரோடு, போத்தனூர் வழியாக கோட்டயத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தென்மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஹூப்ளியிலிருந்து ஆகஸ்ட் 25 மாலை மணி 6:30 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் மாலை மணி 4:40 கோட்டயம் சென்றடையும். மறுமார்க்கத்தில் கோட்டயத்திலிருந்து 10:30 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் 8:00 ஹூப்ளி சென்றடையும். இதேபோல் அடுத்த மாதம் 29 ஹூப்ளியிலிருந்து கோட்டயத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமைதோறும் ஹூப்ளியிலிருந்து காலை மணி 6:50 புறப்படும் இந்த ரயில் ஹோசூர், சேலம், திருச்சி, சிவகங்கை வழியாக மறுநாள் காலை மணி 5:20 ராமேஸ்வரம் வந்தடையும். மறுமார்க்கத்தில் திங்கட்கிழமை 8:00 புறப்படும் ரயில் மறுநாள் 7:40 ஹூப்ளி சென்றடையும். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. தென்மேற்கு ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டின் பிரதமர் திருமதி சனி தக்காய்ச்சி தெரிவித்துள்ளார். 40,000 மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவை துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இப்பகுதிகளின் ஷின்காசன் புல்லட் ரயில் சேவை முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவிற்கான

0: இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ் கூறுகையில் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. செர்பியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மினோரு கொஹாவை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அன்மோல் கார், யுன்னட்டி ஹூடா, தன்வி சர்மா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியின் குழு பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. கனடாவில் நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் அணி 2-1 என்ற கணக்கில் குவைத்தை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் அணி 3-0 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. 25 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை இன்று ஏதுமில்லை. நாளை பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். வரும் முதல் தேதி என்றும் 2 தேதி என்றும் காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பிற பகுதியினருக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும், மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் இன்றும் நாளையும் வீசக்கூடும். பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும், வடகடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பு, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசும் வாய்ப்புண்டு. நாளை முதல் வரும் 2 தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும், நாளை தொடங்கி வரும் ஆகஸ்ட் மாதம் 2 தேதி வரை மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பு மற்றும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை 1.2 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். கடலூர் பகுதிகளில் கிள்ளை முதல் மூர்த்தி புதுக்குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 0.9 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை வினாடிக்கு 1.3 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை நாளை இரவு 7 மணி வரை வினாடிக்கு 1.2 முதல் 1.5 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும் வாய்ப்புண்டு. விழுப்புரம் பகுதிகளில் வைத்திக்குப்பம் முதல் முட்டுக்காடு அழகன் குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். கன்னியாகுமரி பகுதிகளில் நாளை இரவு 11:30 வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.3 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் 16 முதல் 20 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு நாளை இரவு 11:30 வரை. புதுச்சேரி பகுதிகளில் அலைகளின் வேகம் நாளை பகல் 1 மணி வரை வினாடிக்கு 0.9 முதல் 1.1 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம்.

0: மூத்த மருமகளே, இது உனக்கு.
1: இதுக்கு இப்ப என்ன அவசரம்?
0: அட அம்மா சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது என் பேத்திக்கு.
2: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
3: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்கள தான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
0: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
4: ஆர்பிஐ சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஹலோ, யாருப்பா பேசுறது?
6: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
5: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
6: நீங்கள் செல்லம்மா தானே?
5: நான் தான் செல்லம்மா, என்னவா?
6: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபா பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனிலேருந்து.
5: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
6: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
5: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபா இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
6: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
5: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
6: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
5: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
6: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
5: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
6: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
5: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
6: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
5: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
6: பாட்டி? பாட்டி
5: ஆத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க, யாருக்கிட்ட?
7: பாட்டி
6: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
8: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: Justices B.V. Nagarathna and R. Mahadevan heard the arguments and declined to modify its earlier order, which allowed the release of the film. The Odisha government had contended that the release of the film could create law and order issues after objections were raised by some sections on the depiction of Lord Jagannath. International Tiger Day is being observed across the world today to raise awareness about tiger conservation, protect natural habitats, and address the declining number of wild tigers. Vice President and Prime Minister extend greetings to the wildlife enthusiasts on the day. In a social media post, Mr. Radhakrishnan said that with the world's largest wild tiger population, India's success reflects sustained efforts in habitat conservation, scientific monitoring, anti-poaching measures, and the unwavering dedication of forest personnel, scientists, conservationists, and local communities. And that is the end of this news bulletin.
1: Neram, oru mani pathu nimidam.
2: Akashwani. Ennuyir thozhi. நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம், இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. இன்னைக்கு வாங்க பேசலாம் பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து இயற்கையான விஷயங்கள்னா ரொம்பவே பிடிக்கும். அதுலயும் நம்ம வீட்லயே ஒரு சின்னதா ஒரு செடியை வச்சு அதுல ஒரு பூ வந்தா கூட அது ரொம்ப நமக்கு பார்க்கும் போதே வந்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நாம சந்திக்கவிருக்கும் ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மாடித்தோட்டம் அமைக்கும் இயற்கை ஆர்வலர் சரண்யா அவர்கள். வணக்கம்.
3: வணக்கம். நான் வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கிற சின்னம்னூர்ல இருந்து வர்றேங்க. என் பேர் வந்து சரண்யா. நான் வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து கொஞ்சம் பயிற்சி எடுத்தேன் மாடி தோட்டத்தை பற்றி. அப்புறமா எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு ஆசை வந்ததுனால வீட்டிலேயே வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அதில் ஒரு 7 வருஷமா பண்ணிக்கிட்டும் இருக்கிறேங்க.
2: அதாவது இப்ப நீங்க வந்து இதுல போய் நீங்க கத்துக்கிட்டீங்க இல்லையா, அதுக்கு என்ன ஆர்வம் வந்து உங்களுக்கு தூண்டுதா இருந்துச்சு?
3: நான் வீட்டில் வந்து அப்போ வந்து ஜாப் வந்து போகலை. அப்போ வந்துட்டு சரி வீட்டில் இருக்கும்போது வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை வந்துட்டு எனக்கு இயற்கைன்னா கொஞ்சம் பிடிக்கும், அதுலேயும் வந்து நம்ம ஆரோக்கியமாக மேம்படுத்திக்கணும், ஹாஸ்பிட்டல் செலவு கூட வராமல் பார்த்துக்கிறணும் அப்படின்றதுல வந்து ஒரு தாட்ஸ் இருந்துச்சு. வீட்டிலேருந்து அதவாவது உருப்படியாக பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் தாங்க. அப்புறமா தான் சரி மாடித்தோட்டம் கிளாஸ் இப்படி நடக்குதுன்னு சொல்லவும் அட்டன் பண்ணேன். இன்னமும் அதில் வந்து ஆர்வம் ரொம்பவே கூடுதலாச்சு. சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண தொடங்கினேங்க.
2: இப்ப மாடித்தோட்டம் அப்படின்றது வந்து எதனால வந்து அது அமைக்கணும் அப்படின்றத ரீசன் வந்துச்சு அப்படின்னா, இப்ப முன்னாடி எல்லாம் வந்து வீடு கட்டுறவங்க வந்து முன்னாடி இடம் விடுவாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு பின்னாடி இடம் விடுவாங்க, ஏதாவது ஒரு சைட்ல வந்து செடி வைக்கணும் அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் வந்து பண்ணாங்க. இப்பெல்லாம் வந்து இடம் விட்டு யாருமே வீடு கட்டுறது இல்லை அப்படின்றப்ப ஃபுல்லா வந்து வீடாவே கட்டும் போது சரி மாடியிலையாவது வந்து நம்ம வந்து ஒரு தோட்டத்தை வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த மாடித்தோட்டம் அப்படின்றத வந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாடித்தோட்டம் வந்து எப்படி அமைக்கலாம், அது அமைச்சுக்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவை இருக்கு?
3: தேவைன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவாக வந்து நம்ம வீட்டிலையே வளர்க்கணும் அப்படின்றது தாங்க என்னுடைய நோக்கம். அதில் பார்த்ததில் கீரைகள், காய்கள், கனிகள், தானியங்கள் எல்லாமே வந்து நாமே விளைய வச்சு சாப்பிடும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும்.
2: எங்கெல்லாம் அமைக்கலாம், அதாவது மாடியில் மட்டும்தான் அமைக்க முடியுமா, அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி பில்டிங்லலாம் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க?
3: நம்ம வீட்டில் மட்டும்தான் அமைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அப்பார்ட்மெண்ட்லலாம் இப்போ எல்லாருமே தங்கியிருக்கோம். அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, அவங்களும் அந்த இதில் அடுக்குமாடி குடியிருப்பில் வைக்கலாம். பார்க்கவே ஒரு பசுமையை நம்மளாவே உருவாக்கிக்கலாங்க. எந்தெந்த இடத்துலலாம் வேணும், நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ்ன்னு எடுத்தாவே ஒரு பசுமையாக இருந்தால் ரொம்ப பேரழகாக இருக்கும். அதே தாங்க நம்மளோட கற்பனைக்கு எந்தெந்த இடங்கள்லாம் வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடங்கள்லாம் நம்மளாவே உருவாக்கி வச்சுக்கிறது தாங்க.
2: இல்லை ஏதாவது ஒரு தோட்டம் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்குரிய மண் கலவையெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது?
3: மண் கலவை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, செம்மண் கரும்பு மண் செடிகள் வந்து வளருங்க. எல்லா மண்ணுமே எடுத்துட்டு வந்து வளர்க்கக்கூடாது, அதுக்குன்னு சில மண்கள் போட்டோம் அப்படின்னா அது ஆரோக்கியமாக வளரும். இப்போ தென்னனார் பித்து, ஏன்னா நம்ம மாடின்னு பார்க்கும்போது வெயிட்லெஸ்ஸாக வச்சோம்னா அது நிறைய நாள் நம்மளோட கட்டடத்தையும் நம்ம கவனத்தில் வைக்கணும்ல, அதனால் தென்னனார் பித்து மட்டுமே இருந்து உரங்கள் போட்டு வளர்த்தாலுமே அது நல்லாவே வந்துருங்க.

0: முடிஞ்ச அளவு தென்னனார் பித்து போட்டு மேல மாடியில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து எப்படி பண்ணலாம், மூணு மண்ணுகளை வந்து கலந்து இது பண்ணணும். செம்மண்ணு தென்னனார் பித்து ஆடு அல்லது மாட்டு சாணம் அந்த இதை வந்து மிக்சில வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறணும். மண்ணை கலக்கும் போது 45 to 60 days வரைக்கும் வச்சிடணும். வச்சிட்டோம்னா தான் அது உயிர் மண்ணா நல்லா தயாராகிடும். நம்மளுக்கு தென்னனார் பித்து கிடைக்கல அப்படின்னா 2 pounds செம்மண்ணு 1 pound ஆற்று மண்ணு 1 pound சாணம் கலக்கி வச்சுட்டு நம்ம வந்து சத்துள்ள பொருட்களை போடும்போது அது நல்லாவே வந்துடும்.
1: இப்போ மண் கலவையை பற்றி சொல்லிட்டீங்க. இதே வந்து நம்ம ஒரு மாடி தோட்டத்தில் செடி வைக்கிறதுக்குன்னு அமைப்புன்னு இருக்குல்ல, அந்த அமைப்பை வந்து நம்ம எப்படி உருவாக்குறது?
0: அமைப்பை வந்து எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே போதுங்க. தொட்டியோ பனையோ எடுத்துக்கிட்டு அதில் அதிகப்படியான நீர் செல்லாத மாதிரி ஒரு சின்ன சின்ன ஓட்டை போட்டு எடுத்துக்கிடணும். எது எடுத்திருந்தாலுமே, ஒரு தொட்டியாக இருந்தாலுமே ஒரு பானையாக இருந்தாலுமே கீழே வந்து ஓட்டை அந்த தண்ணி போகிறதுக்காக நம்ம விட்டுக்கிறணும். அப்புறமா அதில் வந்து மண், மக்கிய குப்பை, மணல், தேங்காய் நார், இதோட வந்து மண்புழு உரம் எல்லாத்தையுமே போட்டு சமாளவு. அப்போ நான் காய வச்சிருந்த சொல்லியிருந்தேன்ல 40 days அந்த நாட்குள்ளே வந்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா உயிர் உரமாக அது வந்து தயாராகும். அந்த மண்ணை தான் எடுத்து இதில் பயன்படுத்தணும். அதை வந்து போட்டு அந்த பானையை வந்து 3/4 pounds அளவுக்கு நிரப்பிட்டு என்ன செடி வேணுமோ உங்கள் ஆசாசையாக எது பிடிக்குமோ அந்த செடியை நட்டு வச்சு நம்ம வந்து அதில் வந்து பார்க்கலாங்க. அது நல்லா சூப்பராக வளர்ந்து வந்துடும்.
1: இப்போ நம்ம எந்த ஒரு இது எடுத்தாலுமே, ஒரு பிளாஸ்டிக் இதோ இல்லை ஒரு தொட்டியோ எடுத்தாலுமே கீழே வந்து துளை இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா?
0: ஆமாம்.
1: அது என்ன ரீசன், எதுக்காக வந்து அந்த கீழே வந்து அந்த ஓட்டை போடணும்?
0: ஓட்டை போடாமல் இருந்தோம் அப்படின்னா அது வந்து அழுகல் ஆரம்பிச்சிடும். அதிலே தண்ணி நம்ம வந்து தெரியாமல் தெரிஞ்சு நிறைய ஊற்றிடுவோம். அப்படின்றப்ப அந்த தண்ணி நிறைய இருக்க இருக்க அந்த வேர்கள் எல்லாமே அழுக ஆரம்பிச்சிருங்க. அதுதான் முக்கியமான காரணம். அதுவே அந்த ஓட்ட வலி இருந்துச்சுன்னா கொஞ்சம் போயிருச்சு அப்படின்னா அந்த செடிகளுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது.
1: அப்போ அந்த ஓட்டை போடுற ரீசன் வந்து அந்த செடிக்கு எவ்வளவு தேவையான தண்ணியை எடுத்துட்டு மிச்ச தண்ணியை வந்து அது கீழே விட்டுரும்.
0: ஆமாம். அதுலேயுமே வந்து நம்ம வந்து மாடி வந்து சேதாரம் ஆகாமல் இருக்கிறதுக்காக மொட்டை மாடியில் வந்துட்டு செரட்டையெல்லாம் மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து 4 days எடுத்து வச்சிட்டோம்னாவே செலவே இல்லைங்க. ஆனால் மாடியிலையும் வெயிட் ஏற்றாமல் எல்லாமே செங்கக்கல் இந்த மாதிரிலாம் வைப்போம், அது வந்து ரொம்ப வெயிட் ஆயிரும். அதுவும் நம்ம கட்டடத்துக்கு ஒரு பிரச்சனையாக தான் முடியும். அதுக்கு மேல வீட்டில் கிடைக்கிற ரொம்ப ஈஸியான விஷயம் தானே, அதையுமே வச்சுட்டு 4 days வச்சுட்டு பைகளையோ அந்த தொட்டிகளையோ தூக்கி வச்சுக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது காத்தோட்டமாகவும் இருக்கும், நல்லதாகவும் இருக்கும்.
1: புரியுது. அந்த மாடியில வந்து அந்த ஈரப்பசம் வந்து அந்த தரையை ஒட்டி இருந்துட்டே இருக்கும், வீட்டோட அந்த மேல் பரப்பை வந்து நம்ம பாதிக்க கூடாது.
0: பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் அடிச்சுட்டு அப்புறமா நமக்கு பிடிச்ச செடியை வச்சோம் அப்படின்னா 4 days பொழுதுரும் வண்ணமும் அழகா வளர்ந்து வந்துடும். நம்ம டெய்லி ஊத்தும் போதேவும் ரசிச்சு ஊத்தினோம்னா அது சூப்பரா வளருங்க, அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். ஒவ்வொரு நாளும் ரசிச்சு ரசிச்சு வளர்க்கும் போதேவும் அது எந்த பாதிப்புமே வராங்க, நல்லா மட்டும்தான் வரும்.
1: நீங்க ரொம்ப ரசிச்சு வளர்த்துருக்கீங்க நினைக்கிறேன். அதான் வந்து சொல்லும் போதே வந்து ரசிச்சு ரசிச்சுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. சரி, இப்ப இதே மாதிரி நம்ம மாடி தோட்டம் செடியோ இல்ல வீட்டு செடியோ நம்ம எப்படி பாதுகாக்கிற முறை பத்தி சொல்லுங்களேன்.
0: அது எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம உடற்பயிற்சியில வேணா அது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரியே அந்த மண்ணுக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து வாரம் ஒரு முறையாவது செடியை சுத்தி அடிமண்ணை வந்து கொத்தி விடணும். அதுதான் அதில் இருக்கிற முக்கியமான விஷயம். இல்லாட்டி டெய்லி தண்ணி ஊற்றுறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை. வேப்ப எண்ணெயை வந்து மாதம் ஒரு முறை வந்து செடிகளுக்கு தெளிக்கணுங்க. வேப்ப இலைகளை சேமித்து நல்லா காய வச்சிடணும். காய வச்சுட்டு இந்த தூளை செடிகளுக்கு 1 to 1 tablespoon வீதம் செடியோட வேர்பகுதியில் போட்டு நல்லா கொத்தி விடணுங்க. இதுவே அடி உரமாகவும் பூச்சிக்கொல்லியாகவும் நமக்கு கிடைச்சிரும். இப்போ 1 year வரைக்கும் வளர்ந்த செடி இருக்கும்லங்க, அதுக்கு வந்து 3 months ஒரு முறை 1 pinch வந்து போட்டால் போதும். 2 years செடியேன்னு சொல்லிட்டு இருக்கும்ல கொஞ்சம் வளர்ந்த செடி, அதுகளுக்கு 2 times உரம் போடணுங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய செடிகளுக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கிடலாம்.
1: ஒரு சில சொல்றாங்க வீட்டில் இருக்கிற கழிவுகளை வச்சே வந்து செடிகளுக்கு வந்து அந்த பூச்சி விரட்டிலாம் தயார் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இயற்கையான முறையில் எப்படி பூச்சி விரட்டியை தயார் பண்ணுறது, அதே மாதிரி வீட்டில் இருக்கிற கழிவுகளை வச்சும் பூச்சி விரட்டி தயார் பண்ணுறது, ரெண்டு முறையும் கொஞ்சம் சொல்லுங்க.
0: முதல்ல இயற்கையான பூச்சி விரட்டிகளை பற்றி நான் சொல்லிடுறேங்க. நம் முன்னோர்கள்லாம் முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாரம்பரியமான சாம்பலை வந்து செடிகளுக்கு மேலே தூவி விடுவாங்க. இப்பயும் அதை போட்டாலே அது வந்து நல்லாவே போயிருங்க, அந்த பூச்சி எல்லாமே போயிடும். இல்லைன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற பெருங்காய பொடி இருக்குல்ல, அதோடு சேர்த்து சிறிது மஞ்சத்தூளையும் தண்ணியில் கலக்கி காதி சோப்பு கரைசலோட, காதி சோப்பு ஏன் போடுறோம் அப்படின்னா இலைகள் மேலே ஒட்டி அப்போ தான் அந்த பூச்சி வந்து வராமல் நம்மளை

0: காத்துக்கிறோம். அதனால தான் அந்த சோப்போட பெருங்காய பொடி மஞ்சத்தூள் இதை போட்டு கலந்து தண்ணியில் அதையும் தெளிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த பூச்சி வந்து வராதுங்க. இன்னொரு மெத்தட்லையும் பண்ணலாம். அது வந்து வசம்பு பொடியை வந்து சிறிதளவு மஞ்சத்தூளை கலந்து தண்ணியில் கலக்கி அதையும் வந்து நம்ம தொளிச்சோம் அப்படின்னா அந்த வசம்பு பொடி, தண்ணீர், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு, வெங்காயம் இவற்றை சம அளவில் எடுத்து தட்டி சாறு எடுத்து செடிகளுக்கு தொளிச்சோம்னாலும் பூச்சி வராது. இதுதாங்க இயற்கையான முறையில் பண்ணுற பூச்சி விரட்டி. இது இயற்கையான பூச்சி விரட்டில ஒரு டானிக் மாதிரியும் ஒன்று பார்க்கலாங்க. அது எப்படி அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் 1 கிலோ அளவுக்கு வாழைப்பழமும் திராட்சை பழம் போன்ற பழம்லாம் கிடைக்கும்ல அந்த கழிவுகளில் 1 கிலோ வெல்லம், வெல்லத்தை சேர்த்து நல்லா கலக்கி 5 லிட்டர் தண்ணியில் ஊற்றி 15 நாள் வச்சிடணுங்க. வச்ச பிறகு அருமையான டானிக்கை ரெடி ஆயிரும். அதுவுமே வந்து நம்ம 15 நாளைக்கு ஒரு தடவை ஊற்றினோம்னா சூப்பராக வந்துடும்.
1: இப்போ இந்த டானிக் வந்து எந்த இடத்துல வேர் சைட்லையா இல்லை ஸ்ப்ரே மாதிரி செடிகளுக்கு மேலே அடிச்சு விடணுமா?
0: ஸ்ப்ரே மாதிரி அடித்தாலுமே நல்லதான், கீழே இல்லைன்னா ஊற்றினாலுமே அது வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இது இயற்கையானதுனால நல்லாவே பயனுள்ளதாக இருக்கும்.
1: இப்போ வீட்டில் இருக்கிற கழிவுகளில் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள்.
0: வீட்டில் இருக்கிற கழிவுகள் அப்படின்னா 1 அடி அகலம் மற்றும் உயரமான தொட்டியில் சமைக்கப்படாத கழிவுகளை போட்டுக்கணும். அதாவது மெயினாக வந்து சமைக்காத கழிவுகளை வந்து போடணும். நம்ம வந்து சமைச்ச பொருளை போட்டோம் அப்படின்னா ஸ்மெல் வந்துட்டு வாடை அடிக்கும், அது வந்துட்டு சரியாக இருக்காது. அதனால் வந்து மெயினாக நம்ம கவனிக்கிறது சமைக்கப்படாத கழிவுகளை போட்டு புளிச்ச தயிர் தண்ணியில் கலந்து தெளிச்சிடணும். கழிவுகள் மக்க ஆரம்பித்த 1 மாதத்துலேயேவும் எரு நம்மளுக்கு வந்து தயாராகிடும். பிளாஸ்டிக் பொருளோ அல்லாட்டி அசைவ பொருளோ தெரியாமல் போட்டுறக்கூடாது, அதுவுமே வாடை எடுத்துடும். மரங்கள்லேருந்து வெறும் இலை இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் போடலாம். இப்போ வீட்டில் பூஜை சாமான்களுக்கு இருக்கும்ல அந்த மாதிரி பூக்கள் எல்லாமே போட்டுடலாம். பெரும்பாலும் வீட்டில் இருக்கிற கழிவுகள் இந்த மாதிரி காஞ்சது வந்து நம்ம போட்டுடலாம். அது வந்து 1 அடி ஆழம் 1 அடி அகலத்துக்கு இன்னொரு மெத்தடில் பண்ணிக்கிடலாம். 1 அடி ஆழமும் அகலத்துக்கும் குழியை தோண்டி கிடைக்கிற மண்ணை சுற்றி அணை போல் கட்டிக்கிறணும். பிறகு குழிக்குள்ளே கழிவுகளை போட்டுக்கலாம். இப்படியும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி நம்ம தோண்டி விட்டு அப்படியும் பண்ணிக்கலாம். வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா குழியை சுற்றி இருக்கிற அந்த காம்பவுண்ட் மாதிரி போட்டு விட்ருக்கோம்ல மண், அந்த இதில் கூட செடிகளெல்லாம் நட்டு வச்சுக்கலாம். அதுவுமே சூப்பராக வந்துடும். வெண்டைக்காய், கத்திரி, தக்காளி எல்லாமே போட்டு வச்சோம்னா இதுவும் உரமாய்க்கிறோம், இது சுற்றி இருக்கிற இதுலேயுமே நல்லா வருங்க. அந்த மாதிரி காய்கறி செடியுமே அதையும் வீணாக்காம செடிகளை போட்டுட்டோம்னா சூப்பராக வந்துடும். அந்த மாதிரியும் இதில் பயன்படுத்திக்கலாங்க. அதுலேயுமே கொஞ்சம் புளிச்ச தயிர் வந்து கட்டாயம் ஊற்றிடணும். அது வந்து ஊட்டச்சத்து செடிகளுக்கு வந்து நல்லா வந்து கிடைக்கும். செடிகள் வளர்ந்து காய்கள் நல்லாவே கிடைச்சிருங்க. அதில் இருக்கிற சுற்றி இருக்கிறதுலையும் காய் கிடைச்சிரும், உரமும் ரெடி ஆயிரும்.
1: இப்போ இந்த பூச்சி விரட்டிலாம் வந்து இயற்கையான முறையில் எப்படி பண்ணணும்னு சொன்னீங்க, நம்ம வீட்டில் இருக்கிற கழிவுகளில் எப்படி தயார் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி அமுத கரைசல்னு நாங்கள் கேள்விப்படுறோம், அப்படின்னா என்ன
0: அமுத கரைசல்? இது மட்டுமே போதுங்க ஒரு மாடி தோட்டம் வந்து சூப்பராக வளர்க்கறதுக்கு. அந்த அமுத கரைசல் என்ன அப்படின்னா அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய 10 லிட்டர் தண்ணி, 1 கிலோ சாணம், அப்புறமா 1 லிட்டர் பசுங்கோமியம், 25 கிராம் நாட்டு சர்க்கரை இதை எடுத்துக்கிறணும். 1 குடத்து தண்ணியில் குச்சியால் வந்து 50 முறை வலப்புறமும் எடப்புறமும் கலக்கி விடணுங்க. இது வந்து காலையில் மதியம் சாயந்தர நேரங்களில் கலக்கி விட்டுறணும். 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி கலக்கி வச்சிடணும். 1 நாள் பகல், 1 நாள் நைட்டு விட்டுறணும். விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அமிர்த கரைசல் தயாராகிடுச்சுங்க. இதுவே ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை வேர்பகுதி பக்கத்தில் ஊற்றிட்டே வந்தாவே மிகச்சிறந்த ஒரு அதுக்கு ஊட்டச்சத்துங்க.
1: ஆனால் நம்ம என்ன பண்ணாலுமே ஒரு சில மாதங்களில், அதாவது இப்போ குளிர்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடியிலலாம் வந்து அந்த இலையெல்லாம் சுருங்கி போயிடுது. அப்போ இந்தந்த மாதத்தில் இந்தந்த செடிகள்னு வளர்க்கணும் அப்படின்னு எதுவும் இருக்கா?
0: கண்டிப்பாக எந்தெந்த மாதத்தில் என்னென்ன செடியெல்லாம் போடணுன்றது வந்து இருக்குது,
1: அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக சொல்கிறீங்க. இப்போ ஜனவரி மாதம் அப்படின்னா தமிழ் மாதத்துக்கு வந்து மார்கழி தை விழுகும். அந்த மாதிரி மாதங்களில் வந்து கத்திரி, மிளகாய், பாகக்காய் செடி, தக்காளி, பூசணிக்காய், சொரக்காய், முள்ளங்கி கீரை இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா வருங்க ஜனவரி மாதத்தில். பிப்ரவரி மாதன்றப்ப தமிழ் மாதத்துக்கு வந்து தை மாசியில் வரும். அதுலேயுமே வந்து கத்தரிக்காய், தக்காளி, மிளகாய், பாகற்காய், வெண்டை, சுரக்காய், கொத்தவரை, பீக்கங்காய், கீரைகள்லாம் எல்லா கீரையுமே, கோவங்காய் இது எல்லாமே வருங்க. மார்ச் மாதம் அப்படின்னா மாசி பங்குனி வரும். அந்த மாதிரி இதுகள்லேயும் வெண்டைக்காய், பாகற்காய்

0: வெண்டைக்காய், தக்காளி, கோவங்காய், கொத்தவரை, பீக்கங்காய். ஏப்ரல் மாதம் அப்படின்னு இருந்ததுன்னா பங்குனி சித்திரை வரும். செடி முருங்கை, கத்திரிக்காய், கொத்தவரை, வெண்டைக்காய். மே மாதம் அப்படின்னு எடுத்தோம்னா சித்திரை வைகாசி வரும். அதில் செடி முருங்கை, கத்திரிக்காய், தக்காளி, கொத்தவரங்காய். எல்லா மாதங்கள்லையுமே இந்த காய்கள்லாம் பெரும்பாலும் நல்லாவே வந்துடும். எல்லா மாதங்களுக்குமே ஏற்ற காய்கள் தான் நம்மளோட காய்களாகவே இருக்குது. ஜூன் மாதம் அப்படின்னு எடுத்தோம்னா வைகாசி ஆனி, கத்திரிக்காய், தக்காளி, கோவங்காய், பூசணி, கீரைகள், வெண்டைக்காய் அதுலேயுமே நல்லா வரும்.
1: இதுவரை மாடித்தோட்டம்ல எப்படிலாம் அமைச்சிக்கலாம், எந்த மாதிரியான செடிகளுக்கு என்ன மாதிரியான பராமரிப்பு நம்ம வந்து கொடுக்கணும், எந்தெந்த மாசங்கள்ல எந்தெந்த செடிகள் வந்து நம்ம வளர்க்கலாம், அது போக வந்து இயற்கையான பூச்சி விரட்டி, நம்ம காய்கறி கழிவுகள்ல இருந்து எப்படி பூச்சி விரட்டி தயார் பண்றது, எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி.
0: நன்றி.
2: இதுவரை பசுமை பேசும் மாடித்தோட்டம், இதில் மாடித்தோட்ட அமைப்பாளர் சரண்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், உன் வீட்டு ஜன்னல் தம்பி எல்லாமே கேட்டுப்பார், உன் வீட்டு தன்னங்கீற்றை ஒவ்வொன்றா கேட்டுப்பார். என் பேர் சொல்லுவே.
1: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் ஜூலை மாதம் 29ஆம் தேதியான இன்றைய சிறப்புகள்.
2: ஜூலை 29ஆம் தேதியான இன்று சர்வதேச புலிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. காட்டு புலிகளையும் அவற்றின் இயற்கை வாழ்விடங்களையும் பாதுகாக்க

0: பாதுகாப்பதற்காக 2010 செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் புலிகள் மாநாட்டில் இந்த நாள் உருவாக்கப்பட்டது. 1948 14வது ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் 2 உலகப்போர் காரணமாக 12 ஆண்டுகளாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒலிம்பிக் போட்டிகள் லண்டனில் ஆரம்பமாகின. 1958 ஐக்கிய அமெரிக்காவின் நாசா விண்வெளி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது.
1: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் பூக்கள் பூத்து குலுங்கும் பாலைவனம் பற்றிய தகவல். பாலைவனம் என்றாலே நம் மனதில் முதலில் தோன்றுவது என்ன? கண்கள் எட்டிய தூரம் வரை பறந்து விரிந்த மணல், கொளுத்தும் வெயில், ஒரு துளி பசுமையும் இல்லாத வெறிச்சோடிய நிலம் இல்லையா? ஆனால் அதே பாலைவனம் ஒரே சில வாரங்களில் கோடிக்கணக்கான மலர்களால் வண்ண கம்பளமாக மாறிவிட்டால் அதை நம்ப முடியுமா? அப்படிப்பட்ட

நம் மனதில் முதலில் தோன்றுவது என்ன? கண்கள் எட்டிய தூரம் வரை பறந்து விரிந்த மணல், கொளுத்தும் வெயில், ஒரு துளி பசுமையும் இல்லாத வெறிச்சோடிய நிலம் இல்லையா? ஆனால் அதே பாலைவனம் ஒரே சில வாரங்களில் கோடிக்கணக்கான மலர்களால் வண்ண கம்பளமாக மாறிவிட்டால் அதை நம்ப முடியுமா? அப்படிப்பட்ட இயற்கையின் அற்புதம் நிகழும் இடம்தான் தென்னாப்பிரிக்காவில் அமைந்துள்ள நமக்வாலன் தேசிய பூங்கா. இந்த பூங்கா 1999 தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்காவின் வடக்கு கேப் மாகாணத்தில் அட்லாண்டிக் பெருங்கடலை ஒட்டிய பகுதியில் இது அமைந்துள்ளது. சுமார் 700 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த பூங்கா உலக புகழ்பெற்ற மலர் பூங்காக்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பொதுவாக ஆண்டின் பெரும்பாலான நாட்களில் இந்த பகுதி வறண்ட பாலைவனமாகவே காணப்படும். ஆனால் குளிர்காலத்தில் பெய்யும் சிறிய அளவிலான மழை மண்ணுக்குள் பல மாதங்களாக உறங்கிக் கொண்டிருக்கும் விதைகளுக்கு உயிர் கொடுக்கிறதாம். அதன் பிறகு என்ன நடக்கிறது தெரியுமா? ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் மாதம் வரை வெறும் சில வாரங்களுக்குள் அந்த பாலைவனம் மஞ்சள், ஆரஞ்சு, இளஞ்சிவப்பு, ஊதா என எண்ணற்ற வண்ண மலர்களால் பூத்து குலுங்குகிறதாம். தொலைவில் இருந்து பார்த்தால் பூமியே வண்ண போர்வை போர்த்தி கொண்டது போல் காட்சியளிக்குமாம். இந்த மலர்களில் பல உலகில் வேறு எங்கும் காண முடியாத அரிய தாவர இனங்களாம். குறிப்பாக டெய்சி வகை மலர்கள் சூரியன் உதித்த பிறகே தங்கள் இதழ்களை முழுமையாக விரிக்குமாம். வானம் மேகமூட்டமாக இருந்தால் அவை மலரவே மலராதாம். இதனால் இந்த பூங்காவை பார்வையிட சிறந்த நேரம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை என்று கூறுகிறார்கள். இயற்கை புகைப்பட கலைஞர்கள், தாவரவியல் ஆராய்ச்சியாளர்கள், சுற்றுலா பயணிகள் என உலகம் முழுவதிலுமிருந்து ஆயிரக்கணக்கானோர் இந்த மலர்காட்சியை ரசிக்க ஆண்டுதோறும் இங்கு வருகிறார்களாம். அதிலும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த மலர்கடல் வருடம் முழுவதும் இருக்காது. சில வாரங்கள் மட்டுமே மலர்ந்து பின்னர் மீண்டும் பாலைவனமாக மாறிவிடும். அதனால்தான் இதை இயற்கை தரும் குறுகிய கால திருவிழா என்றும் அழைக்கிறார்களாம். இங்கு மலர்கள் மட்டுமல்ல, அரிய வகை ஆமைகள், சிறிய பாலூட்டிகள், பல்வேறு பறவைகள், ஊர்வன இனங்களும் வாழ்கின்றனவாம். இந்த பூங்கா உயிரின பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் முக்கிய பகுதியாகவும் விளங்குகிறதாம். நாம் பார்க்கும் போது உயிரற்றதாக தோன்றும் ஒரு பாலைவனத்திற்குள் கூட சரியான நேரம் வந்தால் வாழ்க்கை எவ்வளவு அழகாக மலர முடியும் என்பதை நமக்வாலன் தேசிய பூங்கா நமக்கு அருமையாக கற்றுத்தருகிறதல்ல.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் இந்திய வடிவக்கலை ஓவியங்கள். இதில் தஞ்சாவூர் வடிவக்கலை குறித்து தகவல் வழங்குபவர் ஓவியக்கலை பயிற்றுனர் டாக்டர் ஏ. பிருந்தா அவர்கள்.
1: தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா பாப்புலராக இருக்கிறது தஞ்சாவூர் பெயிண்டிங் தான். இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கிறது இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப பாப்புலர். இந்தியாலேயே இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷைனிங் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஏன் வந்து அதை பல பழக்குது அப்படின்னா அதில் மெயினாக எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கோல்டு ஃபாயில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன், நம்ம மரகதக்கல் அந்த மாதிரி செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் வந்து அதில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் வரையணும் அப்படின்னா அதை வந்து நம்ம கிளாஸில் தான் நம்ம போடணும். அதுக்கு வந்து கொஞ்சம் கவனம் தேவை. அது மட்டும் இல்லை, இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 months ஆவது வேணும். அதை நம்ம ரிவர்ஸ் சைடில், அதாவது கிளாஸ் பெயிண்டிங்கை வந்து நம்ம ரிவர்ஸ் சைடில் தான் எப்பயுமே பண்ணணும். அதனால நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்து பண்ணணும். இதுதான் வந்து இந்தியா ஷைனிங் எக்ஸாம்பிள்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர் பெயிண்டிங். இதை வந்து லக்ஸரி பெயிண்டிங்னு கூட சொல்லுவாங்க, ஏன்னா அதில் காஸ்ட்லியான திங்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது வந்து சுழிக்கோலம், நெலிக்கோலம் ஆர் கம்பிக்கோலம். இந்த வந்து என்ன அப்படின்னா சவுத் இந்தியாவில் மோஸ்ட்லி இந்த டைப் ஆஃப் ஆர்ட்டை வந்து பண்ணுறாங்க. இதோட காலம் பார்த்தோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவோம், 2500 BC அப்பறந்தே இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து டெய்லி நம்ம இந்த ஆக்டிவிட்டியை நம்ம பண்ணிகிட்ருப்போம். எதுக்கு அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான், டெய்லி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். எக்ஸசைஸ் ஃபார் நம்மளோட உடல் வந்து நல்லாயிருக்கும், நம்மளோட விரலுக்கு எக்ஸசைஸு, நம்மளோட மைண்டுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ். இந்த கோலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்ம கோலம் சொல்கிறோம், ஆந்திராவில் முக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கர்நாடகா மகாராஷ்டிராவில் ரங்கோலி அப்படின்னு சொல்லுவாங்க, மித்திலா ரீஜனில் வந்து அரிப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க, வெஸ்ட் பெங்காலில் அல்ஃபோனா அப்படிங்கிறத இந்த கோலத்தை சொல்லுவாங்க.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இரண்டாவது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்களை அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை தற்போதைய தாபிக அரசு இழக்க செய்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காமன்வெல்த் பளு தூக்கும் பிரிவு இறுதிப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். மக்களவையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று இரண்டாவது நாளாக மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்த விவாதத்தின் மீது பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் இளைஞர்களின் உணர்வுகளுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் மதிப்பளிக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மாணாக்கரின் போராட்டத்தில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அதுகுறித்து ஒவ்வொரு இந்தியனும் பெருமிதம் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய ஜனதாதள் உறுப்பினர் திரு திலேஸ்வர் பேசுகையில், நாட்டின் கல்வி முறையில் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்து மாணாக்கரின் பிரகாசமான எதிர்காலத்தை இம்மசோதா உறுதி செய்வதாக கூறினார். இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய RSP கட்சியைச் சேர்ந்த திரு என் கே பிரேமச்சந்திரன், எந்த நோக்கத்திற்காக இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதோ அதற்கான அம்சங்கள் இதில் இல்லை என்று குறை கூறினார். முன்னதாக நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் மக்களவை நண்பகல் 12 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் காலத்தை நீட்டிப்பதற்கான தீர்மானத்தை இக்குழுவின் தலைவரும் BJP உறுப்பினருமான திரு பி பி சௌத்ரி மக்களவையில் கொண்டு வந்தார். குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த தீர்மானம் நிறைவேறியது. மாநிலங்களவையில் நிலக்கரி, கனிமம், எஃகு துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. மக்களவையில் பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா 2026 இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் இதனை அறிமுகம் செய்தார். 1969 பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது. பிறப்பையும் இறப்பையும் தாமதமாக பதிவு செய்வதை தடுத்து உரிய நேரங்களில் பதிவு செய்வதை ஊக்குவிக்க இம்மசோதா வகை செய்கிறது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, காங்கிரஸ் உறுப்பினர்கள் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதாவில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பேசாமல் அரசியல் பிரச்சினைகளை பேசியதாக குறை கூறினார். மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். சர்வதேச புலிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வன உயிரின ஆர்வலர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலக அளவில் புலிகள் எண்ணிக்கையில் 70% நம் நாட்டில் இருப்பதாக பிரதமர் சமூக வலைதள பதிவில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றும் வன அலுவலர்கள், விஞ்ஞானிகள், பாதுகாப்பாளர்களின் முயற்சியை பிரதமர் பாராட்டினார். இந்நாளையொட்டி மாபெரும் கதை சொல்லும் போட்டி நெல்லையில் நடைபெற்றது. பள்ளி கல்லூரி மாணாக்கர் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் இதில் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், மாவட்ட அறிவியல் மையம் ஆகியவை இணைந்து மாபெரும் கதை சொல்லும் போட்டி நடைபெற்றது. ஒரு புலியின் பார்வையில் இயற்கை, மனிதன் மற்றும் எதிர்காலம் என்ற தலைப்பில் போட்டி நடைபெற்றது. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் புலியை மையமாக கொண்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் மனிதன் விலங்கு இணக்க வாழ்வு ஆகிய கருத்துக்களை மையமாக வைத்தே கதைகளை கூறினர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது.
0: தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறை மரணங்கள் தடுப்பு, உள்கட்டமைப்பு மேம்பாடு குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. கிராமப்புற மக்களுக்கு கட்டணமில்லா ஆலோசனை வழங்கும் ஆலோசகர்களுக்கு கௌரவ நிதி

0: தொடங்குவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது. சிறைகளில் செய்ய வேண்டிய அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடுகள், நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் உள்ளூர் நீதிமன்றம் அமைப்பது, மாவட்ட அளவில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் குறித்தும் விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார், சிறைத்துறை காவல்துறை தலைவர் திரு சந்தீப் ராய் ரத்தோர், துறை சார்ந்த அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். முன்னதாக TNPSC தொகுதி 1 பணிகளுக்கு தேர்வான 78 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். அதேபோல் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தில் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வான 48 பேருக்கும் நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் முதல் நந்தனம் வரை மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் இன்று ஆய்வு செய்கிறார். சென்னை கத்திப்பாராவில் நடைபெறும் மெட்ரோ கட்டுமான பணிகளையும் அவர் பார்வையிட உள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்களை அறிவுறுத்தினார். சென்னையில் பள்ளிக்கரணை மற்றும் வேளச்சேரி ஏரிகளை தூர்வாரி சீரமைக்கும் பணிகளை இன்று தொடங்கி வைத்த அவர், ஆகாய தாமரை, மிதவை தாவரங்கள் மற்றும் மிதவை பொருட்களை அகற்றும் பணிகளை பார்வையிட்டார். நீர்வளத்துறை மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் இணைந்து மேற்கொள்ளும் இப்பணிகளால் சென்னை பெருநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ள பாதிப்புகள் குறையும் என்று அரசு கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்களை தற்போதைய தாவைக்கா அரசு இழக்க செய்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டிற்கான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை எதிர்த்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தியும் அதை செய்யாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இவ்வழக்கில் அரசு நியமித்த மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், நியாயம் நம் பக்கம் இருந்தும் நீதிமன்றத்தில் வலுவான வாதங்களை எடுத்து வைக்காமல் சரணடைந்து விட்டதாக குறை கூறினார். அகில இந்திய மருத்துவ கலந்தாய்வின் இரண்டாம் சுற்று நடைபெறுவதற்கு முன்னரே மாநில கலந்தாய்வை அவசரமாக நடத்தி 151 இடங்கள் காலியாக உள்ளதாக அறிவித்தது குறித்து அவர் கேள்வி எழுப்பினார். எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் தொண்டாற்ற இருந்த 151 உயர் சிறப்பு அரசு மருத்துவர்களை இழந்திருப்பது குறித்து தாவைக்கா அரசு உரிய விளக்கத்தை நம் மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் அளிப்பதன் அவசியத்தை திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அம்மாநில சட்ட நிபுணர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மேகதாது அணைக்கான திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையத்திடம் வழங்குவது குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழக அரசு பணிகளுக்கான TNPSC தொகுதி 1 தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. துணை ஆட்சியர், வணிக வரித்துறை உதவி ஆணையர் உட்பட 26 காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் இத்தேர்வு நடைபெறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக கோவை குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க இன்று தற்காலிக தடை விதித்துள்ளதாக வனத்துறையை மேற்கோள் காட்டி எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கோவையின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கோவை குற்றாலம் உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கோவை குற்றாலம் அருவியில் குளிப்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்கின்றனர். கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக இன்று அதிகாலை முதல் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்படுவதாகவும், நீர்வரத்து சீரான பின்பு சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: மதுரை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெரும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பௌர்ணமி தேரோட்ட விழா இன்று கோலாகலமாக நடைபெற்று முடிந்துள்ளது. முன்னதாக அதிகாலையில் கோவிலில் இருந்து கள்ளழகர் தனது பரிவாரங்களுடன் புறப்பட்டு திருத்தேரில் எழுந்தருளியதை தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை அடுத்து பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்கிட தேரை வடம்பிடித்து இழுக்க திருத்தேர் கோலாகலமாக வளம் வந்து நிறைவு பெற்றது. விழாவின் தொடர்ச்சியாக இன்று மாலை கோவில் வளாகத்தில் உள்ள 18 படி கருப்பசாமி கோவிலில் கதவுகள் திறக்கப்பட்டு படிபூஜையும் தீபாராதனையும் சந்தனம் சாத்துதல் நிகழ்வும் நடைபெறுகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்டத்தில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.

0: கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் 7வது நாளான இன்று பதக்கம் வெல்லும் முனைப்புடன் இந்திய தடகள வீரர்கள் களமிறங்குகின்றனர். நீளம் தாண்டுதல் இறுதிப் போட்டியில் முரளி ஸ்ரீசங்கரும் 3000 மீட்டர் தடைத்தாண்டு போட்டியின் மகளிர் பிரிவில் பருள் சௌத்ரியும் மகளிர் பழுத்தூக்கும் 77 கிலோ எடைப்பிரிவில் சஞ்சனாவும் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் 2வது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்களை அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை தற்போதைய தாவிகா அரசு இழக்க செய்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காமன்வெல்த் பழுதூக்கும் பிரிவு இறுதிப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்வது பாரதியார் பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். காற்றலையில் வலம் வர இருக்கிறது மதுரை தென்றல். அம்மான ஒரு வார்த்தை, அதுக்குள்ள கடவுள், ஆசிரியர், நண்பர், மருந்து எல்லாமே அடங்கிவிடும். திட்டினாலும் கட்டி அணைக்கிறது நீதான். பசிக்குதுன்னு சொல்லாமலே சாப்பாடு எடுத்து வைக்கிறது நீதான். என்றைக்கும் அம்மா மடிதான் சேஃப் பிளேஸ். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மன்னன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 2:22. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மாவின் அன்பை வெளிப்படுத்தும் பாடல்களை தான். அடுத்த பாடலாக தளபதி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 2:25. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். வலம் வந்து கொண்டிருப்பது மதுரை தென்றல். தென்றல்னாவே தாய் போல் தாளாட்டும் காற்றுன்னு அர்த்தமா. மெல்ல அப்படிப்பட்ட மெல்லிசையான பாடல்களை மதுரை தென்றல் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலா வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 2:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். முதலில் சுட்ட அப்பளம் எப்பொழுதுமே அம்மாவுக்குத்தான். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மாவின் அன்பை வெளிப்படுத்தும் பாடல்கள்

நேரம் 2:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுர தென்றல். முதலில் சுட்ட அப்பளம் எப்பொழுதுமே அம்மாவுக்குத்தான். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மாவின் அன்பை வெளிப்படுத்தும் பாடல்கள் தான். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக உழைப்பாளை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 2:35. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல ஒலித்து கொண்டிருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக நியூ திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் வாட்டர் போலோ விளையாட்டு வீரர் மற்றும் பயிற்சியாளர் பி பிரவீன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
1: வணக்கம் நேர்களே, இந்த வார விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் வாட்டர் போலோ விளையாட்டு வீரர் மற்றும் பயிற்சியாளர் பி பிரவீன் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: இப்போ எந்த ஒரு கேமுக்குமே வந்து மென்ஸ் டீம் விமன்ஸ் டீம்னு இருந்துகிட்ருக்கு. அதாவது இது வரைக்கும் வந்து நம்ம சமுதாயத்தில் பெருசாக ஊக்குவிக்கப்படாத பெண்கள் அணிகள் வந்து இப்போ எல்லா விளையாட்டுலையுமே அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க.
2: கண்டிப்பாக.
1: ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இந்த கேமுக்கான ரிசப்ஷன் எப்படி இருக்குது? இதில் அந்த ஆண்கள் பெண்கள் அணின்றது எந்த அளவுக்கு வேறுபாடோட விளையாட்டு அமைப்பு இருக்குது, இந்த விஷயம் நம்ம ஷேர் பண்ணுங்க.
2: எந்த அளவுக்கு ஆண்களுக்கு ஃபுல் இம்பார்டன்ஸ் தராங்களோ அதே அளவுக்கு பெண்களுக்கு இம்பார்டன்ஸ் ரொம்பவே அதிகம். ரொம்பவே சேஃப்டியும் பார்த்து தான் இருப்போம். அந்தளவுக்கு கேர்ள்ஸ் டீமும் நம்மள்ட்ட, விமன்ஸ் டீமும் நம்மள்ட்ட தமிழ்நாட்டில் இருக்குது. அதேமாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் விமன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. என் டீம்லேயும் கேர்ள்ஸ் டீம் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்போதைக்கு என் டீம்லேருந்து 4 கேர்ள்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். 4 பேர் தமிழ்நாடு டீம் ரெப்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஹையஸ்ட் நம்பர்ஸ். இன்னொன்று கோயம்புத்தூரில் இருக்காங்க, திருநெல்வேலியும் இருக்காங்க. திருநெல்வேலியில் ரொம்ப சின்ன பசங்க இப்போ டெவலப் ஆகிட்டுருக்காங்க.
1: அடுத்ததாங்க, இப்போ எந்த ஒரு விளையாட்டுக்குமே வந்து பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். என்ன தான் வந்து கேமுக்கான ரிசப்ஷன் இருக்குது, நிறைய சாம்பியன்ஷிப் நடக்குதுன்னா கூட அதை தயார் பண்ணிக்கிட்டு அவங்க அந்த கேம் ஒரு அச்சீவராக மாறுறதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இந்த விளையாட்டுக்கான ஸ்பான்சர்ஷிப்பு, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, இந்த தகவலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
2: இப்போ நான் வந்து ஸ்விம்மிங் பூல்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எல்லா ஸ்விம்மிங் பூலையும் இந்த வாட்டர் போல விளையாட முடியாது. மினிமம் அந்த ஸ்டாண்டர்டாக வேணுனாக்கா 50 மீட்டர் ஸ்விம்மிங் பூல் வேணும். தமிழ்நாட்டில் அது ரொம்பவே கம்மி இருக்கிறது. 25 மீட்டர் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கோல் போஸ்ட்டு ரொம்பவே காஸ்ட்லி. ஆல்மோஸ்ட் 2.5 லேக்ஸ்லேருந்து மினிமம் 1 லேக் ஆச்சு வேணும் சார். நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா கோன், 2 செட் கோன் வச்சுட்டு ஒரு கம்பை வச்சு குச்சி வச்சு விளையாண்டுட்டு இருப்போம். அதை வச்சு நாங்கள் டெவலப் பண்ணிருவோம். இப்போ வந்து ஒரு சில கிளப், இப்போ நான் சொன்ன இந்த 4 கிளப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கோல் போஸ்ட் இருக்குது. ஸோ அந்த கோல் போஸ்ட்டை வச்சு பண்ணுறப்ப வந்து மற்ற பிளேயர்ஸுக்கு எதுவுமே பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது. அதிகபட்சம் ஒரு பால் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு பாலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா. அது மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்விம் ஷூட்டு, கேப், அதர்ஸ் வேறு எந்த எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்லை. மித்த எல்லாமே கிளப்பில் இருக்கும். கிளப்பில் வந்து ஸ்ட்ரெச் கார்ட்ஸு அது மாதிரி தான். அதுக்கப்புறம் ஜிம் ஒர்க்அவுட்ஸுமே நாங்களே கூப்பிட்டு போயிடுவோம். எங்கள் கிளப்பில் இருக்கும் அதர்ஸ். அவங்க பர்சனலாக வாங்கினா அவங்க ஃபுட்டு, அவங்கள கேர் பண்ணுறது மட்டும்தான். எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்ஸுன்றது பெருசாக கிடையாது. பால் மட்டும் ஓன் பால் இருந்தால் போதும். மித்த எல்லாமே கிளப்லேயே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஸ்விம்மிங் பண்ணுறப்போ எல்லாமே கையில் இருக்கும். அது மட்டும் தான். ஸ்விம்மிங் பண்ணுறது கூட ஒரு நிறைய எக்யூப்மெண்ட், ஒரு 10-15 ஃபின்ஸு, ஸ்நாக்கிள்ஸு அது மாதிரிலாம் வேண்டும். ஆனால் வாட்டர் போலோவுக்கு அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் ஒரு பால் இருந்தால் போதும், விளாண்டலாம். ஒரு பால், ஒரு மெடிசன் பால். மெடிசன் பால் வச்சு அவங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணாங்கனாக்கா பால் ஈஸியாக த்ரோ பண்ணலாம். ஸோ அந்த பேஸை வச்சு இந்த பால் விளாட்லாம்.
1: இன்னொன்று, இப்போ இந்த கேம் வந்து தண்ணியில் பேஸ் பண்ணி தான். வாட்டரில் நீங்கள் அதிகமான ஃபோர்ஸ் அப்ளை, ஏன்னா வாட்டரில் மூவ் பண்ணுறதே ரொம்ப ஒரு சிரமமான விஷயமா இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு விளையாட்டை விளையாடி அதை நம்ம ஜெயிக்கணுன்ற எய்மோடு ஆடும்போது இந்த ஃபிட்னஸ்ன்றது ரொம்ப முக்கியம். போத் மென்டல் ஃபிட்னஸ் ஆஸ் வெல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். இதற்கான வழிகாட்டுதல்களாக ஒரு கோச்சாக நீங்கள் எப்படி வந்து உங்கள் டீமை ரெடி பண்ணுறீங்க, அந்த டிப்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க.
2: இப்போ என் பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக்லி செஷன்ஸ் ஷெடியூல் போட்டுருவேன். ஷெடியூல் வந்து ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எண்டூரன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல் 40 நிமிஷம் விளையாடுவாங்க ஒரு மேட்சை. ஸோ அந்த 40 நிமிஷம் அப் அண்ட் டவுன் போயிட்டு வரதுக்கு எண்டூரன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸ்பீடு இல்லைனா விலக்கே ஆகாது. ஸோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஸ்பீட் ரியாக்ஷன்லேருந்து எல்லாமே தேவை. ஸோ ஒரு நாள் ஸ்பீட் செஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஜிம் ஒர்க் அவுட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு கேமை ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்பீடாகவும் எண்டூரன்ஸாக வளர்றாங்களோ அதே அளவுக்கு மென்டல் ப்ரெஷர் வேணும். ஸோ அதை வந்து காமாக இருக்கணும். ஹெவி ப்ரெஷர் வரும் கேம் சுச்சுவேஷனில், ரொம்பவே காமாக இருக்கணும். அப்போது வந்து யோகா கிளாஸ் இருக்குது, மெடிடேஷன் கொடுப்போம் ஒரு நாள். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபிட்னஸ்க்கு வந்து வெளியே எந்தளவுக்கு ஃபுட்பால் அதுக்கெலாம் வந்து லேண்ட் ஒர்க் அவுட் பண்ணுவாங்களோ அதேமாதிரி ரன்னிங் ஒர்க் அவுட்டு, ஜிம் ஒர்க் அவுட்டு, ஃபிட்னஸ்ஸு, கார்டியோ எல்லாமே பண்ணுவோம். பண்ணிட்டு இது பண்ணால் மட்டும் தான் பண்ணுவோம். வெறும் ஸ்விம்மிங் மட்டும் பண்ணும்போது வேலைக்கு ஆகாது தான். ஸோ அதே மாதிரி லேண்ட்லேயும் பண்ணும், வாட்டர்லேயும் பண்ணும்.
1: இன்னொன்று, இப்போ இந்த விளையாட்டை வந்து இன்டர்நேஷ்னல் அரினாவில் பார்க்கும்போது எந்தெந்த நாடுகள் இதில் டாமினேட் பண்ணுறாங்க? நீங்கள் ஒரு கோச்சாக, ஒரு பிளேயராக இருந்து ஒரு கேப்டனாக இருந்து ஒரு கோச்சாக இப்போ வந்திருக்கீங்க. நீங்கள் வந்து அந்த கம்பாரிசனில் பார்க்கும்பொழுது எப்படி நம்ம வந்து உலக தரத்தில் இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் ஏதாவது வின் பண்ணணும் அப்படின்றப்ப எந்த அளவுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும், அதற்கான வழிகளாக நீங்கள் என்னென்ன வகுத்துருக்கீங்க, இந்த விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களா?
2: இதுக்கு வரைக்குமே வந்து ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கேரி, செர்பியா தான் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி எதுனா இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மி தான், அந்த ஸ்டாண்டர்ட் இன்னும் போகலை. அதெல்லாம் இப்போ இந்தியா ஃபெடரேஷன் என்ன ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்கனாக்கா இந்தியன் கேம்ப் எல்லாருமே வந்து ஹங்கேரியில் பண்ணுறாங்க. ஸோ அங்கே அந்த வென்யூ

0: எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவங்க கூட வரப்போ இன்னும் வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கு. வாட்டர் போலோ நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி க்ரோத்திங் இருக்குது, முன்னாடி விட க்ரோத்திங் இருக்குது. இந்தியா லெவலில் இன்னும் அதிகமாகவே இருக்குது. நான் தமிழ்நாட்டு லெவலில் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன். அது எங்கள் மூலியமாக வரணுன்ட்டு நான் ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
1: இப்போ அடுத்ததான், ஏதாவது ஒரு பேரண்ட் வந்து இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்குறாங்க, அவங்க குழந்தைகளை வந்து இதில் இணைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அந்த ஒரு தயக்கம் இருக்குது, தண்ணியில் விளையாடுற அந்த பயம், அந்த விஷயங்கள்லாம் வந்து யோசிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு உங்களோட அட்வைஸாக என்ன இருக்குது?
0: மற்ற ஸ்போர்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஒரு ஸ்கில் மட்டும்தான். பட் ஆனால் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு வாட்டர் போலெல்லாம் கற்றுக்கிட்டாங்கனாக்கா அது உங்களுக்கு லைஃப் ஸ்கில் ஆகிடும். இப்போ சப்போஸ் நீங்கள் உங்கள் பசங்க ஃபேமிலியாக வந்து கடலில் எங்கே போகிறீங்க, போயிட்டு வந்து பார்த்து திடீர்னு சப்போஸ் போட்டு ஒரு கவுந்துருச்சுனா, ஒரு ஃபிஷர்மேனும் சொல்கிற போட்டு கவுந்துருச்சுனாக்கா ரொம்ப தூரம் ஸ்விம் பண்ணி வர முடியாது. ஆனால் ஒரு ஸ்விம்மரால் அவனை சேஃப்டி பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களையும் சேர்த்து சேஃப்டி பண்ணிக்க முடியும், உங்களையும் அவனால் ரெஸ்கியூ பண்ண முடியும். ஸோ வாட்டர் போலோ விளாடும் போது அந்த பாலை கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி உங்களையும் கேரி பண்ணி ரெஸ்கியூ பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப் ஸ்கில்லும் கூட. ஒரு ஒரு வருஷம் விளாண்டுட்டானாக்கா, ஒரு வருஷம் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டானாக்கா அவனுக்கு லைஃப் டைம் ஸ்விம்மிங் மறக்காது, கண்டிப்பாக மறக்காது. அவன் ப்ராக்டிஸ் வந்துட்டே இருக்க இருக்க அவன் ஃப்யூச்சரில் சப்போஸ் எங்கேயாச்சும் ஒரு ட்ராவலோ டூரோ தனியாக போனாலும் சரி, இல்லை ஃபேமிலியோட போனாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் சரி, அவன் போகிறது வந்து அவன் குரூப்புக்கே வந்து சேஃப்டியாக இருக்கும். அவன் ஒருத்தனுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சால் போதும் எல்லாருமே காப்பாற்றிடுவான். ஆனால் மற்ற ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பாலோ அதை பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஸ்கில் அவ்வளோதான் முடிஞ்சு. இது லைஃப் ஸ்கில், ஸ்விம்மிங் கற்றுக்கிறது எல்லாருக்குமே நல்லது. சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டாங்கனாக்கா ஃப்யூச்சரில் வந்து அவங்க சாம்பியன் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி உண்டு.
1: இப்போ ஜென்ரலாக பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு இந்த கேம்குள்ளே நீங்கள் என்டர் ஆகும்போது, ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு பரவாயில்ல தெரியாத ஒரு கேம், இது நீங்களே வந்து ஆக்சிடென்டலாக தான் இது உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்கிறீங்க, அந்த டைமில் உங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு? உங்களோட பேரண்ட்ஸ் எப்படி இதை என்கரேஜ் பண்ணாங்க? எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரும் வந்து இதை சப்போர்ட் பண்ணாங்க? இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
0: ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் ரொம்ப தயக்கமாக தான் இருந்தாங்க, என்ன இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஃபிஷர்மேனில் ஸோ அதுலேருந்து வெளியே வரது கஷ்டம். ஒரு ஃபிஷர்மேன் கிராமத்துலேருந்து ஸ்கூல் படித்து வேலைக்கு போகிறதே கஷ்டம். ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம் அந்த இதுலேருந்து. ஏன்னா ஒரு ரெண்டு வருஷம் நானும் போய் போட்டுக்கு மீன் பிடிக்க போயிருக்கேன் ஸோ அந்த கேம்லேருந்து. ஸோ அதுலேருந்து சொல்கிறேன், உள்ளே வந்தப்போ அந்த தயக்கம் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பண்ணி பண்ணி மெடல் பண்ணுறதுக்கு அப்புறம் நியூஸில் வந்தேன். ஒரு நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துட்டு கூட இருக்கவங்களாம் சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஷூ வாங்கி தர மாட்டாங்க, ஆனால் லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10,000 ஷூ போட்டிருந்தேன். வீட்டில் வருமானமே அவ்வளோதான், ஒரு மாதத்துக்கு வருமானமே அவ்வளோதான். அந்த ஷூ எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு நேஷ்னல்ஸ் மெடல் பண்ணப்போ. எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்குமே எங்கள் அப்பா தான் எனக்கு வந்து ரொம்ப கை கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணாலும் சரி, நான் ஒரு வருஷம் வேலை இல்லாமல் தான் இருந்தேன் காலேஜ் முடிச்சுட்டு. அப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கு போயிட்டு இருந்தேன், குளத்தில் போயிட்டேன். எனக்கு நிறையா வெளியெல்லாம் நடந்ததுனால வந்து என்னால் திரும்ப கண்டினியூ பண்ண முடியுமான்ட்டு ரொம்ப அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துட்டேன். ஒரு ஆக்சிடென்ட் வேறு ஆச்சு, சரி இதுக்கப்புறம் பண்ண முடியாது நான் குயிட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு வந்து அப்போ சப்போர்ட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா அப்புறம் என்னோடய கோச். அவங்க வந்து எனக்கு கை கொண்டு வா எப்படி விட்டு போகலாம் நீ அப்படின்ட்டு ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்க அப்படியே என்னை கூப்பிட்டு வந்து என் கோச் என் கூட வச்சுக்கல, அவங்க கூட வச்சுக்கிட்டாங்க. வச்சு தஞ்சாவூர்லேயே வச்சு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சரி திரும்ப பண்ணுவோம், திரும்ப உள்ளே வந்தது எங்கள் அப்பா அம்மா என்னோடய கோச்சோட சப்போர்ட்னு தான். கோச் பேர் ரஞ்சித் குமார். ஸோ அவர் தான் வந்து எனக்கு வந்து நான் எந்தளவு கீழே டவுனாக ஃபீல் பண்ணப்பெல்லாம் வந்து எனக்கு கை கொடுத்தது. ஸ்டில் இப்போ வரைக்குமே அவர் மட்டும்தான் எனக்கு கை கொடுத்துட்ருக்காரு, அவரோட தயவில் தான் இருந்துகிட்டு இருக்கேன். அவருக்கு தான் எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. அவரோட இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரென்த்தில் தான் நான் வந்து இந்த தனியார் பள்ளிகளுக்கு வேலைக்கு வந்தேன். அது டாக்டர் மோகன் கிருஷ்ணன் சார் வந்து அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால தான் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. சான்ஸ் கிடச்சிது நான் ஸ்டில் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க, நான் இன்னமும் அவரை வந்து மேலே கொண்டு போவேன், அவர் பேரை இன்னமும் நான் காப்பாற்றுவேன், எங்கள் பேரையும் எங்கள் வீட்டு பேரையும் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். ஒரு ஃபிஷர்மேனாக இருந்து தண்ணீர் பள்ளிகளை வேலை பார்க்குறது வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. எங்கள் கிராமத்துலேயும் சரி சொல்கிறது அவங்களுக்குமே ஒரு ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. இங்கே நம்ம சென்னை சைடுமே வந்து இந்த ஏரியாவிலேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறியா ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறாங்க, ஏன்னா அந்த சைடுலேருந்து வெளியே வர்றது கஷ்டம். ஸோ வந்து ஒரு நல்ல இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நானும் என்னை விட மேலே கொண்டு போவேன், ஒரு இந்தியா ரெப்ரஸ் பண்ண வைக்கிறது தான் என்னோடய ஒரே டார்கெட்.
1: ஸ்போர்ட்ஸுன்றது சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு மட்டும் கிடையாது, ஒரு வாழ்க்கை தரத்தையே எப்படி மேம்படுத்தும், எப்படி நம்மளை மேலே கூட்டு போகுன்றதுக்கு நீங்கள் கொடுத்த உங்களோட லைஃப் பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு நல்ல உதாரணம். அடுத்ததாக உங்களுடைய பயணம் தொடர்ந்து இந்த விளையாட்டில் இத்தனை வருஷம் இருந்துருச்சு, பல உன்னத எண்ணங்களோடு நீங்கள் அந்த கேமை வந்து கேரி பண்ணிருக்கீங்க. உங்களுடைய லாங் டேர்ம் விஷன் ஷார்ட் டேர்ம் விஷன் என்னன்றதை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
0: ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து இதை வந்து நம்பர் ஒன் ஆக்கணும். என் டீம் என்னோட தமிழ்நாடு டீமை வந்து இந்திய லெவலில் வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் எடுத்துகிட்டு போகணும். இந்தியாவில் குறைஞ்சபட்சம் 5 பிளேயர்ஸ் வந்து தமிழ்நாடு பிளேயராக இருக்கணும், அதுதான் ஒரே விஷயம். இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒரு ஆள் தான் வந்து இந்தியா ரெப்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நம்பர் வந்து இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் மாறணும், தமிழ்நாட்டிலேருந்து மேலே போகணும், அதுதான் என்னோடய ஒரே விஷன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பல்கலைக்கழகத்துக்கான யூனிவர்சிட்டி கேம்ஸில் வந்து இந்தியாவில் நம்ம காலேஜ், அதாவது என் யூனிவர்சிட்டி, நான் வேலை பார்க்குற யூனிவர்சிட்டி நம்பர் ஒன் பொசிஷன் வரணும், அதுதான் என்னோடய விஷன்.

0: இப்போதைக்கு ஒரு 5 வருஷத்துல கண்டிப்பா அதை கொண்டு வந்துருவேன். ஏன்னா ஒரு வருஷத்துல வந்து 32 இடத்துல இருந்து 6 இடத்துக்கு கொண்டு வந்தேன். எனக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் கிடைச்சினாக்கா அந்த பொசிஷன் வந்துருவேன். மேபி இன்னும் ஒரு வருஷம் கழிச்சுன்னா வந்து மெடலோட கூட இங்க வந்து திரும்ப ஒரு இன்டர்வியூ கொடுக்கலாம். அந்த மெடலோட வந்தனாக்கா என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எஸ்ஜிடி 3% கோட்டா இருக்கு, அவங்களுக்கு எல்லாருக்குமே அது மூலம் வேலை கிடைக்கும். அந்த ஒரு மெடல்னால எல்லாரும் கவர்மெண்ட் வேலையில் போயிடுவாங்க. அந்த 15 பேருமே அந்த டீம்ல இருந்து உள்ள விளாண்டவங்கலேருந்து வெளியே உட்காந்தவங்கலேருந்து 15 பேருக்குமே வந்து அந்த 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இப்போ நிறைய கவர்மெண்ட் நிறைய பண்ணுறாங்க. ஸோ அதில் ஈஸியாக அவங்க வந்து வேலை கிடச்சிடும், காலேஜ் முடிக்கிறதுல வேலை கிடச்சிடும், காலேஜ் முடிச்சுனா வேலைக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு நிறைய ஊக்குதொகையும் கிடைக்கும். ஒரு மெடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 லாக் தர்றாங்க, ஒரு பிரான்ஸ் மெடல் வச்சா 75,000 தராங்க, சில்வர் மெடல் பண்ணால் 1 லாக்ஸ் தராங்க. ஸோ அது வந்து அவங்க வீட்டுக்குமே வந்து இன்னும் இதாக இருக்கும். ஏன்னா ஒரு நிறையா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி நிறைய பேர் இருக்காங்க, ஃப்ரீ கோட்டத்தில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு அந்த அமௌண்ட் அவங்க கொடுத்தாங்கனாக்கா அவங்க வீட்டில் இன்னும் ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னாக்கா காலேஜ் முடிக்கணும், வேலைக்கு போகணும், வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டாலி பண்ணுறதுக்கு இதுமாரி அவங்க அச்சீவ் பண்ண கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் அவங்க வீட்லேயும் ப்ரெஷர் குறையும். ஸோ இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும்.
1: கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஓவரால் வியூ மாதிரி, அதாவது விளையாட்டுன்றது மட்டும் இல்லாமல் அந்த விளையாட்டை சார்ந்து அந்த விளையாட்டு வீரர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பொருளாதார சப்போர்ட் கிடைக்கணும், அதே மாதிரி உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவங்களோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு மேம்படணுன்ற வரைக்கும் ஒரு விஷனோட நீங்கள் இந்த பயிற்சியை எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க.
0: கண்டிப்பாக
1: கண்டிப்பாக உங்களோட எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறி உலக அளவில் நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் ஒரு டைட்டில் வின் பண்ணுவீங்க, நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்ப்பீங்கன்ட்டு எங்கள் ஆகாஷ்வாணி சார்பாக எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றி, நன்றி சார்.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் வாட்டர் போலோ விளையாட்டு வீரர் மற்றும் பயிற்சியாளர் பி பிரவீன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.
3: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
4: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
3: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
4: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
3: வீதி நாடகம்,
4: நாட்டிய நாடகம்,
3: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
4: மாயாஜாலம்,
3: புராணக் கதைகள்,
4: பொம்மலாட்டம்,
3: தோல்பாவை கூத்து
4: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
3: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
4: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
3: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
4: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
3: தொடர்புக்கு
4: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301-2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
3: தொலைபேசி எண் 0442-5151-549.
4: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
3: 30 தேதி,
4: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
3: 5 தேதி.
5: வண்டி ஓட்டுறதுக்கு தான் பாரு எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
6: அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
7: she is a fantasy.
5: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க.
8: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, 25 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை.

0: அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 8 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் மேல்பவானி 7 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி சோலையாறு 6 சென்டிமீட்டர், தேவாலா சின்கொனா பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் வால்பாறை விண்ட்வர்த் கூடலூர் பஜார் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மேல்கூடலூர் அவலாஞ்சி 4 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் பெரியாறு பார்வுட் 4 முக்கு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு நீலகிரி மாவட்டம் செருமுள்ளி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், உட்பிரையர் நடுவட்டம் கிளன்மார்கன் தேனி மாவட்டம் தேக்கடி சிவலோகம் சிறுவாணி அடிவாரம் பேச்சுப்பாறை காக்காச்சி ஆழியாறு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.2 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.4 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. சென்னை கரூர் திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை விமான நிலையம் கடலூர் ஈரோடு நாகப்பட்டினம் திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் வேலூர் பகுதிகளிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தின் சில இடங்களில் இயல்புக்கு குறைந்தும் இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. வடகடலோர தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான அளவில் மழை பொழியக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 31ஆம் தேதியன்று நீலகிரி தேனி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. முதல் தேதியன்று நீலகிரி தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி நாளை மறுநாள் 31ஆம் தேதி வரை அதிகள வெப்பநிலையில் சற்று மாற்றம் இருக்கும். முதல் தேதியன்றும் 2ஆம் தேதியன்றும் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. சற்றே குறைந்து காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தளவு 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.6 டிகிரி செல்சியஸ். இன்று மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. நாளை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்கடலோர தமிழ்நாடு மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

நேரம் மாலை 5:28:40. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனிதே துவங்குகிறது மாலை ஒளிபரப்பு.

0: முட்டைக்குள் குஞ்சு போல உடம்புக்குள் உயிர் இருக்கிறது. உடம்புக்கும் உயிருக்கும் இடையே உள்ள உறவு காலம் வந்ததும் முட்டையை தனியே விட்டுவிட்டு பறவை பறந்து போவதை போன்றதாகும். குறள் எண் 338 அதிகாரம் நிலையாமை.
1: குடம்பை தனி தொழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு.
0: முட்டைக்குள் குஞ்சு போல உடம்புக்குள் உயிர் இருக்கிறது. உடம்புக்கும் உயிருக்கும் இடையே உள்ள உறவு காலம் வந்ததும் முட்டையை தனியே விட்டுவிட்டு பறவை பறந்து போவதை போன்றதாகும். குறள் எண் 338 அதிகாரம் நிலையாமை.
2: நேரம் மாலை 5:30. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் மதுரதென்றல் தரும் திரை இசை கானங்கள்.

நேரம் 6:02. இது ஆகாஷ்வாணி மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரல் கேட்கவிருப்பது இன்றைய நிகழ்ச்சிகளின் நேரம் தொகுப்பாய். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்கள் மெட்டி திரைப்பட பாடல்கள் கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல், 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக.

0: 7:15 இருக்கு தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 இருக்கு பண்ணை செய்திகள், 7:30 இருக்கு மண்ணும் மணியும். மண்புழுக்களின் மகத்துவம் தயாரிப்பு உத்திகளும் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழக வேளாண் பழத்தின் பணிபுரியும் முனைவர் ஆர் பபிதா அவர்களுடன் நேர்முகம் பகுதி 1. 8:00 செய்தி அறிக்கை, 8:05 இது நம்ம ஏரியா, 8:15 பாராளுமன்றத்தின் இன்றைய விமர்சனங்கள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 8:30 வானொலி நாடக விழா, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக, 9:30 அரங்கிசை திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் ஃப்ளூட், எம்ஏ சுந்தரேஸ்வரர் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், 10:00 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 11:10 ஆகாஷ்வாணி மதுர மத்தியாலை ஒளிபரப்பு நிறைவு, மீண்டும் அதிகாலை 5:45 ஒளிபரப்பு மீண்டும் தொடங்கும். நேர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சியும் நேரமும்.
1: வணக்கம், நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.
2: துள்ளி துள்ளி போ

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:10. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில மெட்டி திரைப்பட பாடல் தான் கேட்க போறோம்.

0: சரி, மாப்பிள்ள அழைப்பு இல்லாம கல்யாணம் முடிஞ்சது. அடுத்தது
1: அவசரப்படாதீங்க, சாந்தி முகூர்த்தத்துக்கு மாப்பிள்ளை அழைப்பு உண்டு.
0: நாதஸ்வரத்தோட வா.
1: கண்டிப்பா, நொச்சிக்குப்பம் பச்சையப்பன் குரூப்போட மாப்பிள்ளை அழைப்பு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஒரு பட பாடல்கள். இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கத்தையும் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கான தண்டனையை அதிகரிப்பதற்கான அம்சங்கள் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான கடுமையான பிரிவுகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. இது தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென மாநிலம் தோறும் விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளின் விசாரணையை 2 மாதங்களுக்குள் முடிப்பதை கட்டாயமாக்குவதற்கான அம்சங்களும் இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் எடுத்துரைத்தார். பாதுகாப்பான ரயில் பயணத்தை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். இதற்கான நிதி ஒதுக்கீடும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2014 39,200 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 1,20,389 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட

பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நந்தனத்தில் உள்ள மெட்ரோ தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மெட்ரோ ரயிலிலும் முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாயிகள் செலுத்த வேண்டிய நிலவரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக இந்த கூட்டத்தில் பாமக தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாசும், பொதுச் செயலாளராக திரு வடிவேல் ராவணனும், பொருளாளராக திருமதி திலகபாமாவும் மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான

0: அன்புமணி ராமதாசும், பொதுச் செயலாளராக திரு வடிவேல் ராவணனும், பொருளாளராக திருமதி திலக பாமாவும் மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தவிக அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான சட்ட திருத்த மசோதாவை சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டுவர தவிக அரசு முடிவு செய்துள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் சட்டவிரோத மதுபான விற்பனையை அதிகரிக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மதுபான கடைகளை படிப்படியாக மூடும் நடவடிக்கைகளை தவிக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றங்கள் மற்றும் மகளிர் நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. பாலியல் குற்ற வழக்குகளின் விசாரணையை தேவையின்றி ஒத்திவைக்க கூடாது என்று தலைமை பதிவாளர் நீதிமன்றங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதோடு விவசாயிகளின் வருவாயும் அதிகரிப்பதாக சேலம் மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பேர் விஜய் சங்கர். நான் 10 இயர்ஸ் முன்னாடி யூஎஸ்ல கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி என்டர் ஆயிட்டேன். அண்ட் இப்போ வந்திருக்க எத்தனால் ட்ரெண்டும் நம்ம கண்ட்ரிக்கு ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போ எத்தனால் கான்சென்ட்ரேஷன் நம்ம பெட்ரோலில் வரதுனால நம்மளோட டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் இம்போர்ட்ஸும் குறையும். ஸோ 20% ஆஃப் க்ரூட் ஆயில் இம்போர்ட் நமக்கு குறையிறப்போ அதுவே பில்லியன்ஸ் லெவலில் நமக்கு எக்கனாமி இம்பாக்ட் பண்ணும். அண்ட் அதையும் தாண்டி எத்தனால் வந்து ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ அது எரிக்கிறப்போ அது ரொம்ப க்ளீனாக எரியும். நம்மளோட சுற்றுச்சூழல், நம்ம என்வாயன்மெண்ட் எல்லாம்
2: விவசாயிகள் பலனடைகிறாங்க. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய மத்திய அரசுக்கு நன்றி.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் நாளை தொடங்கி வரும் சனிக்கிழமை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை முதல் August 1 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் வீரணம்பாளையத்தில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் புதிதாக கட்டப்பட்ட வீடுகளை மாநில அமைச்சர் திரு தென்னரசு பயனாளிகளிடம் வழங்கினார். கோவை மாவட்டம் ஆழியாறு பகுதியில் புலிகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் அடவி நயினார் அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்திற்குட்பட்ட திருவானைக்காவல் பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த கடைகளை அதிகாரிகள் இன்று அகற்றினர். கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் காரக்கோட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மத்திய அரசின் கள விளம்பரத்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தருமபுரி மாவட்டம் செட்டிக்கரை அருகே 3 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்தியன் வங்கியின் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் இன்று திறக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். செர்பியாவின் நொவிசாடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் குல்கர்னி 4வது இடத்தையும் சுயாஷ் 6வது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் குண்டு எறிதலில் தஜீந்தர்பால் சிங் தூர் மற்றும் சமர்தீப் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 51 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷி சௌத்ரியும் 70 கிலோ எடைப்பிரிவில் அருந்ததியும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்.

ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மிஃபில் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சாலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ராஜீவ் ராம், இங்கிலாந்தின் ஜோ சாலிஸ்பரி இணையை வென்றது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 14-21, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் வென் ஷி சூவை வென்றார். இப்போட்டியின் இதர ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் தருண் மண்ணைப்பள்ளி, கிரண் ஜார்ஜ், தேவிகா சிஹாக் ஆகியோரும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டு போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஜப்பானில் இப்போட்டி செப்டம்பர் 19 தொடங்கி அக்டோபர் 4 வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கத்தையும் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் பெற்றனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:40. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய ஆலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் இனி கேட்கவிருப்பது மதுரத்தென்றல். இருமுகம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய ஆலய 1269 கிலோஹெர்ட்ஸ் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். அடுத்த பாடல் பைரவா திரைப்படத்திற்காக.

அன்பு கொடுத்தா சொன்ன ஆவி கொடுப்பேன், சும்மா வம்பு வளர்த்தா அட ஆவி எடுப்பேன், கத்தி எடுத்து புத்தி தீட்டி முடிப்பேன், பக கொத்தி முடிப்பேன், யப்பா.

Απ' λοιπόν!

நாட்டாம் நடத்து உள்ளூரில் புயல் போல் வந்தாயே புலியே புலியே.

0: பாப்பா பப்பரா பாசமா பாப்பா பாப்பா வந்தாடப்பா
1: பாப்பா.

0: kuljettaa sumalla mukana. Aina aviljen päällä. Tiedettiin putin sitti muuden päällä. Pakettaa tuuden päällä.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய ஆலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். தடகள பயிற்றுனருக்கான பதவிக்கான விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகிறது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை விளையாட்டின் முதன்மையான மாநிலமாக உருவாக்குவதுடன் பல்வேறு விளையாட்டுகளின் உயர்தர பயிற்சிக்கான வழிகளை உருவாக்கி வீரர் வீராங்கனைகளுக்கு தேசிய மற்றும் சர்வதேச அளவில் அவர்களின் சிறந்த செயல்பாடுகளை வெளிப்படுத்தும் நோக்கத்தோடு விளையாட்டு வீரர்களின் தனித்திறன்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் ஒரு சீரான விளையாட்டு மேம்பாட்டு அணுகுமுறையை மற்றும் சம வாய்ப்பினை வழங்கிட இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் செயல்படுத்தி வருகிறது. அதன்படி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்டார் விளையாட்டு பயிற்சி மையத்தின் கீழ் தடகள விளையாட்டானது தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இவ்விளையாட்டு பயிற்சி மையத்திற்கு தடகள பயிற்றுனர் பதவிக்கான விண்ணப்பங்களை 23/7/2026 முதல் விருதுநகர் மாவட்ட விளையாட்டு அரங்க அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயிற்றுனருக்கான அடிப்படை வயது வரம்பு 50 வயதாகும். மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பித்திட கடைசி நாள் 30/7/2026 மாலை 5 மணி ஆகும். விண்ணப்பித்தவங்களாம் நேர்முக தேர்வு மற்றும் உடற்தகுதி தேர்வும் இருக்காங்க. என்னைக்குன்னா August 5 அன்னைக்கு மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வு உரிய அசல் நகல் சான்றிதழ்கள்லாம் கட்டாயம் கொண்டு வர வேண்டும். இது நிரந்தர பணியில் முற்றிலும் தற்காலிகமானதாகும். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட மருத்துவக் கல்லூரி எதிர்புறம் மாவட்ட விளையாட்டு அலுவலகம் விருதுநகர் என்ற முகவரியில் நேரிலோ அல்லது 7824009970 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நேர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி தொடர்வது மதுரை தென்றல். அடுத்த பாடல் வேலைக்காரன் திரைப்படத்திற்காக.
2: அடுத்த

ganan, ¿vale?

நேர்கள் இதுவரை கேட்டது மதுரத்தென்றல். இனி தொடர்வது அரியலூர் மாவட்ட செய்திகள். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி அரியலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி ராம்குமார்.
1: அரியலூர் நகரில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் விழுதுகள் வட்டார ஒருங்கிணைந்த சேவை மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த சேவை மையங்களில் உடல் மற்றும் மன அளவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு நிபுணர்களால் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, பேச்சு மற்றும் மொழி குறைபாடுடையோருக்கான சிறப்பு கல்வி மற்றும் அறிவாற்றல் பிரச்சனை தொடர்பான சிறப்பு கல்வி போன்ற தரமான சேவைகள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இம்மையங்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகள் நாள்பட்ட மறுவாழ்வு தேவைகளை பூர்த்தி செய்வது, ஒரே இடத்தில் சிறப்பு கல்வி, கண் பார்வை அளவியல், கேட்டல் மற்றும் பேச்சு பயிற்சி, இயன்முறை சிகிச்சை, செயல்முறை சிகிச்சை, உளவியல் சிகிச்சை ஆகிய 6 சேவைகள் வழங்கப்படுகிறது. இந்த சேவைகளை வழங்குவதற்கு தேவையான சிகிச்சை உபகரணங்களுடன் தகுதியான வல்லுநர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான அனைத்து அரசின் திட்டங்களும் ஒரே இடத்தில் கிடைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இம்மையத்தினை மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி நேரில் பார்வையிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மறுவாழ்வு சேவைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் இம்மையம் செயல்படுவதாக கூறுகிறார் மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி.
2: மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அனைத்து உதவியும் கிடைக்கக்கூடிய ஒரே இடமா இந்த இடம் இருக்கும். ஒரு பிசியோதெரபிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு கவுன்சிலர், அதே மாதிரி பயிற்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், பயிற்சிக்கான உபகரணம், இதெல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கிறதுக்கான ஒரு வசதி வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். குழந்தைங்களோட டிஃபிகல்டியை சின்ன வயசுலயே கண்டுபிடிச்சு அவங்கள வந்து ஒரு நம்மள மாதிரி நார்மலா எல்லாரும் செய்யக்கூடிய வேலைகளை செய்ய வச்சு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்கறதுக்கு ஒரு விதமாகவும், அதே மாதிரி இந்த சென்டர்ல இருக்கும்பொழுது அவங்களுடைய பணியை செய்துக்கிறதுக்கு நம்ம வந்து எல்லாரும் வந்து உதவி செய்யணும். அதுக்கு இப்ப அரசாங்கத்தினுடைய இந்த சென்டர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நிறுவிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம மத்த தாலுக்காக்கிலயும் 15-20 days அது போஸ்ட் வந்துடும்.
1: அரியலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் 10 கோடியே 15 லட்சம் மதிப்பில் செயற்கை இலை ஹாக்கி விளையாட்டு மைதானம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்பணிகள் முடிவடைந்துள்ளது. இதனையடுத்து மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் அண்மையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயற்கை இலை ஹாக்கி விளையாட்டு மைதானத்தை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் ராஜ்குமார் திறந்து வைத்து ஹாக்கி விளையாட்டு வீரர்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் ராஜ்குமார் வருவாய்த்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இரத்த தானம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் சார்பில் அண்மையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மிருளாளினி தொடங்கி வைத்தார். அரியலூர் மருத்துவக் கல்லூரியில் தொடங்கிய பேரணி கல்லூரி சாலை, இருசுக்குட்டை, செந்துறை சாலை, மாவட்ட விளையாட்டு அரங்கம் வழியாக சென்று மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முடிவடைந்தது. அனைவரும் இரத்த தானம் வழங்குவோம், உயிரை காப்போம் என்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் முழக்கங்கள் செய்தவாறும் பேரணியாக சென்றனர். பேரணியில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள், மருத்துவர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து இரத்த தானம் வழங்கிய இரத்த கொடையாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார். அரியலூர் மாவட்ட ஆட்சியரக வளாகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் குடும்ப நலத்துறையின் சார்பில் உலக மக்கள் தொகை தினத்தினை முன்னிட்டு மக்கள் தொகை விழிப்புணர்வு

0: உறுதிமொழி மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி தலைமையில் ஏற்கப்பட்டது. இதனையடுத்து செவிலியர் கல்லூரி மாணவிகள் சார்பில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது. இதில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவோம், இளம் வயது திருமணத்தை தடுப்போம், இளம் வயது கருப்பத்தை தவிர்ப்போம் என்பது உள்ளிட்ட பல்வேறு மக்கள் தொகை கட்டுப்பாடு குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மாணவிகள் ஊர்வலமாக சென்றனர். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை 2027 சுய கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சார்பில் அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி அண்மையில் தொடங்கி வைத்தார். பேரணியில் முழுமையான தகவல்களை அளிப்போம், நாட்டின் வளர்ச்சிக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி பேருந்து நிலையம், சுந்தர சாலை, இருசுக்குட்டை வழியாக அரியலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முடிவடைந்தது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் அக்குழு தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு அவரவர்களின் துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து விளக்கினர். மேலும் இக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் நலத் திட்டங்கள் அனைத்து பயனாளிகளுக்கும் முறையாக கிடைக்கவும் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் அக்குழு தலைவர் திருமாவளவன் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார்.
1: அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி. ராம்குமார். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகன மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்தம் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் மின்னணு தொழில்நுட்பத்துறையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரையின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீநகரில் இருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் இன்று எடுத்துச் செல்லப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகன மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. 1971 தேசிய கௌரவ அடையாளங்கள் மீதான அவமதிப்பை தடுப்பதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டத்தில் தற்போது திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த மசோதா வந்தே மாதரம் பாடலுக்கு அவமதிப்பை ஏற்படுத்துவோருக்கு தற்போதுள்ள சட்டத்தின்படி 3 ஆண்டுகால சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்கிறது. இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யானந்த் ராய், தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள சட்டத்திருத்த மசோதா சட்டப்பூர்வமான மாற்றத்திற்கு மட்டுமல்ல என்றும் நாட்டின் ஆன்மாவையும் கலாச்சார கௌரவத்தையும் சுதந்திர போராட்ட அடையாள சின்னமாக திகழ்ந்த வந்தே மாதரம் பாடலுக்கு உரிய மதிப்பை அளிப்பதற்கும் வகை செய்வதாக தெரிவித்தார். 1875 பங்கிங் சந்திர சட்டோபாத்யாயா இயற்றிய இந்த பாடல் சுதந்திர போராட்ட இயக்கத்தில் முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். 1935 காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜவஹர்லால் நேரு வந்தே மாதரம் பாடலை 2 சரணங்களாக சுருக்கியதாக அவர் தெரிவித்தார். 1947 ஆகஸ்ட் 15 நாடு சுதந்திரம் பெற்ற நாளில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆகாஷ்வாணியில் வந்தே மாதரம் பாடலை ஒலிபரப்ப நடவடிக்கை எடுத்ததாகவும் திரு நித்யானந்த் ராய் குறிப்பிட்டார். முன்னதாக இந்த சட்டத்திருத்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய பிஜேபி உறுப்பினர் டாக்டர் ராதா மோகன் தாஸ் அகர்வால், நாட்டின் சுதந்திர போராட்ட காலத்தில் வந்தே மாதரம் பாடல் ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு எதிராக புரட்சியை ஏற்படுத்தியதாக கூறினார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் திரு பாபுராவ் பேசும்போது, நாட்டின் தேசிய பாடலுக்கு உரிய மரியாதையை செலுத்த வேண்டும் என்ற உணர்வை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு தம்பிதுரை, ஆம் ஆத்மி கட்சியின் திரு சஞ்சய் சிங், பகுஜன் ஜனதாதள கட்சியின் திரு சுலேதா தியோ ஆகியோரும் இம்மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினர். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியது. இந்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர்

0: டாக்டர் ஜிதேந்திர சிங், தேர்வு முறைகேடு தொடர்பான குற்றங்களுக்கான தண்டனையை கடுமையாக்கவும் விரைந்து நீதி கிடைக்கவும் இந்த புதிய சட்டத்திருத்தம் வகை செய்வதாக கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய அரசு தொழில்துறையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளின் விளைவாக மின்னணு தொழில்நுட்பத்துறையில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என மத்திய மின்னணு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், மின்னணு பொருட்களை உருவாக்குவதிலும் உற்பத்தியிலும் உலகின் மையமாக இந்தியா முன்னேறி வருகிறது என குறிப்பிட்டார். மின்னணு மேம்பாட்டிற்கான தனி நிதியம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் மின்னணு பொருட்கள் கண்டுபிடிப்பிலும் உற்பத்தியிலும் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஆராய்ச்சி மற்றும் உற்பத்திக்கு தேவையான உதவிகள் இந்த நிதியத்தின் மூலம் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். புத்தாக்க தொழில் முனைவோர் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை கொண்டுவரும் நிறுவனங்களுக்கு போதிய நிதி உதவி அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கென இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டு நிதி திரட்டப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் இல்லாத வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் தலைமையேற்று நடத்தும் 100 வார கால உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்த மாதம் 2ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். மை பாரத் இணையதளத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்பதற்கு இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் இந்த இயக்கத்தின் மூலம் ஏற்படுத்தப்படவுள்ளன. நாடு முழுவதும் மை பாரத் தன்னார்வலர்கள், நாட்டுநலப் பணியினர், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் 125 ஆன்மீக அமைப்புகள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் இந்த விழிப்புணர்வு இயக்கத்தை முன்னின்று நடத்துகிறது. நாட்டின் பாரம்பரிய ஓவியக் கலைஞர்கள் குழுவினர் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பாரம்பரிய ஓவியர்கள் தங்களது படைப்புகளை குடியரசுத் தலைவரிடம் வழங்கி வாழ்த்து பெற்றனர். பனாரஸ் மற்றும் கேரள ஓவியங்கள், தாங்கா, நயாகா, சர்பூர், மைசூர் ஆகியவற்றின் பாரம்பரிய ஓவியச் சின்னங்களை குடியரசுத் தலைவர் பார்வையிட்டார். நாட்டின் பாரம்பரிய கலாச்சார உயிரோவியச் சின்னங்களை எதிர்கால சந்ததியினருக்கும் கொண்டு செல்வதை ஊக்குவிக்கும் வகையில் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாட்டின் தடய அறிவியல் கட்டமைப்புகளை தொழில்நுட்ப ரீதியாக வலுப்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில், நிர்பயா நிதி உட்பட 4,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை தடய அறிவியல் துறையை மேம்படுத்துவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மரபணு சோதனை மற்றும் ஆராய்ச்சி பணிகளை மேம்படுத்த சண்டிகரில் மத்திய தடய அறிவியல் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள மத்திய தடய அறிவியல் ஆய்வகங்களில் நவீன கருவிகள் புதிதாக நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்னணு தடய அறிவியல் கட்டமைப்புகளும் மத்திய ஆய்வகங்களில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அமர்நாத் புனித யாத்திரையின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் குரு பௌர்ணமி தினமான இன்று ஸ்ரீநகரிலிருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் எடுத்துச் செல்லப்பட்டது. மகன் தீபேந்திரகிரி தலைமையில் அமர்நாத் புனித யாத்திரையின் பாரம்பரிய வழித்தடமான பஹல்காம் சேஷ்நாக் வழியாக சாரி முபாரக் கொண்டு செல்லப்படுகிறது. ரக்ஷாபந்தன் தினமான ஸ்ரவண பௌர்ணமி தினத்தன்று இந்த செங்கோல் அமர்நாத் கோவிலை சென்றடையும். அன்றைய தினம் சாரி முபாரக்கு பூஜை சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் குல்கர்னி 4வது இடத்தையும் சுயாஷ் 6வது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் குண்டு எறிதலில் தேஜீந்திரபால் சிங் தூர் மற்றும் சமர்தீப் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 51

கிலோ எடை பிரிவில் சாக்ஷி சௌத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். செர்பியாவின் நோவிசாதில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மிஃபெல் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாந்தா பூனாச்சா இக்வெடாரின் கொனால்சோ இஸ்கோப்டார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இங்கிலாந்தின் ஜியோ சாலிஸ்பரி இணையை வென்றது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தானி ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 14-21, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் வீங் சி ஹியூவை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகன மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்தம் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் மின்னணு தொழில்நுட்பத்துறையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரையின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீநகரிலிருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் இன்று எடுத்துச் செல்லப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து, தேனி பெரியகுளம் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வாசனை மற்றும் மலை தோட்ட பயிர்கள் துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் தா பிரபு அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
3: மிளகாய், இந்த மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா காய்கறி பயிர்களில் மிகவும் முக்கியமான ஒரு பயிராகும். இதை வந்து நம்ம தாவரவியல் முறைப்படி இதை வந்து கேப்சிகம் ஆனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் துவையூட்டக்கூடிய நறுமண பயிராக சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. இதில் வந்து ஊறுகாய், அடுத்து வந்து சாஸ் கெட்சப் மற்றும் ஓலியரிசின் போன்ற பொருட்கள் வந்து தயாரிக்கலாம். இந்த காய்ந்த மிளகாய் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களுக்கு அதிக அளவு நம்ம பயன்படுத்தி வருகின்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் மிளகாயில் பழத்தில் வைட்டமின் ஏ மற்றும் டி போன்ற சத்துக்கள் வந்து மிகவும் அதிகமான அளவில் இருக்கின்றது. அடுத்து வந்து இதனுடைய மண் மற்றும் தட்பவெப்ப நிலை. மிளகாயானது இரவை பயிராகவும் மானாவாரி பயிராகவும் சாகுபடிக்கு உகந்த பயிராகும். இது நல்ல வடிகால் வசதி உள்ள இருமண் பாங்கான மண் வகை வந்து இதனுடைய மிளகாய் சாகுபடிக்கு மிகவும் உகந்தது. மேலும் கலர் உவர் நிலங்களிலும் வறட்சி தாங்கி நன்றாக வளரக்கூடிய தன்மை உடையது. மண்ணின் கார அமிலத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா 6 முதல் 7.5 வரை இருப்பது வந்து இதனுடைய சாகுபடிக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். அடுத்து மிளகாய் சாகுபடிக்கு பொதுவாக வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 15 முதல் 30 டிகிரி சென்டிகிரேடு வெப்பநிலை தான் வந்து இதனுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெப்பநிலை வந்து 15 டிகிரி சென்டிகிரேடு குறைவாகவும் 30 டிகிரி சென்டிகிரேடை விட அதிகமாக இருந்ததுன்னா மிளகாயினுடைய வளர்ச்சி வந்து இது வந்து பாதிக்கும். அடுத்து வந்து நம்ம நிறைய ரகங்கள் வந்து மிளகாயில் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு உகந்த ரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம நிறைய ரகங்கள் வந்து இருக்கின்றன. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயில்பட்டி 1, கோயில்பட்டி 2, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிட்ட, கோயம்புத்தூர்லேருந்து வெளியிட்ட கோ 1, கோ 3, கோ 4, அடுத்து வந்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வெளியிட்ட PKM 1, அப்புறம் வந்து பரமக்குடி ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிட்ட பரமக்குடி 1 என்ற ரகங்கள், அப்புறம் PLR 1 என்ற ரகங்கள் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிட்ட வீரியூட்ட ரகங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு உகந்த ரகங்களாக இருக்கின்றன.

0: அதாவது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பருவம், அதாவது மிளகாய் சாகுபடிக்கு மிகவும் உகந்த பருவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜூன் முதல் ஜூலை ஒரு பருவம், அடுத்து வந்து அக்டோபர் முதல் நவம்பர், அடுத்து வந்து மார்ச் முதல் ஏப்ரல் மாதங்கள் வந்து சாகுபடிக்கு மிகவும் உகந்த மாதங்களாக இருக்கின்றன. அடுத்து வந்து விதையினுடைய அளவு, ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வீரிய ஒட்டு ரகங்களாக இருந்ததுன்னா 200 கிராம் பெர் ஹெக்டேருக்கு தேவைப்படும். அதே இது வந்து சாதாரண ரகமாக இருந்ததுன்னா ஒரு ஹெக்டேருக்கு 1 கிலோ விதை வந்து போதுமானது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொதுவாக நம்ம இரவை சாகுபடிக்கு வந்து நம்ம நாற்றங்கால நாற்று விட்டும் பின்பு வயல்களில் நட்டும் வந்து நம்ம பொதுவாக வந்து பண்ணுறோம். மானாவாரி சாகுபடி முறையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி விதைப்பு முறையை தான் நம்ம செய்து வருகின்றோம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா பொதுவாக நாற்றங்கால் விட்டு நடவு செய்கிறதுக்கு 1 கிலோ தேவைப்படும் ஒரு ஹெக்டேருக்கு. நேரடி விதைப்பாக பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹெக்டேருக்கு வந்து 3 கிலோ விதைகள் வந்து நமக்கு தேவைப்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விதையை வாங்கிட்டோம், அதுக்கடுத்து நம்ம நடவு செய்வதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனாக்க விதை நேர்த்தி, அந்த விதை நேர்த்திங்கிறது வந்து மிக மிக முக்கியமானது. இதில் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு நாற்றங்காலுக்கு தேவையான 4 சென்ட் நிலத்தை நன்கு கொத்தி 160 கிலோ நன்கு மக்கிய தொழுவுரம் மற்றும் வேப்பம் பண்ணாக்கு 150 கிலோ இட்டு நன்கு மண்ணுடன் கலந்து 1 மீட்டர் அகலம் மற்றும் தேவையான அளவு நீளமுள்ள மேட்டுப்பாத்துக்களை வந்து 10 முதல் 15 சென்டிமீட்டர் உயரத்தில் அமைக்க வேண்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஞ்சான நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த விதைப்பதற்கு முன்பாக விதைகளை ட்ரைகோடெர்மா விரடி 4 கிராம் என்ற அளவில் 24 மணி நேரத்துக்கு முன்பாக விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அதாவது விதைப்பதற்கு 30 நிமிடத்திற்கு முன்பாக அசோஸ்பைரிலாம் 40 கிராம் பெர் 400 கிராம் விதைக்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து நிழலில் உலர்த்த வேண்டும். பின்னர் மேட்டுப்பாத்திகளில் குறுக்கே 10 சென்டிமீட்டர் இடையில் கோடுகள் கிழித்து விதைகளை ஒரே சீராக விதைத்து மேல் மண்ணால் மூடிவிட வேண்டும்.
1: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி பெரியகுளம் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வாசனை மற்றும் மலை தோட்ட பயிர்கள் துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் தா பிரபு அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
2: நேரம் மாலை 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மண்ணும் மணியும்

0: இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் மண் புழுக்களின் மகத்துவமும் தயாரிப்பு உத்திகளும் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் புலத்தில் பணிபுரியும் டாக்டர் ஆர் பபிதா அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம்.
1: மண் புழு உரம் ஏன் நம்ம வந்து மண்ணுக்கு இடணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ நிறைய நம்ம வந்து ரசாயன உரங்களை பயன்படுத்தி மண்ணினுடைய தன்மைகள் அத்தனையும் மாறிடுச்சு. ஏன்னா அவை எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன்னுடைய சத்துக்கள் எல்லாத்தையும் இழந்துருது. அதனால மீண்டும் வந்து நம்ம இயற்கை விவசாயத்திற்கும் இயற்கை மாதிரி கொண்டு வரணும், மண்ணினுடைய வளத்தை கூட்டணும் அப்படின்றதான் இன்றைய விவசாயிகளின் நோக்கம், பேராசிரியர்கள் அறிஞர்களின் நோக்கமாக இருக்குது. அதனால இன்றைக்கி மண் வளத்தை நம்ம எப்படி கூட்டலாம், மண்புழு உரம் எப்படி நம்ம தயாரிக்கலாம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம மேடத்திட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம்
1: மேடம். மண்புழு அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறோம், மண்புழு உரம் தயாரிக்கணும் அப்படின்றதே எதற்காக இந்த இது வந்தது?
2: மண்புழு உரம் தயாரிக்கிறது அப்படிங்கிறது, அது நம்மளுடைய இதை வந்து ரெண்டா பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல வந்து மண்புழுனுடைய மகத்துவம் அப்படிங்கிறதே நம்ம முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ உலகம் முழுக்க நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிலங்கள்ல வேளாண்மை செய்யக்கூடிய நிலங்கள்ல பொதுவாக வந்துட்டு நம்ம வந்து பிரிக்கிறோம், எவ்வளோ வந்து அங்கக கரிமம் இருக்கணும் அப்படின்றத நம்ம பிரிக்கிறோம். அதில் வந்து 0.5% கீழே இருந்ததுன்னா அது ரொம்ப குறைந்த அளவு அப்படின்னும், 0.5%-0.75% அதாவது 0.75% வரைக்கும் இருந்ததுன்னா அதை வந்துட்டு நம்ம வந்து மத்திம அளவு அப்படின்னும், அதற்கு பிறகு வந்துட்டு 0.75% மேலே இருந்ததுன்னா அது வந்து அதிகமான அளவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா 1% மேலே இருக்கும் போது தான் நம்மளுடைய அங்கக கரிமம்னுடைய அளவு வந்து 1% மேலே இருக்கும் பொழுது தான் நல்லபடியாக நிலங்கள் வந்து நிறைய அதிகமான விளைச்சலை கொடுக்குது. இப்போ ரொம்ப கவலைக்கிடமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வேளாண்மை செய்யக்கூடிய

விவசாய நிலங்களில் வந்து தங்கக கரிமத்தினுடைய அளவு வந்துட்டு 0.3 to 0.6 அந்த அளவுக்கு ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஏன் குறைஞ்சது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நம்ம வந்து நம்ம விளைநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த விளை பொருட்கள் நம்ம எடுத்துட்ட பிறகு அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து நிலத்துக்குள்ளாரே திரும்ப நம்ம போடணும், அதை நிலத்துக்கே திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் அவங்க வந்து பின்பற்றின விஷயம். நம்ம அதை வந்து இப்போ நம்ம பல நேரங்களில் நம்ம அதை செய்ய முடியறது இல்லை. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, இந்த அங்கக கரிமம் அப்படிங்கிறது எதனால் உண்டாகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதுதான், அதாவது வேளாண் விளைபொருட்களுக்கு அப்புறமா இதுக்கு தாவர கழிவுகள், விலங்கினத்தினுடைய கழிவுகள், அது வந்து இறந்த பிறகு அதனுடைய செத்தைகள் குப்பைகள் இது எல்லாமே சேர்ந்தது தான். அப்போ நம்ம எங்கே நிலத்திலிருந்து நம்ம வந்திருக்கோம், அப்போ நிலத்துக்கே திரும்ப இவற்றை எல்லாத்தையுமே திரும்ப சேர்க்க வேண்டியது வந்து நம்மளுடைய கடமை. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ மண் ஒரு நிலத்தில் வந்து அங்கக கரிமத்தினுடைய அளவு வந்துட்டு அங்கக மண் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 to 12% வரைக்கும் அங்கக கரிமம் இருக்கும். பீட் சாயில்ஸ்ன்னு சொல்லுவோம், அதில் வந்து 50% வரைக்கும் அங்கக கரிமம் இருக்கும். அப்போ அங்கக கரிமம் ஏற ஏற

0: திரும்ப இவற்றை எல்லாத்தையுமே திரும்ப சேர்க்க வேண்டியது வந்து நம்மளுடைய கடமை. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மண் ஒரு நிலத்துல வந்து அங்கக கரிமத்தினுடைய அளவு வந்துட்டு அங்கக மண் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11-12% வரைக்கும் அங்கக கரிமம் இருக்கும். பீட் சாயில்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுல வந்து 50% வரைக்கும் அங்கக கரிமம் இருக்கும். அப்ப அங்கக கரிமம் ஏற ஏற என்ன உங்களுக்கு நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து தண்ணீரை பிடிச்சு வைக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி எல்லா சத்துக்களையும் அது வந்து உள்வாங்கி பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையும் அதுல ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ என்ன, நம்ம வந்து ஒரு ஒரு விளைநிலத்தில் வந்து 2% வந்து அங்கக கரிமம் இருக்குன்னு வச்சுப்போம். அதில் வந்து நீங்கள் 1 லிட்டர் தண்ணி ஊற்றுனா போதும். இப்போ நம்ம மண்புழுவை பொறுத்த வரையும் அதனுடைய கேஸ்டிங் சொல்கிறோம்ல, அதை வந்து நம்ம அதாவது அதனுடைய கழிவு, மண்புழுவனுடைய கழிவு, அதை தான் நம்ம உரமாக நம்ம வர்மி கம்போஸ்ட்ன்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது அதனுடைய வெயிட் மாதிரியே வந்து கிட்டத்தட்ட 9 மடங்குலேருந்து 10 மடங்கு அளவுக்கு அது தண்ணீரை வந்து அது பிடிச்சிக்கும், பிடிச்சி வச்சுக்கும். இப்போ நீங்கள் 2% ஆர்கானிக், அதாவது இந்த அங்கக கரிமம் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் 1 லிட்டர் தண்ணி தேவை விவசாயத்துக்குன்னா, 10 லிட்டர் தண்ணி தேவை அப்படின்னா 1 லிட்டர் நீங்கள் தண்ணி ஊற்றினாவே போதும். அப்போ அவ்வளோ தண்ணியை வந்து அது தேக்கி வச்சுக்கக்கூடிய தன்மை
1: இந்த ஈரப்பதத்தை
0: வச்சுக்குது. ஸோ நமக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தண்ணீரை நீங்கள் யாரை கேட்டாலும் விவசாயம் ஏன் வந்து பண்ணலை அப்படின்னு கேட்டால் சத்து இல்லை அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, தண்ணி இல்லைங்க பண்ணலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ தண்ணி அப்படிங்கிறது நீர் நீருனுடைய தேவை வந்து இன்னைக்கு விவசாயத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதுக்காகவே நம்ம வந்து மண்புழு உரத்தை வந்து நம்ம பரிந்துரைக்கணும்.
1: இப்போ இயற்கை உரங்கள் போடுறாங்கல்ல மேடம், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி கழிவுகள், பண்ணை கழிவுகள், நம்மளுடைய விவசாய கழிவுகள் இதெல்லாம் போடுறாங்க. போட்ட பிறகும் நம்ம வந்து மண்புழு உரம் போடணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கா, எப்படி அப்படி?
0: அதாவது இப்போ நான் சொன்ன அதே பதில் தான். என்னன்னா விவசாய உரங் இந்த மற்ற உரங்கள், கெமிக்கல் உரங்கள் நம்ம போடும்போது, ரசாயன உரங்கள் போடும்போது 10 மடங்கு வந்து தண்ணி தேவைப்படுது. இப்போ நீரில் வந்து அது எல்லாமே உப்புக்கள் தான், உப்புக்கள் எல்லாமே நீரில் கரையும் பொழுது அது உப்புத்தன்மை கொண்டதாக தான் இருக்குது. இப்போ நான் அதுக்கு அடுத்து நம்ம ஈசின்னு ஒரு இது இருக்குது, அதாவது நீர்னுடைய உப்புத்தன்மை. இப்போ நீரில் வந்து உப்புத்தன்மை வந்து 1 டெசிசீமென்ஸ்ன்னு சொல்லுவோம், அது ஒரு கணக்கீடுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கீழே இருக்கணும் இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு உப்பை வந்து குறைந்த அளவு தண்ணியில் வந்து கரைச்சி அதை வந்து செடிகளுக்கு ஊற்றும்போது செடிகளுடைய வேர்கள் வந்து பாதிக்கப்படுது, செடி வளர்ச்சி குறையுது. அப்போ அதை 10 மடங்கு தண்ணியில் நீங்கள் கரைச்சி தான் அதை வந்து செடிகளுக்கு கொடுக்க முடியும். அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் இந்த அங்கக கரிமம் இருக்கிற இடங்களில் தண்ணீர் தேவை வந்து ரொம்ப குறையுது. ஸோ அதனால் வந்து அப்படியே நம்ம வந்து இல்லை விவசாய இந்த ரசாயன உரங்கள் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் கூட இந்த மண்புழு உரங்களை வந்து முதல்ல கண்டிப்பாக அதை வந்து 6 டன் அதுதான் வந்து ரெக்கமெண்டேஷன், அதாவது 1 ஹெக்டேருக்கு 6 டன் அளவுக்கு நம்ம கொடுக்குறோம்.
1: இந்த மண்புழு உரம் அப்படின்றது தயாரிக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கான இட சூழல் எப்படி வந்து நம்ம தயாரிக்கணும்?
0: மண்புழுவில் தயாரிக்கிறதுக்கு இடசூழல்ங்கிறது என்னென்னா, ரொம்ப நிழலான இடம், அதில் வந்து அதுக்கு வெப்பம் வந்து ரொம்ப கம்மியாக அதுக்கு தேவை, அதாவது 25-30°C அந்த மாதிரி ரொம்ப இதாக சொல்லணும்னா கொஞ்சம் நிழல் பாங்கான இடங்கள். தண்ணீர் வந்து கிட்டத்தட்ட 60% தண்ணி அதில் எப்போவுமே இருக்கணும், நிறைய தண்ணீர் தேவை. ஏன்னா அது ரொம்ப தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அது அதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் உள்ளே வந்துட்டு அது துளை போட்டுட்டு திரும்ப மேலே வந்து துளை போட்டு மேலே மண்புழுக்கள் எல்லாமே அதை செய்கிறதுனால அதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கணும். அதனால் தண்ணீரும் அதிகமாக இருக்கணும், 60% ஈரப்பதத்தை நம்ம மண்புழு தயாரிக்கிற இடத்துல நம்ம மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி நிழலான இடங்கள் இருக்கணும்.
2: தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

0: சேலஞ்ச். மண்புழுக்களின் மகத்துவமும் தயாரிப்பு உத்திகளும் குறித்து டாக்டர் ஆர் பபிதா அவர்களுடனான நேர்முகம் தொடர்கிறது.
1: இப்போ அந்த படுக்கைகள் தயார் பண்ணுறது எப்படி பண்ணணும்?
2: மண்புழு படுக்கைகள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு பல முறைகள் இருக்குது. நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப சுலபமான முறைனா ரொம்ப அதிகமாக வந்து செலவு அதிகமாக ஏற்படாத மாதிரியான படுக்கைகளை நம்ம வந்து தயாரிச்சுக்கலாம். பொதுவாக வந்து ஒரு ஒரு சட்டம் அப்படின்னு எதுவுமே கிடையாது, ரூல் அப்படின்னு எதுவுமே கிடையாது. என்னென்னா நமக்கு எவ்வளோ நீளம் வேணாலும் நம்ம அமைச்சிக்கலாம். 6 அடியிலிருந்து 10 அடி அந்த அளவுக்கு கூட நீளம் அமைச்சிக்கலாம். அகலம் வந்து நம்ம உள்ளே போய் வேலை செய்யறதுக்கு ஏதுவாக இருக்கணும். அதனால பொதுவாக வந்து 3 அடி அகலங்களை வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. 2 மீட்டர் அப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத அளவாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதனுடைய உயரம் ஹைட்டுன்னு சொல்கிறோம்ல, அது வந்து 0.9 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட 1.5 அடி அதுவும் அப்படிங்கிறத வந்து ஒரு இதாக நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த படுக்கைகள் வந்துட்டு ஒரு நிழலான நிழல் நமக்கு தேவை அப்படின்னா மேலே வந்து ஒரு கூரை வேஞ்சிக்கலாம், இல்லை வந்து துணியாலான ஷெட்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம்.
1: வந்து வெயில் ரொம்ப வந்து
2: படாம இருக்கிற மாதிரி, அது வெயில ரொம்ப அதிகமா வந்துட்டு நீர் வெளியேற்றமாகாம இருக்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கலாம்.
1: இப்ப படுக்கைகள் தயார் பண்றதுக்கு இந்த மாதிரின்னு சொல்லிட்டீங்க மேடம், எந்த வகை புழுக்கள் வந்து நம்ம இந்த சூழ்நிலைக்கு தகுந்ததா இருக்கும், எத்தனை வகைகள் இருக்கு?
2: இது ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது இப்ப ரொம்ப நமக்கு மண்புழுனுடைய மகத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து 1 ஏக்கர் நிலத்தில் வந்து 4 லட்சம் நிறைய அங்கக கரிமம் இருக்கக்கூடிய நிலங்கள் நான் சொல்கிறது, இல்லை சாதாரணமாகவே வச்சுக்கலாம், சாதாரணமாக நம்ம விவசாயம் பண்ணுற நிலங்களில் 2 லட்சம் வரைக்கும் மண்புழுக்கள் இருக்கும் 1 ஏக்கரில். இப்போ அதுவே வந்துட்டு நல்ல அங்கக கரிமம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்துட்டு உங்களுக்கு 4 லட்சம் வரைக்கும் மண்புழுக்கள் இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு மண்புழு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து உள்ள தொலை

0: ஓடுது. அதாவது 10 தடவை உள்ள இறங்குது, திரும்ப 10 தடவை மேலே ஏறுது. ஒரு நாளைக்கு அது வந்து பல துளைகளை போடுது. ஒரு சராசரியா அந்த 400,000 மண்புழுக்கள், 1 ஏக்கர் நிலத்துல வந்து 400,000 மண்புழுக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அது கிட்டத்தட்ட 288 கோடி துளைகளை போடுது, சரிங்களா, ஒரு வருஷத்துக்கு. அப்ப நீங்க ஒரு நிலத்தை வந்து உழுதோனா கூட அந்த அளவுக்கு துளைகளை நம்மளால ஏற்படுத்த முடியுமாங்கிறது பெரிய சந்தேகம். இப்ப இதுல எப்படி சரி துளைகள் போடுது, எவ்வளவு ஆழத்துக்கு போடும் அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வி. இப்ப இதுலயே வந்து 3 வகையான மண்புழுக்கள் இருக்கு. வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல மட்டும் இருக்கக்கூடிய மேல்மட்ட புழுக்கள், அப்புறம் நடுவுல இருக்கக்கூடிய இடைமட்ட புழுக்கள், அப்புறம் கீழே இருக்கக்கூடிய அடிமட்ட புழுக்கள். 3 வகையான மண்புழுக்கள் இருக்கு. இப்ப இந்த மேல இருக்கக்கூடிய மேல்மட்ட புழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா மேலதான் இருக்கும், அதாவது இலை சத்த குப்பெல்லாம் விழற இடத்துல மேல மட்டும்தான் இருக்கும். அங்க இருக்கிற அந்த தாவரங்கள்ல இருந்து வரக்கூடிய கழிவுகளை மட்டுமே அது உண்டு வாழக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்புழுக்கு ரொம்ப இதான தகவல் என்ன அப்படின்னா, அதுக்கு ரொம்ப பிடிச்சது சாணம். இந்த மேல இருக்கக்கூடிய மண்புழுக்கள் வந்து அது ரொம்ப ஆழமா போகாது, 3 அடி வரைக்கும் போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா சாணத்தை நீங்க 4 அடியில வச்சா கூட அங்க வரைக்கும் அது தோண்டி போகக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. இதுதான் நம்ம வந்து மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு இந்த மண்புழுக்களை தான் நம்ம வந்து பயன்படுத்துறோம். ரெட் வேர்ம்ஸ் சொல்லுவாங்க, ஆப்பிரிக்க தேசத்துல இருந்து இருக்கிற வேர்ம், இன்னொன்னு ரெட் வேர்ம்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் தான் இதுக்கு ஏது, நம்ம வந்து மண்புழு உரம் தயாரிக்க இதை ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இது வந்து சீக்கிரமா வந்துட்டு உருவாகிறது பெருகும், ரொம்ப குறைந்த நேரத்துல ரொம்ப அதிகமா பெருகக்கூடியது. இப்ப ரொம்ப ஒரு கணக்குக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மண்புழு வந்து அது முட்டையில இருந்து வெளியே வந்து ஒரு 6 வாரத்துக்குள்ள முட்டையிடுறதுக்கு தயாராயிடும். அப்படி முட்டையிடுற இது மண்புழுக்கள் வந்துட்டு 1 வாரத்துல இருந்து 10 நாளைக்குள்ள ஒரு முட்டை, அதுல 7 கருமுட்டைகள் இருக்கும். அதுல இருந்து 3 ல் இருந்து 7 புழுக்கள் வந்து வெளியே வருது. அப்ப நம்ம அதை யோசிச்சுக்கலாம், எவ்வளவு வந்து அது பல்கி பெருகக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இதை வந்துட்டு நம்ம ரொம்ப முக்கியமானதா, இல்ல நம்மளுடைய மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு இதை நம்ம முதன்மையா பயன்படுத்துறோம், ரொம்ப வந்து இது நம்ம பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சரியானதா இருக்கு. அடுத்தது வந்து நான் சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா இடைமட்ட புழுக்கள். இந்த இடைமட்ட புழுக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தாவர கழிவுகள் பிளஸ் மண் எல்லாத்தையுமே சேர்த்து அது உண்டு செரிச்சு வெளியே தள்ளக்கூடியது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து 1-8 அடி ஆழத்துல வரைக்கும் இருக்கும், சில நேரங்கள்ல 10 அடி ஆழத்துல கூட இருக்கலாம். இந்த மண்புழுக்களுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வெறும் மண்ணை மட்டுமே, அது வந்து ரொம்ப ஆழத்துல இருக்கக்கூடிய அடிமட்ட புழுக்கள். நம்மளுடைய இந்த ரொம்ப நமக்கு உதவி செய்யக்கூடியது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த அடிமட்ட புழுக்கள் தான். விவசாய நிலங்கள்ல நான் சொல்றேன், விவசாய நிலங்கள்ல ரொம்ப உதவி செய்யக்கூடியது இந்த அடிமட்டத்துல இருக்கக்கூடிய புழுக்கள். இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 15 ல் இருந்து 20 அடி ஆழம் வரைக்கும் அது இருக்கும். அப்ப நீங்க யோசிச்சுக்கோங்க, இப்ப நான் சராசரியா ஒரு மண்புழு, நம்ம சாதாரணமா நான் சொன்னல சர்ஃபேஸ் அந்த மேல்மட்ட புழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 20 மில்லிமீட்டர்ல இருந்து நம்ம இந்தியாவில வந்து 1 மீட்டர் நீளம் உள்ள மண்புழுக்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இருக்கு. இது ஆஸ்திரேலியால எல்லாம் பாத்தீங்கன்னா 4 மீட்டர் நீளம் உள்ள புழுக்கள் இருக்கு. ஆப்பிரிக்கால 7 மீட்டர் நீளம் உள்ள மண்புழுக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இருக்கு.
1: அது பாம்பு மாதிரி இருக்காது,
0: ஆமா நல்ல நீளமா இருக்கும், ஒல்லியா தான் இருக்கும், நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது மண்புழுக்கள்னு நமக்கு தெரியும் இல்லையா, நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்ப அந்த மாதிரி அது வந்து என்ன பண்ணுதுன்னா, உள்ள வந்து நல்ல துளையிட்டு 20 அடி வரைக்கும் கீழே தான் போய் ஒளிஞ்சுக்கும், அது உள்ளதான் இருக்கும். ரொம்ப வந்து அது பெருகிறதுக்கோ இல்ல ஒரு இடம் மாறி போய் இருக்கிறதுக்கோ அது வந்து ரொம்ப ஆசைப்படாது. ஆனா இந்த அடிமட்ட புழுக்களினுடைய முக்கியத்துவமா ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இப்படி சைட்ல பிரான்ச் பண்ணிப்போம், அதாவது சைட்ல வந்து கிளை விட்டு போகக்கூடியது. இப்ப மத்தது அந்த இடைமட்ட புழுக்கள் வந்து நேரா தான் உள்ள துளையிடும், இது வந்து சைட்ல எல்லாம் துளையிட்டு இருக்கும். என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, மேல இருக்கிற மழை நீர் பெய்யும் போது அது உள்ள வந்து அந்த துளைகள் வழியா வந்து அது உள்ள இறங்குது. அப்படி இறங்கும் போது அது வந்து குட்டி குட்டி மைக்ரோ டேம்ஸ் சொல்றாங்க, குட்டி குட்டியா வந்து ஒரு நீரை வந்து சேமிக்கிற ஒரு இடங்கள், அது நிறைய வந்து பூமியில 20 அடி ஆழம் வரைக்கும் அது வந்து கொண்டு வந்து வச்சுக்குது. அதனாலதான் நான் சொல்றேன், நீர் தேவையை ரொம்ப இது குறைக்கக்கூடியது அப்படிங்கறதுக்கு முக்கியமான ஒரு ஆதாரம் இதுதான்.
2: மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் இதுவரை மண்புழுக்களின் மகத்துவமும் தயாரிப்பு உத்திகளும் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் புலத்தில் பணிபுரியும் டாக்டர் ஆர். பப்பிதா அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.

0: தொடர்வது வேளாண் தகவல்.
1: இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் தேனீக்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய தேனீக்களின் காட்டு கூட்டங்களை ஈர்த்து குடியேறச் செய்வதில் எளிய சுடுமண் பானை தொழில்நுட்பம் பயனுள்ளதாக கண்டறியப்பட்டு உள்ளது. இந்தியாவில் காணப்படும் பல்வேறு தேனீ இனங்களில் இந்திய தேனீ, அதாவது ஏபிஸ் செரானா இண்டிகா, முக்கிய உள்நாட்டு மகரந்த சேர்க்கையாளராக விளங்குகிறது. தேனீக்கள் இயற்கையாக கூடு அமைக்கும் பொந்துகளை ஒத்திருக்கும் களிமண் பானைகள் பயன்படுத்தப்படுகின்றன. பானையின் வாய்ப்பகுதி 15 சென்டிமீட்டர் விட்டம், வயிற்றுப்பகுதி விட்டம் 45 சென்டிமீட்டர், ஆழம் 40 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். பானையின் உள்ளே உருகிய தேன் மெழுகினை பூச வேண்டும். இந்த மெழுகு பூச்சானது தேன் தேடும் தேனீக்களை ஈர்த்து அந்த இடத்தை கூடு அமைக்கும் இடமாக ஆய்வு செய்ய தூண்டுகிறது. பானை வைக்கப்படும் இடத்தை பொறுத்தே தேனீக்கள் கூடு அமைப்பது சாத்தியமாகும். அடர்த்தியான மரக்கிளைகளுக்குள், குறிப்பாக மாமரங்களின் அடர்ந்த இலைகளுக்கிடையில் மெழுகு பூசப்பட்ட பானைகளை பாதுகாப்பான முறையில் தலைகீழாக கட்டி தொங்கவிட வேண்டும். நாள் முழுவதும் போதுமான நிழல், நேரடி சூரிய ஒளி, மழை, இயற்கை எதிரிகள் மற்றும் மனித இடையூறுகளிலிருந்து பாதுகாப்பு, குளிர்ச்சியான இருண்ட சூழல், அடர்த்தியான இலை அமைப்பு ஆகியவை புதிய கூடு அமைக்க தேடும் தேனீ கூட்டங்களை ஈர்க்கும் சாதகமான நுண்ணிய காலநிலையை உருவாக்குகிறது. கள ஆய்வுகளின்படி பானைகள் கட்டிய சில நாட்களிலேயே தேனீக்கள் அவற்றை ஆய்வு செய்ய துவங்கி 3 வாரங்களுக்குள் காட்டு தேனீ கூட்டங்கள் பானைக்குள் குடியேறுகின்றன. ஒருமுறை கூட்டம் நிலை பெற்றவுடன் தேனீக்கள் விரைவாக தேனடைகள் அமைத்து புழுக்களை வளர்த்து மகரந்த தூள்கள் தேனை சேகரிக்க தொடங்குகின்றன. பானைகள் வெப்ப மாற்றங்களிலிருந்து பாதுகாப்பு அளித்து தேனீ கூட்ட வளர்ச்சிக்கு ஏற்ற சூழலை வழங்குகின்றன. இந்த முறைக்கு மிக குறைந்த முதலீடு மட்டுமே தேவைப்படுவதால் விவசாயிகள், தோட்டக்கலை ஆர்வலர்கள், கல்வி நிறுவனங்கள் மிகவும் எளிதில் பின்பற்றலாம். வீடுகளில் மரங்கள் இருந்தாலும் இம்முறையில் காட்டு தேனீக்களை வளர்க்க முடியும். புதிதாக உருவாகும் ஒவ்வொரு தேனீ கூட்டமும் தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்றன. தேனீக்கள் தேன் மற்றும் மகரந்த தூள்களை சேகரிப்பதற்காக மலர்களுக்கு இடையே தொடர்ந்து சுற்றுவதால் பூக்களின் மகரந்த சேர்க்கை மேம்படுகிறது. சுறுசுறுப்பான தேனீ கூட்டம் கூட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் உள்ள பயிர்களுக்கு மகரந்த சேர்க்கை சேவையை வழங்குகிறது. மாம்பழம், கொய்யா, சப்போட்டா, மாதுளை மரங்கள், பயறு வகைகளில் விதை மற்றும் காய் உற்பத்தி, பூசணிக்காய், வெள்ளரி உள்ளிட்ட கொடி வகை காய்கறிகள், எண்ணெய் வித்து பயிர்களில் விதை உற்பத்தி, மருத்துவ அலங்கார தாவரங்களில் மகரந்த சேர்க்கைக்கு தேனீக்கள் உதவுகின்றன. இதன் மூலம் அதிக மகசூல், தரமான விளைபொருட்கள் கிடைப்பதால் கூடுதல் வருமானத்தை உறுதி செய்கிறது. வேளாண் துறையை தாண்டி சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கும் இந்திய தேனீக்கள் தங்கள் பங்களிப்பை வழங்குகின்றன. உலகளவில் மகரந்த சேர்க்கையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வரும் நிலையில் இத்தகைய குறைந்த செலவிலான தேனீ வளர்ப்பு முயற்சிகள் மிகவும் அவசியமானவை என வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சிவகங்கை செட்டிநாடு தெரிவிக்கின்றது.
0: இதுவரை வேளாண் தகவல் நிகழ்ச்சியில் தேனீக்கள் பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள்.

இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை, நல்ல விதை நல்ல விளைச்சல் தரும், நல்ல விதை நல்ல விளைச்சல் தரும். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடை பெறும் முன் களைக்கொல்லிகளை களை முளைப்பதற்கு முன் மற்றும் பின் என இரு வகைகளில் தெளிக்கலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சி.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கான தண்டனையை அதிகரிப்பதற்கான அம்சங்கள் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான கடுமையான பிரிவுகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. இது தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென மாநிலந்தோறும் விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளின் விசாரணையை 2 மாதங்களுக்குள் முடிப்பதை கட்டாயமாக்குவதற்கான அம்சங்களும் இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 6 கோடிக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக தூர்தர்ஷன் செய்தி இணையப்பக்கத்தில் வெளியான செய்தியையும் பகிர்ந்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 12 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் எடுத்துரைத்தார். பாதுகாப்பான ரயில் பயணத்தை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். இதற்கான நிதி ஒதுக்கீடும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2014 ஆம் ஆண்டு 39,200 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 1,20,389 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நந்தனத்தில் உள்ள மெட்ரோ தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மெட்ரோ ரயிலிலும் முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாயிகள் செலுத்த வேண்டிய நிலவரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக இந்த கூட்டத்தில் பாமக தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாசும், பொதுச் செயலாளராக திரு வடிவேல் ராவணனும், பொருளாளராக திருமதி திலகபாமாவும் மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தவிக அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கென சட்டத்திருத்த மசோதாவை சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டுவர தவிக அரசு முடிவு செய்துள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் சட்டவிரோத மதுபான விற்பனையை அதிகரிக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மதுபான கடைகளை படிப்படியாக மூடும் நடவடிக்கைகளை தவிக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றங்கள் மற்றும் மகளிர் நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. பாலியல் குற்ற வழக்குகளின் விசாரணையை தேவையின்றி ஒத்திவைக்கக்கூடாது என்று தலைமை பதிவாளர் நீதிமன்றங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செர்பியாவின் நொவிசாடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கத்தையும் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின்

ஆண் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் குல்கர்னி 4வது இடத்தையும் சுயாஷ் 6வது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் குண்டு எறிதலில் தஜீந்தர்பால் சிங் தூர் மற்றும் சமர்தீப் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை பிரிவில் சாக்ஷி சௌத்ரி மற்றும் அருந்ததியும், ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் அங்குஷ் நரேந்தர் மற்றும் சச்சின் சிவாஜும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் மெஃபல் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா புனாச்சா ஈக்வடாரின் கோன்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், தருண் மண்ணேப்பள்ளி, கிரண் ஜார்ஜ், தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:05.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் இது நம்ம ஏரியா. இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக சௌராஷ்டிரா கல்லூரியைச் சேர்ந்த மாணவர் துஷ்யந்த் அவர்கள் அணு ஆயுதம் குறித்து உரை வழங்க காத்துக்கிட்டு இருக்காரு. வாங்க என்ன சொல்றாருன்னு கேட்கலாம்.
3: ஒரு நாடு சக்தி வாய்ந்த நாடான்னு எதை வச்சு சொல்றோம்? அந்த நாட்டோட மக்கள் தொகை இல்லையா, இல்ல பொருளாதாரத்திலையா? கிடையாது. உலக அரங்கில் அது எவ்வளவு பாதுகாப்பா தன்னை நிலநடத்தி வச்சிருக்குதுங்கிற என்பதுதான் இருக்கு அதோட பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பின் உச்சமா கருதப்படுறதுதான் அணு ஆயுதம். இந்தியாவும் அந்த பாதையை தேர்வு செஞ்ச நாடுதான் இந்தியா. இந்தியான்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருவது என்ன? ஒற்றுமை, சமத்துவம், சகோதரத்துவம். ஆனால் எப்படி இந்தியா அணு ஆயுதத்தை எடுத்தாங்க? ஏன் எடுத்தாங்க? அணு ஆயுதம் எடுக்க அவசியம் ஏற்பட்டுச்சா, இல்லை கட்டாயம் ஏற்பட்டுச்சா? ரெண்டுமே தான் நடந்தது. உலக நாடுகளே யார் யார் அணு ஆயுதம் வச்சுருந்தாங்க அவங்க தான் மற்ற நாடுகளையும் ஆள முடியும்னு ஒரு மிதப்பில் இருந்தாங்க. 1947 சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவும் அமைதியான நாடாக தான் தன்னை வெளிப்படுத்துச்சு. ஜவஹர்லால் நேருவும் அணுசக்தி மனித குலத்திற்கு பயன்பட வேண்டும், அதற்கு நான் அலைன்மெண்ட் கொள்கையும் பின்பற்றணும்னு சொன்னார். ஆனால் உலகமும் அப்போ கோல்டு வாரில் இருந்துச்சு. யுனைடெட் ஸ்டேட்ஸஸ் மற்றும் சோவியத் யூனியன் பயங்கரமான போட்டியில் இருந்துச்சு. அணு ஆயுதத்தை ஒரு அதிகாரத்தின் அடையாளமே பார்த்தாங்க. மொதல் அணு ஆயுதம்னா என்னன்னு சொல்கிறேன். அணு ஆயுதம் என்பது அணுக்கரு பிரிவினை அல்லது அணுக்கரு இணைவு மூலம் வெளிப்படுற மிகப்பெரிய பயங்கரமான சக்தியாகும். இது வெடிச்சதுன்னா அடுத்த பல வருஷத்துக்கு அந்த இடத்துல ஒரு புல் பூண்டு கூட முடிக்காதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஜப்பானில் ஹிரோசிமா மற்றும் நாகசாமின்ற பகுதியில் அமெரிக்கா போட்ட அணுகுண்டு தான் இன்னும் வரைக்கும் அந்த இடத்துல ஒரு புல் பூண்டு கூட முடிக்காத இடமும் மாற்றிகிட்டு இருக்கு. அதிலிருந்து உலக நாடுகள் ஒன்று தெளிவாக புரிஞ்சிடுச்சு, அணு ஆயுதம் இருந்தால் மற்ற நாடுகள் தங்களை தாக்க முடியாதுன்னு. முதல் அணு சோதனை இந்தியாவில் எப்போ நடந்துச்சுன்னு தெரியுமா? 18 May 1974 ராஜஸ்தானில் பொக்ரான்ற பகுதியில் இந்தியா தனது முதல் அணுசக்தி சோதனை நடத்துகிறாங்க. அப்போ பிரதமராக இருந்தவங்க இந்திரா காந்தி. உலக நாடுகள்லாம் தனது முதல் சைலண்ட் சோதனை திரும்பி பார்க்க வச்சது இந்த சோதனை. அதனால் இந்த சோதனையை ஸ்மைலிங் புத்தான்னு கூட கூப்பிட்டாங்க. ஏன் இந்த சோதனை தெரியுமா? சீனாவின் அணுசக்தி, பிராந்திய பாதுகாப்பு கவலை, இந்தியாவின் தன்னம்பிக்கை, இந்த இடத்துல இருந்து தான் இந்தியா அணு ஆயுதத்தை சீரியஸாகவே எடுத்தாங்க. இதனால் உலக நாடுகள் இந்தியாவிற்கு பொருளாதார நெருக்கடிகள் கூட கொடுத்தாங்க. அடுத்த 28 பிறகு 1998 இன்னொரு சோதனை, மறுபடியும் பொக்ரானில் ஒரு சோதனையான. அப்போ பிரதமராக இருந்தவங்க அட்டல் பிகாரி வாஜ்பாய். இதுக்கு ஆப்ரேஷன் சக்தின்னு பேர் வச்சாங்க. இந்த ஆப்ரேஷன் சக்தி சோதனையில் முக்கியமாக பங்கு வச்சவர் தான் நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள். அவர் இப்போ ஒரு வாக்கியம் சொன்னார், அதுதான் ஸ்ட்ரென்த்ஸ் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த்ஸ், அதாவது உன்னிடம் சக்தி இருந்தால் தான் உலகம் ஒன்றை மதிக்கும்னு. இந்த சோதனைக்கான தாக்கம் இருக்கும் இல்லையா, அது பெரிதளவிலே இருந்துச்சு இந்தியாவுக்கு. என்னதான் பொருளாதார நெருக்கடிகள் தடைகள் இருந்தும் நீண்ட காலத்துக்கு அப்புறம் இந்தியா உலக அரங்கில் முக்கியமான சக்தியாகவே பார்க்கப்பட்டுச்சு. 2008 அமெரிக்காவில் அணு ஆயுத ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. பாதுகாப்பில் மிகப்பெரிய முன்னேற்றமாகவே இருந்துச்சு. நியூக்ளியர் ட்ரெயின்னு சொல்கிற நிலம், கடல், வானம் எல்லாத்துலேயும் பலம் வாய்ந்ததாக மாறினாங்க நம்ம இந்தியா. இன்னைக்கு இந்தியா நோ ஃபர்ஸ்ட் யூஸ் என்ற கொள்கையை பின்பற்றுறாங்க. அதாவது முதல்ல தாக்க மாட்டோம், பாதுகாக்க மட்டும் வச்சுப்போம். ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்லட்டுமா இந்த உரையை முடிச்சதுக்கு? அணு ஆயுதம் அழிவை தான் தரும், ஆனாலும் பாதுகாப்பும் கவசமும் கூட. அமைதியை விரும்புகிற நாடு தான் இந்தியாவும். அதே நேரத்தில் தன்னை காக்கும் சக்தியும் கொண்டிருக்கணும் இல்லையா? அப்துல் கலாம் மாதிரி ஐயா போன்ற விஞ்ஞானிகள் இருந்தனால தான்

0: நம்பிக்கையாக உலக அரங்கில் தன்னம்பிக்கையுடன் இருக்குது. சக்தி இருக்குது, ஆனால் அந்த சக்தியை பொறுப்புடன் பயன்படுத்துகிற மனசு தான் பெருசு. இதுதான் இந்தியா.
1: தங்கத்தின் விலை மதிப்பு குறித்து ஒரு சின்ன கலந்துரையாடலாக நமக்கு வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க மாணவர்கள் சூரிய பிரகாஷ், சூரஜ்குமார் மற்றும் சேது.
2: என்ன தம்பி, இன்னைக்கு பேப்பரை பார்த்தேன், தங்க விலை ஏறிடுச்சு. சாதாரண நடுத்தர வர்க்கம் கல்யாணம் பண்ணவே யோசிக்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் எப்போதான் குறையும்?
3: தம்பி, நான் வேலை செய்யற காலத்துல சவரன் 10,000 ரூபாய்க்கு கீழே இருந்துச்சு. அப்பெல்லாம் மக்கள் தங்க விலை ஏறும்னு கவலைப்படலை. ஆனா இப்ப அதோட விலையை ஏறத பார்த்தா தலையெல்லாம் சுத்துது.
4: அண்ணே, தங்க விலைங்கிறது வெறும் கடையில இருக்கிற விலை இல்லை, அது உலகத்தோட துடிப்பு. ஏன் விலை ஏறுதுன்னு 3 முக்கியமான காரணம் இருக்கு.
2: என்னது, உலகத்தோட துடிப்புக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்?
4: இருக்கு இருக்கு இவனை. முதல்ல தேவைப்பற்றும் விநியோகம். இந்தியாவில் பண்டிகை முகூர்த்தங்கிறது தங்கத்துக்கு எப்பவும் கிராக்கி உண்டு. ஆனால் உலக அளவுக்கு தங்கம் கிடைக்கிறது குறைவாக இருக்கு. ஒரு பொருளுக்கு தேவை அதிகம், ஆனால் உற்பத்தி குறைவுனா என்ன ஆகும்? விலை ஏறும், அவ்வளோதான்.
3: அது சரி தம்பி, ஆனால் முன்னாடியெல்லாம் இவ்வளோ வேகமாக ஏறலையே.
4: இப்போதான் 2வது காரணம் வருது, புவிசார் அரசியல் பதட்டங்கள். உலகத்துக்கு எங்கேயாவது போர் நடக்குது, அல்லது ஒரு பெரிய நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் பிரச்சனை வருதுன்னா முதலீட்டாளர்கள் என்ன செய்வாங்க? பயத்தில் பங்குகளை விட்டுட்டு பாதுகாப்பான தங்கத்துக்கு ஓடுவாங்க. இதனால தான் மவுசு கூடி விலை எகிரிடுது.
2: ஓ, அப்போ உலகத்தில் சண்டை நடந்தால் எங்கள் நம்ம கடை நகைக்கடையில் விலை ஏறுமா?
3: அதெல்லாம் புரியுதுப்பா. அப்போ 3வது காரணம் என்ன?
4: அதுதான் ரொம்ப முக்கியம். மத்திய வங்கிகள் மற்றும் டாலர் மதிப்பு. பெரிய பெரிய நாடுகளோட வங்கிகள் தங்கத்தை வாங்கி பதுக்க வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க பணத்தோட மதிப்பு ஆடும்போது தங்கம் தான் அவங்களுக்கு நம்பிக்கை. அப்புறம் தங்கம் அமெரிக்க டாலர் அடிப்படையில் தான் கணக்கிடப்படுது. டாலர் மதிப்பு ஏறினாலும், நம்ம ரூபாய் மதிப்பு டாலருக்கு எதிராக பலவீனம் அடைஞ்சாலும், தங்கம் வில நமக்கு கூடுதல் சுமையை தரும்.
2: அடேங்க அப்பா, நான் நினைச்ச வெறும் கடையில் இருக்கிற ஆளுங்க தான் விலை நிர்ணயம் செய்கிறாங்கன்னு. இவ்வளவு பின்னணி இருக்கா?
3: இப்போ உனக்கு புரியுதாப்பா, இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார சங்கிலி. தங்கங்கிறது வெறும் நகை மட்டும் கிடையாது, அது ஒரு நாட்டோட பொருளாதார பாதுகாப்பும் கூட.
4: கரெக்ட் என்ன, அதனால தான் தங்கம் விலை அவ்வளவு சீக்கிரம் குறைய மாட்டேங்குது. உலகத்தில் அமைதி நிலவி பொருளாதார நிலைத்தன்மை வர்ற வரைக்கும் இது எகிரிட்டே தான் இருக்கும்.
2: சரி தம்பி, இப்போ புரியுது. வாங்குறவங்க பிளான் பண்ணி தான் ஆகணும்.
1: தொடர்ந்து எஸ் வெள்ளிச்சாமி நாடார் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் ஜே பொன்ராஜ், ஜே தமிழ்ச்செல்வி மற்றும் க இலக்கியா அவர்கள் தமிழ் கலாச்சாரம் அன்றும் இன்றும் என்ற தலைப்புல கலந்துரையாடல் வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
5: முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்திலே அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத என் முத்தமிழே, முதத்தமிழே, மூத்த தமிழே, செந்தமிழே, பைந்தமிழே, நறுந்தமிழே, நற்றமிழே, மானே, மரகதமே, தேனே, திகட்டாத திரவியமே, தாயே என் தமிழை உன்னை வணங்கி வணக்கம். கலாச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம் தமிழர்களை மிஞ்ச ஆளே கிடையாதுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, தமிழ் கலாச்சாரத்துல மட்டும்தான் விருந்தோம்பல் பண்புங்கிற ஒரு பண்பு இருக்குது. வேற எந்த மொழிகளுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பாக அது பார்க்கப்படுகிறது.
6: தமிழர்களை பொறுத்த வரைக்கும் முன்பின் தெரியாதவர்களை கூட தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து உணவளிக்கும் பழக்கம் நம்முடைய தமிழர்களுக்கே உறுத்தானது என்று இலக்கியமும் கூறுகின்றது.
7: ஆனா இப்போ அந்த கலாச்சாரம் எல்லாம் மாறி உறவினர்களுக்கு கூட உணவளிக்க முடியாத கலாச்சாரமா மாறி போச்சு. உறவினர்களுக்கு என்ன, நமக்கே ஆர்டர் பண்ணி
5: அந்த காலத்துல யாசகம் வெளியில நின்னு சோறு கேட்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ள இருந்து சோறு எடுத்துட்டு போய் போடுவோம். ஆனா இப்ப ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுனால வெளியில இருந்து சாப்பாடு வருது. இந்த ஒரு அவல நிலை இன்றைக்கு மாறிடுச்சுன்னா கலாச்சாரம் சீரழிஞ்சு போயிட்டு இருக்குனால சொல்லணும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தோட வாழக்கூடிய முறை.
6: ஆமாங்க, அந்த காலத்துல கூட்டு குடும்பமா தாத்தா, பாட்டி, அண்ணே, தங்கச்சி, அப்பா எல்லாரும் ஒரே மாதிரியா உறவுகள் எல்லாம் சேர்ந்து ஒரே வீட்டுல சந்தோஷமா ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து வந்தாங்க.
7: அது மட்டுமா, வழிபோக்கர்கள் ஓய்வெடுக்க வீடுகள்ல திண்ணை அப்படி ஒண்ணு கட்டினாங்க. தாகத்துல வரவங்களுக்கு குடிக்க மோர், தயிர் இது மாதிரி போன்ற குடிர்பானங்கள் எல்லாம் கொடுத்தாங்க.
5: ஆனா இப்ப வீட்டை சுத்தி காம்பவுண்ட் சுவர் கட்டிட்டு அதுக்கு ஒரு வாட்ச்மேன போட்டு அந்த கேட்டுக்குள்ள ஒரு நாய வளர்த்து வெளியில நாய்கள் ஜாக்கிரதைன்னு வேற போர்டு போட்டிருக்காங்க. இந்த அவல நிலை என்ன சொல்றது, இந்த தலைப்பை வச்சு ஒரு பாட்டு கூட பாடலாங்க. நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், நாலு நாகரீகம் ஓடி வந்து கெடுக்கும், காலையில எந்திரிச்சு கலப்ப மாட்டை ஓட்டிக்கிட்டு காடு வயல் உண்டுதெல்லாம். அப்போ இப்போ காப்பி தண்ணிய குடிச்சு போட்டு காலையில எந்திரிக்காம மீண்டும் மீண்டும் தூங்குறது இப்போ அப்படின்னு இந்த பாட்டே பாடலாங்க.
6: ஆமா, அந்த காலத்துடைய உணவு முறைகளை பத்தி சொல்லணும்னா, அந்த காலத்துல பார்த்தோம்னா வீடு தவறாம வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கிற மாதிரி உணவு தயாரிப்பதற்கு உரலு, அம்மிக்கல், திருக்க அப்படின்னு பல கருவிகளை வச்சு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்துல உள்ளவர்களுக்கும் பெரியவர்கள் வந்து சமைச்சு போட்டாங்க.
7: அதனால உடற்பயிற்சியே இல்லாம ஆரோக்கியமா இருந்தாங்க. கர்ப்ப காலங்கள்ல கூட சுகப்பிரசவம் நடந்துச்சு.
6: அந்த காலத்திலேயே குழந்தை பிறந்த தாய்மார்கள் எல்லாரும் தாலாட்டு

0: at 18,922, followed by Bihar at 4,020, Maharashtra 2,827, and Odisha 1,546. The minister said the NCRB does not maintain data on the amount of money lost or recovered in cyber fraud cases. He said the Ministry of Home Affairs has set up the Indian Cybercrime Coordination Centre, I4C, to tackle cybercrimes in a coordinated manner. The government has taken measures to strengthen cyber policing, which includes the Samanvay platform for data sharing and analytics, the Cyber Fraud Mitigation Centre, the Sahyog portal, the joint cyber coordination teams, the cyber criminal suspect registry, the cyber commando program, national digital investigation support centers, a standard operating procedure for complaint handling, and nationwide public awareness campaigns. And that's all in Parliament Review.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷவாணி வானொலி நாடக விழா 2026 இன்று இடம்பெறுவது. கோயம்புத்தூர் வானொலி நிலையம் படைத்தளிக்கும் மௌன விரதம் நகைச்சுவை நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார்.
3: கோமதி, கோமதி,
4: இங்க தானே இருக்கேன். நான் என்னவோ பக்கத்து வீட்டுல இருக்கிற மாதிரி ஏன் சத்தம் போட்டு ஊற கூட்டுறீங்க?
3: ஏன் கோமதி இப்படி கோபப்படுற?
4: கோபப்படாம என்ன பண்றது? 3 மாசமா வீட்டு லோன் கட்டல, வண்டி லோன் கட்டல, டிவி லோன் கட்டல. எல்லாரும் போன் போட்டு என்ன பைத்தியக்காரி ஆக்கிடுவாங்க போல இருக்கு. எல்லா லோனையும் என் பேர்ல எல்லாம் வாங்கி போட்டிருக்கீங்க. உங்க பேர்ல வாங்கி இருந்தா அந்த டென்ஷன் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரியும்.
3: அதை தெரிஞ்சுதான் எல்லா லோனையும் உன் பேர்ல வாங்கி போட்டேன். இப்ப புரியுதா அளவுக்கு அதிகமா லோன் வாங்கினா எவ்வளவு டென்ஷன் ஆகும்னு? பக்கத்து வீட்டுக்கார வீடு கட்டிட்டான்னு நல்லா இருந்த நம்ம வீட்டை இடிச்சு லோன் போட்டு வீடு கட்ட சொன்னேன். பக்கத்து வீட்டுக்காரன் புது வண்டி வாங்கிட்டான்னு என்னையும் புது வண்டி வாங்க சொன்னேன். பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய டிவி வாங்கிட்டான்னு நீயும் பெரிய டிவியா லோன்ல வாங்கிட்ட. திடீர்னு உன் கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. இப்ப நீ வேலைக்கு போகாம வீட்டுல இருக்க. உனக்கு வேலை இல்லைங்கிறது லோன் கொடுத்தவங்களுக்கு கவலை இல்ல. டியூ கட்ட சொல்லி உன்னை தொல்லை பண்றாங்க. நீ என்ன தொல்லை பண்ற? இப்ப புரிஞ்சிட்டியா?
4: ஆமா, என்ன இன்னைக்கு வேலையை விட்டு சீக்கிரமாவே வந்துட்டீங்க போல இருக்கு.
3: கோமதி, வேலையவே விட்டுட்டு வந்துட்டேன்.
4: என்னங்க புதுசா ஒரு குண்ட போடுறீங்க? மீதி லோன் எல்லாம் உங்களை நம்பித்தானே இருக்கு.
3: கோமதி, நானும் எத்தனை மாசம் தான் சம்பளம் வாங்காம வேலை செய்யறது? எங்க முதலாளி ஏற்கனவே எனக்கு 5 மாசம் சம்பளம் பாக்கி வச்சிருக்காரு. வந்தது பார் கோவம். நான் கோமதி புருஷன், என்கிட்டவே உன் வேலையை காட்டுறியான்னு டிஃபன் கேரியர் தூக்கிட்டு உடனே வெளியே வந்துட்டேன்.
4: என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? தலைக்கு மேல எத்தனை சுமை இருக்கு? கொஞ்சமாவது அத பத்தி நினைச்சு பாத்தீங்களா?
3: சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றேன், என்ன இலவசமா போய் வேலை செய்ய சொல்றியா?
4: சம்பளம் இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு ஒன்னா வந்துரும்ல. அப்படி சம்பளம் கிடைக்கலன்னா கடைய உங்க பேருக்கு எழுதி வாங்கிடலாம்.
3: என்னது, கடையை எழுதி வாங்குறோமா? கோமதி, இது உனக்கே நியாயமா தெரியுதா? லட்சக்கணக்கா பணம் போட்டு நடத்துற கடைய எங்க முதலாளி எப்படி எனக்கு எழுதி கொடுப்பாரு?
4: நம்ம பக்கத்து வீட்டு கோபால் இல்ல, கோபால், கோபால் எப்படி முதலாளி என்ன தெரியுமா? கோபாலுக்கும் அவங்க முதலாளி 2 வருஷமா சம்பள பாக்கி வச்சிருந்தாராம். கோபால் போய் அவங்க முதலாளி கிட்ட என் சம்பள பாக்கிய கொடுங்கன்னு கேட்டாராம். அதுக்கு அவங்க முதலாளி சம்பளம் எல்லாம் கொடுக்க பணம் இல்ல, இந்தா இந்த கடைய நீயே நடத்திக்கோன்னு எழுதி கொடுத்துட்டு பழனிக்கு போயிட்டாராம்.
3: என்ன பெக்கரா மாறிட்டாரா?
4: அவர் அதுக்கெல்லாம் போகலீங்க, பழனியில இருக்கிற அவங்க பொண்ணு வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டாரு. இப்போ கோபால் கடைய சூப்பரா நடத்திக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி உங்க முதலாளியும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம போய் கடைய உங்க பேருக்கு எழுதி வச்சுட்டா நாளைக்கு நீங்களும் ஒரு முதலாளி தானே, அதனால நீங்க பழைய மாதிரியே அங்கேயே வேலைக்கு போங்க.
3: கோமதி, உன் கற்பனைக்கு அளவே இல்லையா?
4: அதிர்ஷ்டம் வாழ்க்கையில ஒரு தடவை தான் கதவை தட்டும். அது இப்போ உங்களுக்கு சம்பள பாக்கி மூலமா தட்டி இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கும் பக்கத்துல இருக்கிற ஜோசியர்கிட்ட போய் ஜோசியம் கேட்டுட்டு வரலாம். புறப்படுறீங்களா?

0: ஜாதகத்தை வாங்கிட்டு ஜோசியர் உள்ள போனார். ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளவே காணோம்.
1: அவரு ஜாதகத்தை பூஜையில வச்சு எடுத்துட்டு வர போல் இருக்குங்க.
0: சாம்பார் வாசனை கம கமனு வரதை பார்த்தா அவர் சாப்பிட்டு இருக்கார் போல் இருக்கு. நாம என்னமோ டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி தெரியுது.
1: கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஜோசியர் காதல விழுந்துட போகுது, அவர் சங்கடப்பட போறாருங்க. சரி சரி சரி, சாமி வந்துட்டாரு, அமைதியா இருக்கீங்களா?
2: உங்க பேரு அழகேசன், உங்க மனைவி பேரு கோமதி, ஜாதகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கே.
0: வர வழியில இப்பதான் சாமி ஜெராக்ஸ் எடுத்துட்டு வரோம்.
2: ஐயோ, அதை சொல்லலை. இந்த ஜாதகக்காரருக்கு இன்னும் 30 நாளில் ஒரு பிரைட்டான எதிர்காலம் இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஏதாவது சந்தேகம்னு எங்கிட்ட கேளுங்க.
1: அது ஒன்றும் இல்லை சாமி. இவருக்கு சொந்தமாக தொழில் அமையுமா, இல்லை காலம் முழுக்க சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போவாரான்னு?
2: பார்த்துடலாம் பார்த்துடலாம். குரு 8ல இருக்கிறான், அதனால் இவருக்கு திடீர் யோகமெல்லாம் வரும்.

0: 30 நாள்ல ஒரு பிரைட்டான எதிர்காலம் இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஏதாவது சந்தேகம்னு எங்கிட்ட கேளுங்க.
1: அது ஒண்ணும் இல்ல சாமி, இவருக்கு சொந்தமா தொழில் அமையுமா இல்ல காலம் முழுக்க சம்பளத்துக்கு தான் வேலைக்கு
0: போவாரன்னு. குரு 8 இருக்கிறான், அதனால இவருக்கு திடீர் யோகம் எல்லாம் வரும். ஆனா நீங்க அதுக்கு சில பரிகாரங்களை செஞ்சா அந்த யோகம் சீக்கிரமா வந்து சேரும்.
2: அதுக்கு தானே உங்களை தேடி வந்தோம், என்ன பரிகாரம் சொல்லுங்க, உடனே செஞ்சிடறோம்.
0: வீட்டில் தினமும் ஒரு மண்டலத்துக்கு விளக்கு ஏற்றணும்.
2: இவ்வளோதானா, பண்ணிட்டா போச்சு.
0: விளக்கு மட்டும் எத்தனை பத்தாது,
2: கூட ஊதுபத்தியும் வைக்கணுங்களா?
0: ஸோ சொல்லி முடிக்கிற வரைக்கும் குறுக்க குறுக்க பேசாதீங்க. விளக்கு பற்ற வச்சுட்டு ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் நீங்கள் ரெண்டு பேரும் மௌன விரதம் இருக்கணும்.
2: அதாவது விளக்கேத்திட்டு 48 நாள் வெளியே யார் கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா?
0: அப்படி இல்லைங்க, நீங்க ரெண்டு பேரும் யாருகிட்ட வேணாலும் பேசிக்கலாம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 48 நாள் பேசிக்கவே கூடாதுன்னு சொன்னேன்.
1: சாமி என்ன சொல்றீங்க, நாங்க ரெண்டு பேரும் 48 நாள்
0: இப்படி பேசாம மௌன விரதம் இருந்தீங்கன்னா 48 நாளைக்கு அப்புறம் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது. போங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் சீக்கிரம் நடக்கும்.
2: ஐயோ சாமி, 48 செகண்ட் கூட என்னோட கோமதி கூட பேசாமல் இருக்க முடியாதே, வேற ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள்.
0: ஜாதகத்தையும் தலையெழுத்தையும் மாற்றி எழுத என்னால் முடியாது.
1: 48 நாளுங்கிறத கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
2: ஆமாம் சாமி, கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டு. ராத்திரியானா கோமதிக்கு அக்கம் பக்கத்து வீட்டு பிரச்சனைகளை என்கிட்ட சொன்னால் தான் தூக்கமே வரும்.
1: முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க, அப்புறமா நாம சண்டையை வச்சுக்கலாம்.
0: சரி, ஒரே ஒரு வழிதான் இருக்குங்க. நீங்க ஒரு விளக்கு ஏத்துறதுக்கு பதிலா 3 விளக்கு ஏத்திட்டு ஒரு அரை மண்டலம், அதாவது ஒரு 24 நாள் மௌன விரதம் இருந்தா கூட ஓரளவு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
1: ஓகே ஓகே, இது கூட நல்லா தான் இருக்கு சாமி.
2: ஆமா கோமதி, இதுக்கு வேணா நான் சம்மதிக்கிறேன்.
0: 24 நாள் ஒரே வீட்டில் பேசாம ஒன்னா இருக்கலாம். வீட்டு ஹாலில் ஒரு பிளாக் போர்டை மாட்டி அவங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எழுதி தெரிஞ்சுக்குங்க. தப்பி தவறி கூட ரெண்டு பேரும் பேசிடக்கூடாது. அதே மாதிரி நீ என்ன காரணத்துக்காக மௌன விரதம் இருக்கீங்கன்னு யாருக்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. அப்படி யாருக்கிட்டையாவது சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்காது. மௌன விரதம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இந்தாங்க உங்கள் ஜாதகம்.
2: கோமதி, உடனே விரதத்தை ஆரம்பிச்சா நம்ம மகன் விமல் வந்து ஏன் ரெண்டு பேரும் பேச மாட்டீங்கன்னு கேட்பானே.
1: நம்ம விமலுக்கு 1 மாசம் பரீட்சை லீவு விட்டாச்சு. போன வாரமே அவன் தாத்தா பாட்டி கூட ஊருக்கு போயாச்சு. அவன் வரத்துக்குள்ள நம்ம விரதத்தை கச்சிதமா முடிச்சுக்கலாம். சரியா? இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம என்ன காரணத்துக்காக விரதம் இருக்கோம்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அப்புறம் நீங்க கடைக்கு முதலாளியும் ஆக முடியாது, நான் முதலாளி பொண்டாட்டியாகவும் ஆக முடியாது. எங்க வீட்டுக்காரர் கூட பேசி 4 நாள் ஆச்சு, ஆனா 4 நாள் 40 வருஷம் ஆன மாதிரி தெரியுது. இன்னும் 20 நாள் இருக்கு, எப்படி சமாளிக்க போறேனோ. ஆமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, லீவு நாள். அதுவுமா எங்க போய் தொலைஞ்சாரு இவரு? அவர் என் கூட பேசாட்ட கூட பரவாயில்ல, வீட்டுக்குள்ளேயே அவரை பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு நிம்மதியா இருக்குமே. ஆ, மறந்துட்டேன், போர்டில் என்ன எழுதி வச்சிருக்காருன்னு பார்க்கலாமா? நான் சினிமாவுக்கு போகிறேன், என்னை தேட வேண்டாம். ஓ, மௌன விரதத்தை சாக்கா வச்சுக்கிட்டு ஊர் சுத்த போயிட்டீங்களா? பொறுத்துருங்க பொறுத்துருங்க, இன்னும் 20 நாள் தானே இருக்கு, மொத்தமாக உங்களை பேசிக்கிறேன்.
3: கோமதி, அம்மா கோமதி.
1: இந்த நேரத்தில் இவங்க எதுக்காக வந்தாங்க?
4: என்ன கோமதி திரு திருன்னு முழிக்கிற, உங்க அப்பன மாதிரியே.
1: அம்மா வாங்கம்மா வாங்கப்பா, திடீர்னு வந்திருக்கீங்களா, நான் தான் ஷாக் ஆயிட்டேன்.
3: ஒண்ணு இல்லம்மா, பக்கத்து வீட்டு பீதாம்பரம் இருக்காருல்ல, அவர் பொண்ணுக்கு இந்த ஊர்ல தான் கல்யாணம் வச்சிருக்காங்க.
1: ஓஹோ,
3: அதான் கல்யாணத்தையும் பார்த்துட்டு உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலாம்னு வந்தோம்.
4: ஆமா அம்மா, என்னம்மா நல்லா இருக்கியம்மா?
3: மாப்பிள்ள எங்கம்மா?
1: அதோ அங்க பாருங்க.
3: என்னம்மா இது பிளாக் போர்டை காட்டுற?
4: பிளாக் போர்டில் என்னமோ எழுதி இருக்குது பாருங்க, அதை படிச்சு சொல்லுங்க.
3: ஓ, அதுவா சமாச்சாரம்? அப்படி என்ன எழுதி இருக்குது? நான் சினிமாவுக்கு

0: போகிறேன், என்னை தேட வேண்டாம். ஏமா கோமதி, நான் சினிமாவுக்கு போறேன்னு உங்ககிட்ட நேர்லயோ இல்ல போன்லயோ சொல்ல வேண்டியதுதானே? ஏன் இப்படி பிளாக் போர்டில் எழுதி வச்சு போட்டு போயிருக்காரு?
1: ஏமா திடீர்னு அவருக்கு வாய் ஏதாவது பேச முடியாம போயிடுச்சா என்ன?
2: ஏமா நல்லா இருக்கிற மனுஷனை நோயாளி ஆக்குறீங்க. நான் அவரும் பேசிக்கிறது இல்ல.
0: என்னது, நீயும் மாப்பிளையும் பேசிக்கிறது இல்லையா?
1: நான் அப்பவே சொன்ன கேட்டீங்களா, இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த ஆள் மொழியே சரியில்லைன்னு சொன்னேன். அவரை ஒரு தடவையாவது உத்து பார்த்தீங்களா நீங்க? இப்ப என் பொண்ணு வாழ்க்கையே நிம்மதி இல்லாம போச்சு. மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம எப்படி வேதனைப்பட்டு நிக்கிறா பாருங்க.
2: அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா?
0: நீ பெரிய தைரியசாலின்னு எனக்கு தெரியுமா, அதுக்காக நீ எதுக்கு பயந்துக்கவெல்லாம் வேண்டாம். உனக்கு நாங்க துணை இருக்கிறோம்.
1: ஆமா இருக்கோம் இருக்கோம்.
0: அடுத்தவங்களை பார்த்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு பணத்தாசை போல இருக்குது. அதான் இன்னும் வரதட்சணை வாங்கிட்டு வான்னு உன்னை கொடுமைப்படுத்துறாரு போல இருக்குது. வருட்டு வருட்டு.
2: ஐயோ அப்பா அப்பா அப்பா, ஏன்பா இப்படி தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க?
1: இந்த சின்ன வயசுல நான் தனியா விட்டுட்டு சினிமாவுக்கு போறதுக்கு மாப்பிள்ளைக்கு எப்படிமா மனசு வந்துச்சு?
0: அதானே.
2: மா மா மா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு.
3: வாங்க மாமா. வாங்க அத்த, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: ஏதோ இருக்கிற.
3: என்ன மாமா ஏதோ தொலைச்சிட்டு வந்து பேசுற மாதிரி பேசுறீங்க?
0: என்ன மாப்பிள்ள பண்றது, உங்க வீட்டுக்கு வந்து எங்க நிம்மதியவே தொலைச்சிட்டோம் மாப்பிள.
2: சும்மா இருங்கப்பா,
0: எதையுமே நேர்ல பேசினாதான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்.
3: மாமா என்ன சொல்ல வரீங்க?
0: நீங்க என் பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு பேசாம இப்படி பிளாக் போர்டில் எழுதி வச்சு போட்டு போறது ஒரு குடும்ப தலைவனுக்கு லட்சணமானு கேக்குற மாப்பிள்ள.
1: ஆமா மாப்பிள, என் பொண்ணு என்ன தப்பு பண்ணுனா ஏன் மாப்பிள அவ கூட பேசாம இப்படி நடந்துக்கிறீங்க?
3: அத்த அத பத்தி இப்ப என்னால ஒன்னும் சொல்ல முடியாது. எல்லாம் உங்க பொண்ணுகிட்டே பேசிக்கோங்க.
1: பாத்தீங்களா, நாம கேட்ட கேள்விக்கு எந்த பதிலுமே சொல்லாம டமார்னு கதவை சாத்துறாரு. நமக்கே இப்படின்னா நம்ம பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும்?
0: அதானே.
2: அம்மா கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. ஏம்மா நீங்க வேற எனக்கு டென்ஷன் பண்றீங்க.
0: கோமதி, பெத்த ஒண்ணே கண்கலங்கி நிக்கிறத பாத்துட்டு என்னால எல்லாம் சும்மா இருக்க முடியாது. சம்பந்திய வர சொல்லி மாப்பிளைய கண்டிச்சு வைக்க சொல்றேன். நீ கவலைப்படாம இருமா, நாங்க இருக்கிறோம்.
4: கோமதி, அம்மா கோமதி.
2: வாங்க மாமா. வாங்க அத்த.
4: வர்றேன் அம்மா.
5: அம்மா நானும் வந்துட்டேன்.
2: ஹே விமல், வாட ராஜா, வா வா வா வா வா.
5: அம்மா அப்பா எங்கம்மா?
2: அப்பா வேலைக்கு போயிட்டாருப்பா.
5: ஏமா உனக்கும் அப்பாவுக்கும் சண்டையாமே, பாட்டி தாத்தா சொன்னாங்க. ஏமா சின்ன பசங்க தானே சண்டை போட்டுக்குவாங்க, நீங்க எதுக்குமா சண்டை போட்டுக்கிறீங்க?
6: கேட்டியாமா, ஒரு சின்ன குழந்தை கேட்குறான், பதில் சொல்லு. உங்கள் அப்பா தான் ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு போய் பாருங்கன்னு சொன்னார். அதான் என்னமோ ஏதோன்னு ஓடி வந்தோம்.
2: ஷூ, இந்த பெருசங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இல்லாத பிரச்சனைக்கு ஊதி ஊதி பெருசாக்கிடும் போல இருக்கே. எதுக்காக மௌன விரதம் இருக்கும்னு வெளியே சொன்னா அது பலிக்காதுன்னு ஜோசியர் வேற சொல்லியிருக்காரு.
6: என்னம்மா கோமதி, ஏதோ யோசனையிலே இருக்கியே.
2: அது ஒண்ணும் இல்லை மாமா. நீங்க எல்லாரும் திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க தானே, இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இருங்க இருங்க, முதல்ல காஃபி போட்டு கொண்டு வரேன். விமல் வாடா, உனக்கு ஸ்நாக்ஸ் தரேன்.
5: ஆமாம்மா பசிக்குதுமா, வாமா போலாம்.
4: ஏங்க இங்க பாருங்க, உங்க சம்பந்தி சொன்னாரு பிளாக் போர்டு நடு வீட்டுல தொங்குது. நம்ம அழகு என்ன எழுதிட்டு போயிருக்கான்னு படிங்க.
6: அப்பா அம்மா வருகிறார்கள், சுவையாக சாப்பாடு சமைத்து போடவும்.
4: அதுக்கு கோமதி என்ன எழுதியிருக்கா அத படிங்க.
6: எனக்கு உடல் நலம் இல்லை, அதனால் உங்க அப்பா அம்மாவுக்கு ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் செய்து வாங்கி கொடுக்கவும்.
4: ஏங்க பாத்தீங்களா, என்னதான் நம்ம பையன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டாலும் பெத்தவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு ருசியா சாப்பாடு செஞ்சு போடுன்னு எழுதி வச்சிருக்காங்க. ஆனா இந்த கோமதி குத்துக்கல்லாட்ட வீட்டுல இருந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு ஒரு பொய்ய வேற சொல்லிட்டு ஹோட்டல்ல வாங்கி கொடுக்க சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. இப்பவே தெரிஞ்சுக்குங்க யார் மேல தப்பு இருக்குன்னு.
0: ஓ சம்பந்தி

0: வாங்க சம்பந்தி, வாங்க. எப்போ வந்தீங்க?
1: அரை மணி நேரமாச்சு.
0: உங்கள் மகன், அதுதான் எங்கள் மருமகன், எழுதி வச்சதை படித்து பார்த்தீங்களா சம்பந்தி?
1: படித்தோம். எனக்கு என்னவோ அழகு எழுதின விட உங்கள் மக கோமதி எழுதினது தான் தப்பாக தெரியுது.
0: ஆ, கோமதி தப்பாக எழுதியிருக்காளா? அப்படி என்ன எழுதியிருக்கான்?
1: எங்கள் பையன் பெற்றவங்களுக்கு சாப்பாடு செய்ய சொன்னால் உங்கள் பொண்ணு ஹோட்டலில் வாங்கி கொடுன்னு எழுதி வச்சிருக்கா. இதுதான் மாமனாரையும் மாமியாரையும் கவனிக்கிற விதமா?
0: அப்படியா?
2: ஏன் சம்பந்தி கோவப்படுறீங்க? கோமதி உடம்பு சரியில்லைன்னு தானே எழுதியிருக்கிறா. இதில் என்ன தப்பு இருக்குது?
3: அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கோமதிக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு.
2: ஏன் சம்பந்தி அம்மா, எங்கள் பொண்ணு உடம்பு சரியில்லைன்னு பொய்யா சொல்லுது? உடம்புன்னு இருந்தால் சரியில்லாமையும் போகும் தானே.
4: அத்தை இந்தாங்க அத்தை, காப்பி எடுத்துக்கோங்க.
3: அம்மா தாயே, அந்த காப்பியை உங்கள் அம்மா அப்பாவுக்கே கொடு. மாமியாரையும் மாமனாரையும் நீ பார்த்துக்கிற விதந்தான் பிளாக் போர்டில் எழுதி வச்சிருக்கிறதுலையே தெரிஞ்சிட்டுமே. என் மகன் உங்ககிட்ட சிக்கிட்டு என்ன பாடுபடுறானோ, அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். முதல்ல அவன் வரட்டும், அப்புறம் அவங்கிட்ட பேசிட்டு உன் கையில் வாங்கி சாப்பிட்றோம்.
4: கடவுளே, நாங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு பேசாமல் விரதம் இருக்கோம். இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசி பேசியே நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சுறாக்கிடுவாங்க போல இருக்கு. எப்படியாவது இவங்க கிட்டேந்து என்னை காப்பாற்றி விட்டுரு கடவுளே. ராத்திரி 11 மணி ஆச்சு, இவரை வேற காணல. பெருசுக வேற அந்த மாதிரி தூங்காம குட்ட குட்ட முடிச்சுக்கிட்டே இருக்குங்க. என்ன நடக்க போகுதோ தெரியலையே. முதல்ல இவங்கெல்லாம் வீட்டை விட்டு போற வரைக்கும் இந்த பிளாக் போர்டை எடுத்து மறைச்சு வைக்கணும்.
1: கோமதி, அதை ஏமா கழட்டுற?
5: வாங்கப்பா, எப்ப வந்தீங்க? என்ன ராத்திரி 11 மணிக்கு தூங்காம பஞ்சாயத்து?
1: ஏன்பா, வீடே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. நீ என்னடா இவ்வளவு நேரம் கழிச்சு ராத்திரி வர்ற? உனக்கும் கோமதிக்கும் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கத்தான் நாங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
5: பா, எங்களுக்குள்ள பிரச்சனையா? எங்களுக்குள்ள தேவையில்லாம நீங்க பிரச்சனை பண்ணாம போய் தூங்குங்க.
0: உங்கனாலதான் தூக்கத்தை தொலைச்சிட்டு எல்லாம் உட்காந்துருக்குறோம். கட்டின ஒண்டாட்டியை விட்டுட்டு நான் சினிமாவுக்கு போறேன், என்ன தேட வேண்டாம்னு பிளாக் போர்டில் எழுதி வச்சுட்டு ஏன் போனீங்க மாப்பிள்ள?
5: அது அதெல்லாம் என் பர்சனல் விஷயம். அதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை.
0: அப்படின்னா பொண்ணை கொடுத்த எங்களுக்கு இந்த வீட்டில் என்ன மதிப்புங்கிற?
2: மாப்பிள்ள, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைனா நீங்க ஏன் கோமதியோட பேசாம பிளாக் போர்டில் எழுதிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லைனா எங்க கண்ணு முன்னாடியே நீங்க கோமதி கூட பேசுங்க. அதை பார்த்துட்டு நாங்க சந்தோஷமா ஊர் போய் சேர்ந்துடுறோம்.
6: ஐயோ, நிலைமையை புரிஞ்சுக்காம இப்படி உயிர் எடுக்கிறாங்களே. மட்டும் முடியட்டும், இந்த கோமதிய உண்டு இல்லைன்னு
0: என்ன மாப்பிள்ள? கேட்ட கேள்விக்கு பதில சொல்லாம சும்மா பேந்த பேந்த முழிக்கிறீங்க.
5: இதோ பாருங்க, கோமதி ஏன் பொண்டாட்டி, அவ கூட எப்ப பேசணுமோ அப்ப பேசிக்கிறேன். தயவு செஞ்சு நீ நிம்மதியை விடுறீங்களா?
2: நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசாம கீரியும் பாம்புமா இருக்கும் போது நாங்க எப்படி நிம்மதியா ஊருக்கு போக முடியும்
4: மாப்பிள்ள? போவும் வாசமுமா இருக்கிற எங்களை இப்படி கீரியும் பாம்புமா ஆக்கி போட்டீங்களே.
1: கோமதி, ஆம்பளைதான் வீராப்பா இருப்பாங்க, நீயாவது கோபத்தை தூக்கி வீசிட்டு அவங்கிட்ட பேச வேண்டியதுதானம்மா.
4: என் புருஷன் மேல நான் இப்ப கோபப்பட்டேன்.
1: என்ன
4: நடக்கும்னு தலையில எழுதிருக்கோ அது மாதிரிதான் நடக்கும். அவங்க அவங்க அவங்க அவங்க வேலைய பாத்துக்கிட்டு இப்ப கிளம்புறீங்களா?
2: பாத்தீங்களா, என் பொண்ணு எவ்வளவு வேதனைப்பட்டு பேசுறான்னு. என் மாப்பிள்ள நம்ம குடும்பத்துக்கு கதாநாயகனா வருவாருன்னு பார்த்தா இப்படி வில்லனா வந்து நிக்கிறாரே. என் பொண்ணு வாழ்க்கையே போச்சே.
4: அம்மா அம்மா, கொஞ்சம் சும்மா இருமா. ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற?
3: ஆஹா, இத்தனை நாள் அவங்க பொண்ணை வச்சு காப்பாத்தினது என் பையன், அவன் அவங்களுக்கு இப்ப வில்லனா தெரியறானா? என் பையனுக்கு தான் அவங்க பொண்ணு வில்லியா தெரியறா. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க.
5: அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஆள் ஆளுக்கு இப்படி வார்த்தையை வளர்த்துட்டே போறீங்க. அவங்க தான் அறிவில்லாம பேசுறாங்கன்னா நீங்க அதுக்கு மேல இருப்பீங்க போல் இருக்கே.
0: பாத்தியாமா பாத்தியா, உன் புருஷே எங்களை அறிவில்லாதவங்கன்னு சொல்றாரு. இந்த பிரச்சனை இப்பத்திக்கு முடியாது போல் இருக்குது பரிமளா. வெடிஞ்சது நம்ம பேரை விமலை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறோம். இவங்க முடிவை அவங்க முடிவு.

0: பண்ணுவாங்க. விமல், நீ இந்த சேர்லேயே உட்காந்துரு, தாத்தாவும் பாட்டியும் ரூமுக்குள்ளே போய் வக்கீலங்களை பார்த்துட்டு வந்துடுறோம், சரியா? வா வரிமளம், ரூமுக்குள்ளே போய் வக்கீலை பார்த்துட்டு வந்துடலாம்.
1: வாங்க சார், வாங்க மேடம், உட்காருங்க. என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கீங்க?
0: சார், டைவர்ஸ் வேணும், அதுக்காகத்தான் வந்திருக்கோம்.
1: என்ன சார் சொல்கிறீங்க, காலம் போன கடைசியில் இந்த வயசில் உங்களுக்கு எதுக்கு டைவர்ஸு?
0: சார், டைவர்ஸ் எனக்கு இல்லை சார், என் மகளுக்கு.
1: குழந்தை இருக்கா
0: சார்? ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு தான் சார் டைவர்ஸ் கேட்குறோம்.
1: சார், குழந்தைக்கெல்லாம் எப்படி சார் டைவர்ஸ் வாங்க முடியும்?
0: சார், நான் குழந்தைன்னு சொன்னது என் பொண்ணு சார்.
1: சார் சார், நீங்கள் டைவர்ஸ் கேட்குறதா சொன்னீங்களே, உங்கள் குழந்தை, அந்த குழந்தைக்கு குழந்தை இருக்கான்னு
0: கேட்குறேன். ஓ, அப்படி கேட்டிங்களா? ஒரே ஒரு மகன் இருக்கான் சார்.
1: ஓ, சரி சரி. அவன் இப்போ எங்கே இருக்கான்? அவனை கொஞ்சம் விசாரிக்கணுமே.
0: வெளியே தான் சார் உட்காந்துருக்கான், இதோ வர சொல்கிறேன். பரிமளா, நீ போய் விமலை கூட்டிகிட்டு வா.
2: சரிங்க. டேய் விமலே, வக்கீல் மாமா உங்ககிட்ட ஏதோ கேள்வி கேட்கணும். மாமா சாமி,
3: சே, ஸ்கூலில் தான் மிஸ்ஸு கேள்வி மேலே கேள்வி கேட்டு உயிரை எடுக்கிறாங்கன்னா இங்கே வந்து விட மாட்டேங்கிறாங்களே.
0: சார், இவன் தான் என் பேரே விமல்.
1: விமல், உனக்கு உங்கள் அம்மா பிடிக்குமா இல்லை உங்கள் அப்பா பிடிக்குமா?
3: உங்களுக்கு யாரை பிடிக்கும், உங்கள் அம்மாவையா அப்பாவையா?
1: எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கும்.
3: அதே மாதிரி தான், எனக்கும் ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும்.
1: யார் அதிகமாக பிடிக்கும், யாராவது ஒருத்தரை சொல்லுப்பா.
3: சார், அம்மாவை பிடிக்கும்னா உனக்கு எல்லாமே நான் தானே வாங்கி தரேன்னு அப்பா அடிப்பார். அப்பாவை பிடிக்கும்னா உனக்கு எல்லாமே நான் தானே செஞ்சு தரேன்னு அம்மா அடிப்பாங்க. எனக்கு எதுக்கு சார் இந்த வம்பு? ரெண்டு பேரும் எனக்கு பிடிக்கும் சார், போதுமா?
1: சார், என்ன சார் உங்கள் பேரன் இப்படி பேசுகிறான்? ஓகே சரி, நான் பார்த்துக்கிறேன். தம்பி, அடுத்த கேள்வி, வீட்டில் உங்கள் அம்மாவும் அப்பாவும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்களா? அப்படி சண்டை போடுறத எப்போவது நீ நேரில் பார்த்துருக்கியா?
3: சார், என் பாட்டியும் தாத்தாவும் தான் அடிக்கடி சண்டை போடுவாங்க. நேற்று கூட தாத்தா கூட சண்டை போட்டுட்டு இந்த பாட்டி தாத்தா மேலே பூரிக்கட்டை எடுத்து வீசிட்டாங்க.
1: சார், என்ன பையன் சொல்கிறத பார்த்தா டைவர்ஸு உங்கள் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தேவைப்படாது போல. அநேகமாக உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் தான் தேவைப்படும் நினைக்கிறேன்.
0: பரிமளா, பாத்தியா, இவனை வச்சுட்டு என் கூட சண்டை போடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன். இப்போ பாரு, வெளியே சொல்லி என் மான மரியாதையெல்லாம் வாங்குறான்.
1: சார், உங்கள் வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டு போங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து மொத்த குடும்பத்தையும் வச்சு பேசிக்கிறேன்.
0: வக்கீல் சார், வாங்க வாங்க, வீட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துட்டீங்களே. முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இடது காலை எடுத்து வச்சு உள்ளே வாங்க சார்.
1: எனது இடது காலவா? ஏன் சார், முதல்ல வரவங்கள வலது காலை தானே எடுத்து வச்சு வர சொல்லுவாங்க, நீங்கள் என்னன்னா இடது காலை வச்சு வர சொல்கிறீங்க?
0: சார், ஒரு நல்ல காரியம் செய்யும் போது தான் வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வர சொல்லுவாங்க. வாங்க சார், வாங்க உள்ளே வாங்க. கோமதி, அம்மா கோமதி, யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருமா.
4: என்னப்பா பிளம்பரை எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நேத்துக்கே என் வீட்டுக்காரரு வேற ஒரு பிளம்பரை கூட்டிட்டு வந்து உடஞ்சு போன பைப்பை ரெடி பண்ணிட்டாரே.
5: நான் கூட அப்படித்தான் முதல்ல நினைச்சேன் கோமதி, இவரு பிளம்பர் இல்லை, நம்ம கேஸை எடுத்து நடத்த போற வக்கீல்.
4: என்ன கேஸா, என்னமா சொல்றீங்க?
5: ஆமாம் கோமதி, உனக்கும் உன் வீட்டுக்காரருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்க வந்திருக்கிற வக்கீல்மா.
4: அப்பா அம்மா என்னப்பா சொல்றாங்க, புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா.
0: ஒன்றும் இல்லைம்மா, உனக்கும் வீட்டுக்காரருக்கு இப்போ ஒத்து வர்றதில்ல தானே, உங்களை பிரிக்க வந்த வக்கீல்னு சொல்ல வந்தேன். இந்த ஊர்லேயே டைவர்ஸ்க்குன்னு பேர் போன ஒரே வக்கீல் இவர் தாம்மா. இவருக்காக ஊருக்குள்ளே எத்தனை பேர் டைவர்ஸ் வாங்க காத்திருக்காங்க தெரியுமா?
4: என்ன விளையாடுறீங்களப்பா நீங்கள், புருஷன் பொண்டாட்டுக்குள்ளே எத்தனை பிரச்சனை வந்தாலும் பெத்த பொண்ணை புருஷன் கூட நல்லா இருக்கணும்னு பேசி முடித்து சேர்த்து வைக்கிற பெத்தவங்களை பார்த்துருக்கேன். நீங்கள் என்னடான்னா எங்களை பிரித்து விடுறதுலையே குறியாக இருக்கீங்க.
0: அம்மா, நீயும் உன் வீட்டுக்காரரும் பயங்கரமாக சண்டை போட்டு பேசாமல் எதிரும்புதிரமா இப்படி நிம்மதி இல்லாமல் நீ இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குதுமா.
4: இதை மட்டும் என் வீட்டுக்காரர் காதில் கேட்டாரு.

0: உங்க அத்தனை பேரையும் வீட்டுக்குள்ளேயே வராம பண்ணிடுவாரு.
1: சார் சார், என்ன மச மசம், நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தால் எப்படி சார்? சீக்கிரம் ஒரு சட்டுப்பட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. நான் என் டைவர்ஸ் விஷயமா இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும் சார்.
2: என்னது, நீங்களும் உங்கள் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ண போகிறீங்களா? என்ன சார் இது?
1: ஆமாம் சார், உங்கள் வீட்டு பிரச்சனையை விட எனக்கு 10 மடங்கு பிரச்சனை. சீக்கிரம் உங்கள் மருமகனை வர சொன்னீங்கன்னா மேற்கொண்டு என்ன பண்ணலாம் நான் சொல்லிட்டு கிளம்பிடுவேன்.
3: யாரும் கூப்பிட வேண்டாம், நாங்களே வந்துட்டோம்.
2: என்னது, நாம் வக்கீலை கூட்டிகிட்டு வந்திருக்கோம், மாப்பிள சாமியார கூட்டிட்டு வந்திருக்காரு, குடும்பம் ரெண்டா போறதுக்கு மந்திரங்கந்திரம் போடுவாரோ?
0: அப்பா, அவர் சாமியார் இல்லப்பா, ஜோசியர்.
4: எல்லாருக்கும் வணக்கம்ங்க, நான் தான் ஜோசியர் ஜோதிலிங்கம். இந்த அழகான அழகு குடும்பத்துல இப்ப நடந்துட்டு இருக்கிற எல்லா குழப்பத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் நான் தான் காரணம்.
2: என்னது புதுசா நீங்க வேற? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க சாமி.
4: சொல்றேன், சொல்லத்தானே வந்திருக்கிறேன். உங்கள் மகளும் மருமகனும் எங்கிட்ட வந்து தொழில் சரியில்லை, நிறைய கடன் ஆயிடுச்சு, குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, எங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நானும் இவங்களை வெளியே உட்கார வச்சுட்டு உள்ளே போய் நின்று இவங்க நடவடிக்கைகளை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். வெளியே உட்கார்ந்துருந்த இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஏதோ பேசி வார்த்தையால் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கோமதியோட அளவுக்கு அதிகமான ஆசையினால தான் இவங்க கடனாளி ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இந்த ரெண்டு பேரும் பேசாமல் இருந்தால் இவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு ஒரு 24 நாள், அதாவது அரை மண்டலம், நீங்கள் ரெண்டு பேரும் பேசாமல் மௌன விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் மனசில் நினச்சதெல்லாம் நடக்கும்னு ஒரு பொய்யை சொன்னேன். அழகு வந்து மௌன விரதம் இருந்த நாளிலிருந்து குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம் ஆயிடுச்சுன்னு சொன்னார். நான் நல்லதுக்காக சொல்ல போய் இப்படி கெடுதலில் போயிடுச்சேன்னு சங்கடப்பட்டு நடந்த உண்மை என்னான்னு உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்.
5: சம்மந்தி, என் மகன் அழகு என்னையும் லட்சுமியும் ஜோசியர்கிட்ட கூட்டிகிட்டு போய் நடந்த விவரங்களை தெரிய வச்சுட்டான். சரி, எங்கிட்ட சொன்னது நீங்களே வந்து என் சம்மந்திக்கிட்ட சொல்லுங்கன்னு ஜோசியரை நான் தான் கையோட கூட்டிகிட்டு வந்தோம்.
0: ஆமாம், ஒத்துமையாக இருந்த நம்ம பிள்ளைங்களை பற்றி புரிஞ்சுக்காம நாம தான் தப்பாக நடந்துக்கிட்டோம்.
2: அடப்பாமே, அப்படியா சமாச்சாரம்?
0: அப்பா, 24 நாள் முடிஞ்சதும் எல்லா விவரத்தையும் உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லலான்னு தான் இருந்தோம். அதுக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு பூகம்பத்தையே உண்டு பண்ணிட்டீங்களே.
6: ஏங்க, நம்ம மாப்பிள்ளைக்கு எத்தனை கடன் இருந்தாலும் சரிங்க, அத்தனை கடனையும் நம்ம பணத்தை கொண்டு வந்து அடைச்சி விட்டுடுங்க.
2: ஆமாம் பரிமளா.
0: அம்மா, மாப்பிள்ளை பேரில் தப்பு இல்லைம்மா, எல்லா கடனும் என் பேரில் தான் இருக்குது. நான் தான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு அதையும் இதையும் வாங்கி குடும்பத்தில் நிறைய கடன் பண்ணிட்டேம்மா.
7: கோமதி, எதுவுமே நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி வாங்கியிருந்தா நாம் இப்படி நிம்மதி இல்லாமல் அலைய வேண்டியது இல்லை.
0: சாமி, இப்போவாவது நான் என் வீட்டுக்காரர் கூட பேசலாமா?
4: உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேச நான் எதுக்கு இனி தடை போடணும்? தாராளமாக பேசிக்கிங்க.
0: எங்க, என்னோட ஆசையினால தான் நம்ம குடும்பத்தில் இத்தனை பிரச்சனை வந்திருக்கு. இனிமே தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட மாட்டேங்க.
7: கோமதி, உலகத்தில் ஆசை இல்லாத மனுஷன் யாரு? எல்லா மாதிரியும் தான் நீயும் ஆசைப்பட்ட. என்ன, கொஞ்சம் அதிகமாக ஆசைப்பட்ட சொல்ல மறந்துட்டேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி எங்க முதலாளி கடையை எனக்கே எழுதி கொடுக்குறேன்னு ஃபோன் பண்ணிட்டாரு.
0: அப்படியா? ஐயோ, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு. எங்க, எனக்கு இன்னும் ஒரு சின்ன ஆசை இருக்குங்க.
7: சின்ன ஆசையா? நீ ஆசைனாலே எனக்கு பயமா இருக்கு. ஆமா, அது என்ன சின்ன ஆசை?
0: பொண்ணு இல்லைங்க, சொந்தமா ஒரு கார் வாங்கணுங்க.
8: வானொலி நாடக விழா 2026 நேயர்கள் இருவரை கேட்டது மௌன விரதம் நகைச்சுவை நாடகம். இதில் நடித்தவர்கள் CS சரவணகுமார், ஸ்ரீவித்யா வரதராஜன், ஜோதி பாலசுப்ரமணியம், தளவா எம் மனோகரன், கே பானுமதி, பாலகுரு முத்துசாமி, எஸ் அழகேசன், எஸ் இந்திராணி மற்றும் சிறுவன் KJ சிவேஷ் ஆகியோர். தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

0: That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் மழைநீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்தும் மழைநீரை சேகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு கௌதம் அவர்கள்.
1: வணக்கம் கௌதம்.
4: வணக்கம்.
1: மத்திய அரசு மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்தை இன்னும் கூடுதல் கவனத்தோட முன்னெடுத்திருக்காங்க, இதற்கான அவசியம் என்ன, இது பற்றி உங்களுடைய கருத்து?
4: கேட்ச் த ரெயின் திட்டம் மூலயமா வந்துட்டு இன்னும் இது பல மக்களுக்கும் நம்மளுடைய நாட்டுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளம் சேர்க்கிற ஒரு திட்டமாக தான் நான் இதை பார்க்குறேன். அண்டு உண்மையிலே இதோட ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு விஷயம். ஏன்னா இது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இங்கே நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் வந்து இதை வந்து இன்னும் தீவிரப்படுத்துவாங்க அண்ட் பல இடங்களுக்கு இந்த அவேர்னஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அண்ட் முக்கியமாக வந்து எப்படியெல்லாம் ஓவரால் இந்த சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதும், இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சென்சஸ் நடக்கிறதும், அண்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து முன்னெடுக்க முடியும். இந்தியா வந்து பல வகைப்பட்ட சீசன்ஸ் வந்து இருக்கு. இந்த சீசன்ஸ்க்கு ஏற்றபடி வந்து அதுக்கான மெயின்டெனன்ஸ் ஸ்கீம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எப்படி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனையும் ஒவ்வொரு கவர்மெண்ட் பாடியும் வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது, இன்க்ளூடிங் த ப்ரைவேட் செக்டர்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா நீரையும் வந்து குறிப்பிட்டு நம்ம யூசபிள் வாட்டரை வந்து கன்ஃபார்மாக அதை நல்லபடியாக வந்து அந்த சேகரிக்க முடியும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. அண்ட் வெறும் இது திட்டமாக மட்டும் இல்லாமல் இது ஒரு வே ஆஃப் லிவிங்காக மாறும்போது வந்து கண்டிப்பாக நீருடைய முக்கிய இன்னைக்கு வந்து ரொம்ப அடிப்படையில் எல்லாருக்கும் போய் சேரும்ன்றதையும் நான் நம்புறேன். அண்ட் அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னன்னா, இப்போ ஒரு சராசரி மனுஷனுக்கும் வந்துட்டு இதோடைய தேவை இப்போ வந்து ஒரு ரொம்ப இட்டனாக இருக்கு. ஸோ இந்த திட்டம் மூலயமா அந்த அவேர்னஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வந்து எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குல்ல. ஸோ தண்ணியை காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து ஒரு ஈஸிலி ஃப்ரீ அவைலபிளான ரிசோர்ஸை சேமிங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு புது மொழியாக இல்லாமல் எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் போய் சேரும் அப்படின்றது வந்துட்டு உண்மையிலேயே இப்போ இருக்கக்கூடிய ஜென்ஸி இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கும் ரொம்பவே வந்து அவசியமான ஒரு விஷயம் அப்படின்றத நான் பார்க்குறேன். வெறும் ஒரு திட்டம்
1: வெற்றிகரமா
4: வர்ச்சுவல் வாட்டர் அப்படின்ற ஒரு விஷயங்கள், தென் அப்புறம் உலகத்தில் எப்படி வந்து நீர் அப்படின்றது இருக்கு, எப்படி பார்க்குறாங்க நீரை அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கும்போது வந்துட்டு இந்தியா இஸ் ஏ வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் கண்ட்ரி அப்படின்றது தான் வந்து வெளிப்படையாக தெரிகிற ஒரு விஷயம். நமக்கு அழகான மழை பெஞ்சாலும் அது குறிப்பிட்டு எல்லா டைமும் கரெக்டாக பெஞ்சா கூட இந்தியா ஸ்டில் ஏ வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் கண்ட்ரி, பிகாஸ் நம்மக்கிட்ட வந்து ஒரு அடிப்படையில் வந்து ஒரு நீர் மேலாண்மை வந்து இப்போ இருக்கிற சிஸ்டமில் ரொம்ப நல்லபடியாக அதை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றது தான் தெரிய வருது. ஸோ இந்த வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் கண்ட்ரியில் வந்து நம்மளோட பெர் கேபிட்டா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது என்னன்னா 2021 ஒரு சென்சஸ் எடுத்திருக்காங்க, அதாவது பெர் கேபிட்டா வாட்டர் அவைலபிலிட்டி வந்து 1486 வந்து இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து 2031 வந்து பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கியூபிக் மீட்டர் குறையுது, 1360 அப்படின்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி வந்து ஒரு கணக்கெடுப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போ அவைலபிலிட்டியில் ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1700 வேணும். ஓகே, ஸோ இதுக்கு அதுக்குமே 300 கியூபிக் மீட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு வந்து நீரை சேமிக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம இதை பார்த்தே ஆகணும். ஓகே, சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தோம். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள், காசை சேமிக்கிறோம், நேரத்தை சேமிக்கிறோம், ரிலேஷன்ஷிப்பை கூட நம்ம சேமிக்கிறோம், ஒவ்வொரு நம்மளோட ஹெல்த்தை வந்து சேமிக்கிறோம், இதுக்கான இன்சூரன்ஸ் என்னென்னமோ இருந்தால் கூட நீரை சேமிக்கிறதுக்கு வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் தான் ஒரே ஸ்கீம். ஓகே, அது ஒவ்வொருத்தவங்களும் இப்போ இருக்க காலகட்டத்தில் பண்ணியே ஆகணும். அதில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ஓப்பன் டேரஸ் ஒருத்தங்கிட்ட இருக்குது அப்படின்னாலே அது 1 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே வந்து 929 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஈஸிலி சேவ் பண்ண முடியும். ஓகே, அது 1 சென்டிமீட்டர் பெஞ்சால் கூட. ஸோ அதில் நீங்கள் அப்படி இப்படின்ட்டு ஒரு ட்ரெயின் ஆகுதுன்னா கூட குறைஞ்சபட்சம் 800 லிட்டராவது நீங்கள் டெஃபினெட்லி சேமிக்க முடியும். அன்றாட வாழ்க்கைக்கு வந்து நமக்கு தேவை வந்து ஒரு 4 பேர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னாலே வந்து 1000 லிட்டர்ஸ் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் இன்க்ளூடிங் எல்லா டொமஸ்டிக் பர்பஸும் சேர்த்து. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், 900 லிட்டர்ஸ் வந்து சும்மா ஒரு 1 சென்டிமீட்டர் அப்படின்றது, நமக்கு சென்னையில் மட்டுமே வந்து ஈஸிலி 50 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால்ன்றது வரும். நீங்கள் அது கணக்கு போட்டிங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும் அது உண்மையிலேயே. அதே மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வந்து ஒரு 100 ஸ்கொயர்

0: லிட்டர் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா கூட அங்கே 10,000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஈஸிலி நம்ம சேவ் பண்ண முடியும். நான் சொல்கிறது இன்ஸ்டியூஷன்ன்றது ப்ரைவேட் பாடி, நான் 100 square meters ஒரு சின்ன இடம், ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் இன்னும் ரொம்ப பெரிய ஸ்கோப் ஆஃப் ஏரியாவே இருக்கும், ஏக்கர் கணக்கில் இருக்கும். அங்கெல்லாம் அவங்களுடைய அன்றாட தேவைக்கு நிறையவே வந்து அவங்க ரெயின் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அப்படி ரெயின் வாட்டரை ஸ்டோர் பண்ணுற மூலயமா எலக்ட்ரிசிட்டி பில் ரெடியூஸ் ஆகும், தென் வாட்டர் அவைலபிலிட்டி ஆஃப் நேச்சுரல் வாட்டர் ரிசோர்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். தே டோன்ட் ஹாவ் டு கெட் வாட்டர் ஃப்ரம் அவுட் சைட், நல்ல தண்ணி கிடைக்கும், மினரல் ரிச் வாட்டர் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் எல்லா பர்பஸ்க்கும் அது எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தேவைக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஃப்ரீ அவைலபிள் ஆன ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்றது வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து நான் சொன்னபடி அது சேமிக்கும், சொன்னபடி வந்து ஒரு ஃப்ரீ காஸ்ட் ரிசோர்ஸு, ஒரு கிரவுண்ட் வாட்டர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய டூல். எஸ்பெஷலி இப்போது நிறைய இடங்களில் வந்து நம்ம கிணறு இல்லைனா கூட நம்மளோட போர்வெல்ல வந்து ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம். அண்ட் எஸ்பெஷலி சி வாட்டர் இன்ட்ரஷனை வந்து நம்ம வந்து கம்மி பண்ண முடியும். கோஸ்ட் லைன் இருக்கிற நகரங்கள் வந்து அந்த சீ வாட்டருக்கு வந்து போகிறத ஓரளவுக்கு தடுக்க முடியும். சீ வாட்டருக்கு போய் தான் ஆகணும் சில தண்ணி அப்படின்றது, பட் ஸ்டில் ஓரளவுக்கு வந்து நம்மளால் தடுக்க முடியும். வாட்டர் லாகிங் இடத்த வந்து நம்மளால் வந்து கட்டுப்படுத்த முடியும். இப்போ நம்ம வீடு ப்ரைவேட் இடங்கள்லேருந்து தண்ணி வெளியே போதில்ல, நம்மளே ஓரளவுக்கு ஸ்டோர் பண்ணுற மூலயமா கண்டிப்பாக வந்து அந்த வாட்டர் கிளாகிங்கை வந்து தடுக்க முடியும். ஒரு அட்லீஸ்ட் 30-40% அது தடுக்க முடியுன்றது நான் ஒர்க் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ ஐ எம் வெரி ஷுர் இது ஒரு அடிப்படையில் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம்தான். அது தனிப்பட்ட நபர்களும் சரி, இயக்கங்களும் சரி, ஒரு ப்ரைவேட் பாடியாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருந்தாலும் சரி, எடுக்கும்போது பெரிய லெவல் பங்களிப்புன்றது கொடுக்கலாம்.
1: நிச்சயமாக, அதாவது மழை நீரை ஏன் சேமிக்கணும், அது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படின்றத நீங்கள் சொன்னதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விஷயமும் உங்கள் பேச்சில் வந்து கவனம் ஈர்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காசு கொடுத்து தண்ணி வாங்குகிறோம் அப்படின்றது. இன்றைக்கி வந்து நம்ம காசு கொடுத்து தண்ணி வாங்குகிறோம். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருந்தோன்னா அப்போ இருந்த பெரியவங்க கண்டிப்பாக சிரிச்சிருப்பாங்க, என்னது தண்ணியை வந்து காசு கொடுத்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதை விட மோசமான நிலைக்கு ஒரு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையிலயும் இந்த விஷயத்தை வந்து அரசு வந்து முன்வைக்கிறாங்கன்னு சொல்லலாமா? கண்டிப்பா நீங்க வந்து மழை நீரை சேமிச்சாதான் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய கஷ்டம்லாம் நமக்கு இல்லாம போகும்.
0: உண்மை, டெஃபினட்டா. அதை வந்து இப்போ கேட்ச் தி ரெயின் வந்து அதை வெளிப்படையாவே சொல்லுதுன்னே சொல்லலாம். இவ்வளோ ₹1 கொடுத்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்கணுமா அப்படின்ற தேவையை வந்து அந்த கேள்வி வைக்கும்போது ஒத்து கவனிச்சா ஒரு ஃப்ரீயாக அவைலபிள் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் சொல்லக்கூடாது, ஒரு அவசியம். அது வந்து காசு கொடுத்து வாங்குறது அவலை நிலை தானே. தண்ணியை காசு கொடுத்து வாங்குறது சரி, நான் வாங்குறேன், ஒரு குருவி என்ன பண்ணும், ஒரு எறும்பு என்ன பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய எல்லா காசே இல்லாத நபர்களுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும் அப்படின்றது. வாட்டர் வந்து ஒரு கமோடிட்டியாக மாறும்போது அங்கே மிகப்பெரிய பிரச்சனை வருது. 70% தண்ணி தான் நம்ம உடம்புல. அப்போ 70%னா அந்த 70%க்கு ஒரு ரேட்டு வைக்கும்போது வந்துட்டு அது எனக்கு சரியாக படலை அது. ஸோ அதனால் நான் எப்பயுமே சொல்கிறது என்னென்னா, தண்ணியை காசு கொடுத்து வாங்கக்கூடாது. அது அரசு வந்து இந்த மாதிரி வாட்டர் ரிசோர்ஸில் வந்து நீங்கள் கண்காணிக்கணும், இந்த மாதிரி உங்கள் வீட்டிலேயே வரதை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அற்புதமான செய்தியாக நான் பார்த்தேன். ஓகே, இதை கவர்மெண்ட் பிளான் அண்ட் இதை எடுக்கிறாங்க, இதை எல்லாருக்கிட்டே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு சக மனிதனாகவும் இதை பற்றி நான் ஒரு எடுத்த முன்னெடுப்புகளாகவும் எப்படி மக்களுக்கு உபயோகமாக இருக்கிறத தாண்டி இது ஒரு பெரிய திட்டமாக அறிவிக்கும் போது எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது வந்துட்டு ஓகே நம்ம ஒரு டார்ச் பேரராக இருப்போம், நம்ம இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அப்படின்ட்டு. தண்ணியை காசு கொடுத்து வாங்குறதுன்றது என்றைக்குமே ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயம். ஃப்யூச்சரில் வந்துட்டு அது 1000 ரூபாய் ஆனால் கூட அப்பயே வந்து ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வந்து கவர்மெண்ட் வந்து முன்னெடுக்கும், பெரிய விஷயங்கள் எடுக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
1: நிச்சயமா, அதாவது ஃபியூச்சர்ல வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த முன்னெடுப்பு. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த ப்ரோக்ராம் வாயிலாக வந்து நிறைய அவேர்னஸ் வந்து உருவாகுன்ற நம்பிக்கையோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ பழைய காலத்துல இருந்த அந்த நீர் கட்டமைப்புகள் எப்படி இருந்துச்சு, அதனாலதான் அப்ப கஷ்டம் எதுவும் இல்லையா, தண்ணீர் கஷ்டம்லாம் எதுவும் இல்லையா? இப்போ வந்து அந்த கட்டமைப்புகள் வந்து பெருமளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாமா? அதை சீராக்குறதுக்கு தான் அரசு வந்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா?
0: அப்பைக்கு இப்பயும் நம்ம கம்பேரிசன் வந்து எப்படி வச்சுக்கலாம்னா, இப்போ ஒரு பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போ பாப்புலேஷன் கம்மியாக இருந்தால் கூட பட் நீர் மேலாண்மைன்றது வந்து ரொம்ப அடிப்படையில் வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயமாகவே இருந்திருக்கு. ஓகே, அண்டு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே வந்து ரொம்பவே நீர் மேலாண்மை ரொம்ப உன்னிப்பாகவே கவனிச்சுட்டு இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரகதீஸ்வரர் டெம்பிள் வந்து நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு வாட்டர் கேனல் வந்து இருக்கும், அதாவது ஒரு வாட்டர் ஃப்ளோயிங் சிஸ்டம் அப்படி ஒன்று கட்டியிருப்பாங்க. சரி, வெறும் வாட்டர் ஃப்ளோயிங் சிஸ்டமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் அதை சேனலைஸ் பண்ணி சிவகங்கா டேங்க்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து அந்த டேங்க்கில் வந்து ஸ்டோரூம் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஒட்டுமொத்த டெம்பிளும் வந்து அந்த ஒட்டுமொத்த கோயிலில் இருக்கக்கூடிய வரக்கூடிய

0: மழைன்றது வந்து அதை சேமிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் காவேரி நதியிலேருந்து வர்றதையும் வந்து இன்டர் கனெக்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமான வாட்டர் வந்தாலும் வெளியே போகிறதுக்கான ஒரு ட்ரெயின் சிஸ்டம் வந்து கட்டியிருக்காங்க. அதிகமான வாட்டர் வந்தாலும் ஸ்டோரிங்க்கான இன்னொரு டேங்க் சிஸ்டமும் வந்து பண்ணியிருக்காங்கன்றது வந்து ஒரு நல்ல ஒரு ஆய்வு. இது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் இது நீங்கள் பார்க்க முடியும். அவ்வளோ எதுக்கு இப்போ நம்ம வயல் வரப்புகளை வந்து அவ்வளோ நம்மக்கிட்ட வந்து வாட்டர் ஸ்டோரிங் சிஸ்டம்ன்றது வந்து இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஊரணி, ஏரி, குளம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கோவில் குளம்லாம் இருக்கு.
1: கோயில்களில் வந்து குளம் வெட்டினதே வந்து மழை நீரை சேமிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக கூட சொல்லுவாங்க இல்லையா?
0: உண்மை உண்மை. ஓகே, இன்னைக்கும் அது ஃபங்க்ஷனில் இருக்குல்ல. இந்த வாய்க்கா, அப்புறம் சிறிய தடுப்பு, வயல்வெளி, வரப்பு அப்படின்றதெல்லாம் நிறைய பிரிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து பெரிய லேக்கில் வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து வந்து வரப்புக்கு வரத்துக்கு வந்துட்டு இந்த வாய்க்கால்லாம் நிறையவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. பெரிய வாட்டர் கேனல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து 100 இயர்ஸ்க்கு பிஃபோர் ஒரு 1000-1500 இயர்ஸாகவே நல்லாவே வந்து வாட்டர் சிஸ்டம் வந்து ட்ரையல் அண்ட் எரரில் நிறைய ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களுக்கு பல இடங்கள், பல நகரங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அங்கே வந்து மக்களுடைய ரொம்ப அடிப்படை தேவைன்றது தண்ணி. அதுக்கு ஒரு மேலாண்மை திட்டம் இருக்கணும். அதை இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் கரெக்டாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும், இந்த ஸ்பேஸ் தான் இருக்கணும், இவ்வளோ தான் இருக்கணுன்றது எல்லாத்தையும் வந்து அழகாக டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம் டோட்டலி மாறுபட்டது. ஈஸியாக ஒரு பம்பு, ஒரு போர்வெல் போட்டுட்டு அதுலேருந்து தண்ணி எடுத்துடுறாங்க. தண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற வாட்டர் பெட்ஸ் எல்லாமே வந்து கம்மி ஆயிடுது,
1: ட்ரை ஆயிடுது.
0: ஓகே, இதை ஸ்டோர் பண்ணும்ல. இது சரி, மழை பெய்து எந்த தான் ஃபுல்லாகவே வயலாச்சே அப்படியே தண்ணி உள்ளே இதாகிடும்னா அப்படி ஆகாது. இதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு வாட்டர் பெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். உள்ளே போகிறதுக்கான ஒரு சிஸ்டம் இன்னும் ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணி ஆகணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி உரியிடும், அப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி உள்ளே
1: போயிடும். கரெக்ட்.
0: ஸோ அதுக்கு தான் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர்ன்றதே கட்டுறது, சரிங்களா? அதோடைய முக்கியத்துவமும் எப்படி வந்து நீ குழி தோண்டி உள்ளே நல்ல ஒரு போர்வெல் போட்டு தண்ணி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி வந்து குழி தோண்டி ஒரு ஸ்டோரேஜ்ன்றது 100% பண்ணி ஆகும் அப்படின்றது. இது ஈஸியாக மேண்டேட் கூட ஆக்கலாம். சில இடங்களில் மேண்டேட்டும் ஆக்கியிருக்காங்கன்றது கேள்விப்பட்டேன். நல்லது. அதே மாதிரி எல்லாருமே எங்கெல்லாம் மோட்டர் போடுறீங்களா, போர்வெல் போடுறீங்களா, சரி இன்னொரு ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் ஒரு ஸ்டோரேஜ் இது வந்து வைங்க அப்படின்றது சொல்கிறது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கது தான். இது வந்து இப்போ பண்ணுறது இல்லை. அதனால் வந்துட்டு என்ன ஆகிடுதுன்னா, ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகிடுது. நம்ம வந்து தண்ணி வந்துட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா, வயலுக்கு வரத்துக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய டேங்க்கில் வர வச்செல்லாம் பண்ணக்கூடிய அவலநிலையெல்லாம் பார்க்க வேண்டியிருந்தது. ஸோ இதுக்கு நம்ம ஒரே சொல்யூஷன் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் தான். இங்கே இதோட முடியல. இப்போ நான் ரீசெண்டாக ஒடிசா போயிருந்தேன். ஒரு 1000 இயர்ஸ் பேக் எப்படி இந்த நீர் மேலாண்மை பண்ணியிருக்காங்க பிரகதீஸ்வரர் டெம்பிள்ட்டு. நான் இப்போ ஒடிசாவில் போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தேன். புவனேஸ்வர் போகிற ரோட் நம்பவே முடியாது. ஒவ்வொரு 500 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ்க்கு வந்துட்டு அவ்வளோ குட்டைகள் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து கோயில் குளங்கள் மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஆனால் எதுக்குன்னு பார்த்தா பீப்புள் யூசேஜ்க்காக. ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே வந்து ஃபார்மிங் தான் அவங்களோட மெயின் கோர் பிஸ்னஸ். அண்ட் பீப்புளோட யூசேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளங்கள் வந்து ரொம்பவே உன்னிப்பாக கவனிச்சுட்டு அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லா குளங்கள்லையும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அங்கே மக்கள் வந்து உபயோகிச்சுட்டு இருக்காங்க. அங்கே குளிக்கிறாங்க, அங்கே தண்ணி எடுக்கிறாங்க, அவங்க உபயோகிக்கிறாங்க. இதெல்லாமே பார்க்கப்படுது. நான் சொல்கிறது வந்து ஒவ்வொரு 200-500 மீட்டர்ஸில் வந்து இப்படி ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நான் சொல்கிறேன். இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தா ஒன்று, ரைட் சைடில் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா ஒன்று, அப்படி நிறைய இருந்தது. அவ்வளோ வாட்டர் பாடிஸ் வந்து இருந்தது. மேபி நம்ம ஊர்லேயே வந்து தென்காசி அந்த பக்கங்களில் வந்து நான் அந்த மாதிரி பார்க்குறது உண்டு. பட் இது இன்னும் நிறைய மேம்படுத்தணும், நிறையவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். பண்ணுற மூலயமா வந்து குறிப்பிட்டு காவேரி அந்த ரீஜன்ஸில் வந்துட்டு இது பண்ணுற மூலயமா நிறைய வாட்டர் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அது ஒரு வாட்டர் ஸ்பாஞ்ச் எஃபெக்டாகவும் கிரியேட் பண்ணும். அண்ட் டெஃபினெட்லி நிறைய நல்லது நடக்கும். ஸோ இதுதான் நான் பார்த்த டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. இது இன்னும் அதிகமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய சின்ன ஒரு ரிக்வெஸ்ட்டாகவும் இருக்குது. மற்றபடி வந்துட்டு 50 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, அடிப்படையில் தண்ணி நமக்கு மேலே இருக்குது டேங்க்லேருந்து வருது அப்படின்ட்டு ரொம்ப ஏளனமாக இருந்துடக்கூடாது. அது எப்படி வருது, அந்த டேங்குக்கு எவ்வளோ,
1: எப்பவும் வந்துகிட்டே இருக்கணும் இல்லை?
0: ஆமாம், எப்படி வருது, எங்கேருந்து வருது அப்படின்றத யோசிக்கணும். ஓகே, இங்கேருந்து வருதுன்னா நம்ம அதுக்கு திருப்பி கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்து தான் ஆகணும். இது வந்து அரசு பண்ணும் அப்படின்லாம் இல்லை. இது நம்ம வீடு, நம்ம வீட்டில் தண்ணி நம்ம எடுக்கிறோன்னா திருப்பி அங்கே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஆகணும். அதுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் அவசியம் அப்படின்றது கண்டிப்பாக புரிஞ்சாகணும்.
2: மழைநீர் சேமிப்பு எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2nd பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். எம்ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின், கேவி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய வலஜி ராகவர்ணம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து கஞ்சதலாயதாட்சி, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, கமலா மனோகரி ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக யவரூரா, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மோகனம், மிஸ்ரச்சாப்பூ தாளம்.

அரங்க இசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ராமா ராமா, சுவாதி திருநாள் சாகித்யம், ராகம் சிம்மேந்திர மத்யமம், ஆதி தாளம்.

நிறைவாக நிறைமதி முகம் அருணகிரிநாதர் திருப்புகழ், ஹம்சானந்தினா ராகம் சத்துஸ்ர ஏகதாளம்

அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்க இருப்பது நட்சத்திர கீதங்கள். இன்று நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் MS விஸ்வநாதன் இசையமைத்த பாடல்கள் கேட்டு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக
2: பாட்டுதானே
3: கண்ணே
4: கண்ணே

நேயர்கள் இதுவரை கேட்டது நட்சத்திர கீதங்கள். நேயர்கள் இனி கேட்கவிருப்பது நாளைய நிகழ்ச்சியும் அதன் நேரங்களும். நிகழ்ச்சியும் நேரமுமாய் காலை 5:45 வந்தே மாதம் சக ஆண்டு 1948 ஸ்ரவண் மாதம் 8 பராபவ வருடம் ஆடி மாதம் 14 ஜூலை 30 வியாழக்கிழமை குரல் எண் 339 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். தொகுத்து வழங்குகிறார் எல்என்ஜி ரவிசங்கர் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேலி. இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இன்று ஒரு செய்திகள் சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் பள்ளி வேளாண் துறை வேளாண் விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் வழங்கும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 7:00 மதுரத்தென்றல். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 நலமாய் வாழ மருந்தின் மகத்துவம் பற்றி தகவல் தருகிறார் மருந்தாளர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள். இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல். 8:00 மதுரத்தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 8:30 மதுரத்தென்றல். 9:00 அரங்கிசை ஆர் கே ஸ்ரீராம்குமார் வயலின் சேத்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் மிருதங்கம் டாக்டர் எஸ் கார்த்திக் கடகம் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:00 எனக்கு பிடித்த பாடல்கள். 11:00 மதுரத்தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 இசை மேடை.

பாலா சுவாமி பாட்டு. 12:40 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 1:10 எண்ணுயிர் தோழி, சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஒன்று:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 மெல்லிசை. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 2:15 மதுரை தென்றல். 2:55 வானிலை அறிக்கை. 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். இருபத்தி ஏழிற்கு மாலை ஒளிபரப்பு ஆரம்பம். குரல் அமுதம் 339. 5:30 மதுரை தென்றல். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒரு பட பாடல்கள், பன்னீர் புஷ்பங்கள் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேகா அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பண்ணை செய்திகள். 7:30 மண்ணும் மணியும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 மதுரை தென்றல். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து விமர்சனங்கள், டெல்லி அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:30 வானொலி நாடக விழா. தென்மன்கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம், எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேசன். அமைப்பு கே காளிமுத்து அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 9:15 நலமாய் வாழ, சித்த மருத்துவத்தில் நோய் அணுகா வழிமுறைகள், காய கர்ப்பம் பற்றி விளக்கமளிக்கும் சித்த மருத்துவர் ஆர் பிரேம்குமார் அவர்கள். பகுதி 5 நிறைவு பகுதி. நாடக மலர், சென்னை அஞ்சலாக. நல்ல மனம், எழுத்தாக்கம் ப முருகேசன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை, த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 10:00 நாடாளுமன்றத்தின் கேள்வி நேரம். 11:00 நிகழ்ச்சியும் நேரம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 11:10 மாலை ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டது நாளைய நிகழ்ச்சிகளின் நேரமும் தொகுப்பாய். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: அருமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

da da da.

நிகழ்ச்சியில் இன்று மூஞ்சூர்பேட்டை எம் கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முள்ளன்றம் எம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில். முதலில் நீதயராதா, வசந்த பைரவி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை, ரூபகத்தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மூஞ்சூர்பேட்டை எம் கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சதாபாலய ராகம் மோகனம், ஆதிதாளம், ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம்.